நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 31 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை. நம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நீர்களை புலர்ந்திருக்கிறது இந்த இனிமையான காலை பொழுது. தொடக்கமாக வருகிறது குரல் ஓசை. இன்சொல் இனிது என்றல் காண்பான் எவன்குலோ இன்சொல் விளங்குவது. இனிவை குரல் அதிகாரத்தில்

இருந்து இந்த குறப்பாய்விற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. பொருள்: இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6 மணி. நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற. உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் CM திவ்யசாந்தி அவர்கள். நிகழ்ச்சி இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் தன்சிகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். தொடர்ந்து 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 தொடரும் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் தன்சிகா. 12:55 பனிசை இதில் கள்ளி என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 LSC தொடரும். 4:00 ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேர்லையாக. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்ற மேலே. 6:00 பன்னிசை உரித்தது என தொடங்கும் பாடல் பாடியிருக்கிறார் தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையை நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்துறிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காய்கறி சாகுபடி வேதரண்யம் கத்திரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று நமது காரைக்கால் பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்தில் ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்போ வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா அப்போ தான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு. தன்னை இழப்பது தான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்குது, இணையர் இவரமக்கு இன்னும் யான் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானும் அப்படி அப்படின்லாம் நீங்கள் பாராட்டி புகழ்ந்து உங்கள் நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்போ பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையாக தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாமல் எதுவுமே அன்பே காட்டாமல் வெளிப்படுத்திக்காமல் இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு மனசில் ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணுன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டலை. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்கிறார் இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்லலை. பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போ தான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பாக இருக்குது, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்தில் அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்போ இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்கள் வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஞானச்செருக்கு, அதை நீங்கள் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்கள் வெளியே தான் விட்டே ஆகணும். அப்போ ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பாலில் ஒரு குரல் இருக்குது, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லலை. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல் நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு அவர். மொத்தமாக செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோடு சேர்ந்த அன்பாக எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரம் கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்கை தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்லை இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றதை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல வள்ளுவர் சொன்னதை போல ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம்.

கேளுங்க, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. நேர்களே, சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலையில் இதமான இந்த காலை பொழுதில் பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது. இறைவனை ஆதரிக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது. வீரமணி மற்றும் ராதா குழுவினர் பாடியிருக்கும் இந்த பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இனிவரும் பாடல் சுஜாதா பாடியிருப்பது.

நேர்களை, நாம் இணைந்திருப்பது, நம்மை இணைத்திருப்பது நம் காரைக்கால் பண்பலையின் பக்தி மாலையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கப்படுகிறது காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருக்கும் இந்த பாடல்.

நேர்களே, இதுவரை நீங்கள் மனமுருகி கேட்டது பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்கள் ஒளியேறும் இன்று மாலை மணி 5:30 அது விளக்கேற்றும் வேளையில். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள் காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசத்யார் அன்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5 மணிக்கு சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நெகளை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில்

0: காய்கறி சாகுபடி வேதாரண்யம் கதிரைப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க காத்திரங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 மணிக்கு. ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இனி நாம் கேட்கலாம். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இணையினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புது புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேரம் 6:35.
7: உழவர்களுக்கு
8: ரேவதிக்கா ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
9: என்னமா சுபா?
8: நம்ம கமலாக்கா வீட்டு ஆட்டுக்கு கால்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல?
9: ஆமா, அன்னைக்கு பேசிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு?
8: பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டு போல இருக்கு. சரி, எப்படிதான் இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போய்

0: பார்த்தா அந்த ஆட்டோட காலு பொறையோடி போய் கிடக்குக்கா.
1: அடப்பாவமே. சரி சுபா, இப்ப நீ அதுக்கு என்ன சொல்லிட்டு வந்த?
0: நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இதோ இருங்க, ரேவதிய கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன்ட்டு வந்தேன்.
1: நல்லா சொல்லிட்டு வந்திருக்க சுபா. அது கூடவே நீனு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கலாம்.
0: என்னக்கா?
1: ஒரு நல்ல கால்நடை மருத்துவர்கிட்ட போய் அழைச்சிட்டு போங்கன்னு.
0: ஏங்கா, உங்களுக்கு தான் கால்நடைங்களுக்குள்ள முக்காவாசி கை வைத்தியம் தெரியுமே, அப்புறம் ஏன் கால்நடை மருத்துவர்கிட்ட போக சொல்றீங்க?
1: என்ன சுபா விவரம் இல்லாம பேசுற? நான் ஆட்டை வந்து பார்க்கல, அது என்ன மாதிரியான நிலைமையில இருக்குன்னு தெரியல. நீயே சொல்ற அந்த ஆட்டோட காலு பொறையோடி போயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நிலைமையில கை வைத்தியம் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா சுபா? இதுக்கு கால்நடை மருத்துவர்கிட்ட போறதுதான் சிறந்தது சுபா.
0: ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களாக்கா? சரிக்கா சரிக்கா, நான் அவங்கள்ட்ட போய் சொல்றேன். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்கும்ல, அது தெரிஞ்சா சொல்லுங்களேன்.
1: சுபா, முதல்ல ஆடுங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம மேய்ச்சலுக்கு விடும்போது முள்ளு, கிளாஸ், ஆணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த குத்திட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இந்த மாதிரி ஆடுங்கெல்லாம் குத்திட்டு வந்துருச்சுன்னா அதுங்க காலை நொண்டும் போதே என்ன ஏதுன்னு பார்த்து கிடுக்கி வச்சு எடுத்துருக்கணும். அவங்க விட்டுட்டாங்க பாருங்க.
1: அது மட்டும் இல்ல சுபா, கிடிக்க வச்சு எடுத்துட்டு அதுல களிம்பு மருந்து ஏதாவது தடவணும். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த புடுங்கின வாயில சீழு புடிச்சு இப்ப கமலா வீட்டு ஆடு நிக்குது பாரு, அந்த மாதிரி ஆயிடும் நிலைமை.
0: ஆமாங்கா, நீங்க சரியாதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ரவி அண்ணன் வீட்டு மாட்டுக்கு கூட ஒரு தடவை கால் குழம்புல இப்படிதான் ஏதோ ஒரு கூர்மையான பொருள் குத்திருச்சு. அப்ப அதை எடுத்துட்டு டர்பண்டைன் ஆயில வச்சு தடவிட்டு இருந்தாங்க. அது சரிதானக்கா?
1: மிக சரிதான் சுபா. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது குத்தி அது செப்டிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுல புழுகிழு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி டர்பண்டைன் ஆயிலையோ, அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருக்குது பாரு, நல்லா தொடச்சிட்டு அதை வச்சு விட்டா கூட ஈ மூலமோ கொசு மூலமோ அது மேல மேல செப்டிக் ஆகாம புழு வராம புண்ணை குணப்படுத்தும். இன்னொரு வேலையும் செய்யணும் சுபா.
0: அதையும் சொல்லிடுங்கக்கா.
1: ஆடுக்கோ மாடுக்கோ உடம்புல ஏதாவது வீக்கம் வருதுன்னு வச்சுக்கோ, ஏன்
0: வீக்கத்துக்கு என்னக்கா பண்ண முடியும்?
1: இருக்குதே அயோடின் களிம்பு மருந்து இல்ல, அதை நல்லா மேல தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் வீங்கின இடம் பழுத்துரும்.
0: சரி, பழுத்து
1: அந்த மாதிரி பழுத்துச்சுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட ஓட்டிட்டு போய் காமிச்சோம்னா சீழை நீக்கிட்டு அதுக்கான சிகிச்சையும் பண்ணுவாங்க. இப்போ சில ஆடுங்கெல்லாம் கூட காலுகளு முறிஞ்சி பிசகி நடக்கிறத நம்ம கவனிப்போம்.
0: ஆமாமா.
1: அந்த மாதிரி பிசகி நடக்கும்போது ஒரு பழைய துணியை எடுத்து அந்த இடத்த நல்லா தொடச்சு விட்டு அயோடின் மருந்த லேசா தடவி விட்டு நீவி விட்டாலே அந்த பிரச்சனை சரியாயிடும்.
0: அது சரியாயிடும்க்கா. இதுவே காலுகள் முறிஞ்சிருந்துச்சுன்னா அது அயோடின் மருந்துல சரியாகுமா?
1: எப்படி ஆகும்? காலு முறிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது காலை அசைக்காம ஒரு சிறிய அளவுல ஒரு கட்டையை வச்சு அந்த காலையும் கட்டையும் சேத்தாப்புல கட்டி மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போயிடணும்.
0: கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் கமலாக்கா கிட்ட சொல்லிடுறேங்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இணையினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புதிய புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. இனி நாம் கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்குமே சொல்லுமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்களூர் எண்ணெய்.
3: இணையினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
9: இன்சொல் அமுது.

0: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: வணக்கம். மனதில் உறுதி வேண்டும். நாம் எடுக்கும் எந்த செயலிலும் வெற்றியடைய வேண்டுமென்றால் நமக்கு தேவையானது முதலில் மன உறுதி, கொள்கையில் வைராக்கியம், வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இதனோடு கடின உழைப்பு. இவை அனைத்தும் நிச்சயம் நம்மிடம் இருக்க வேண்டும். இவை நம்மிடம் இருந்தால் வெற்றி நிச்சயம். உதாரணமாக, ஒரு மாணவன் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதன்மை இடத்தை அடைந்திருக்கான்னு வச்சுப்போம். அதற்காக அவன் என்னவெல்லாம் செய்திருப்பான்? எப்படியும் நம் இலக்கை அடைய வேண்டும் என்று தன் கொள்கையில் உறுதியாக நின்றிருப்பான். விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்திருப்பான். இறுதியாக நாம் சாதிப்போம்ங்கிற நம்பிக்கை குரல் எந்த நேரமும் அவன் மனதில் ஒலித்து கொண்டே இருந்திருக்கும். அப்படி மன உறுதியும் இல்லாமல், தொடர் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனம் உடையவர்கள் காரியத்தில் வெற்றி பெறுவது இல்லை. தொடர் முயற்சிகள் எடுக்காமல் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாதவன் ஒருவனுக்கும் அவன் செய்யும் தொழிலில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதை பற்றிய சிந்தனை அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கான ஆலோசனையை பெறலாம் என்று நல்ல அறிவுரை சொல்லும் ஆலோசகர் ஒருவரை தேடிச் சென்றான். அவரும் அவனை கண்டதும், பாப்பா என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயா, நான் துணி வியாபாரம் தான் செய்கிறேன். எனக்கு அந்த தொழிலில் சரியான வருமானம் இல்லை. முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆலோசனை ஏதாவது சொல்லுங்கயா என்றான். நீ தினமும் துணி மூட்டையுடன் வியாபாரத்துக்கு கிளம்புவியா என்று கேட்டார். எங்கெங்க தினமும் வியாபாரத்துக்கு போறது? அப்பப்ப சோர்வாயிட்டுனா பிரேக் அடிச்சிருவேன்னு சொன்னான். அந்த பெரியவர் அவன் மன உறுதியும் தொடர் முயற்சியும் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் அவனிடம், நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்கிறியான்னார். பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க, எளிமையா சொல்லுங்க, செஞ்சு பாக்குறேன்னு சொன்னான். அவரும், சரிப்பா, ஒரு எளிய பரிகாரம்தான். தினமும் காலையில் 6 மணிக்குள் எழுந்து முகம் கழுவிக்கிட்டு ஒரு பூவை கையில் வச்சுக்கிட்டு 1 நிமிடம் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சூரிய பகவான் கிட்ட சொல்லி அந்த பூவை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு வா என்றார். எவ்வளவு நாள் செய்யணும் கேட்டான். 1 மாசம் செய்யேன் என்றார். இது ரொம்ப எளிய பரிகாரம்தான், நான் செஞ்சிடுவேன்னு உறுதியா சொல்லிட்டு போனவன் 1 சில தினங்கள் தான் செய்கிறான். பிறகு தூக்கம், மறதி என அவனால் அந்த பரிகாரத்தை தொடர முடியலைன்னு அவரிடம் வந்து சொன்னான். அவர் அவனிடம், நீ ஒரு சின்ன விஷயத்தையே உன்னால தொடர்ந்து செய்ய முடியலைங்கும் போது நீ எப்படி உன் தொழிலில் சாதிக்க முடியும்? அவர் கேட்பது சரிதான் என்பதை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிந்து நின்றான். நம்மல்லுவரும், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார். விடாமுயற்சி வெற்றி தரும் என்றெல்லாம் வாயால் சொல்வது யாருக்கும் எளிது, சொல்லிய வண்ணம் செய்ததான் அரிது. பல தடைகளை தாண்டி முயற்சியை தொடர்பவனே வெற்றிக்கனியை எட்டி பறிக்கிறான் என்பதை இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் என்னை வழங்கிய என் சொல்லாமத நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் என்னை.
3: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
2: இணையினை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நீங்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசத்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நீங்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை

0: மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2ஆவது மற்றும் 4ஆவது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று

0: என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நேரம் 6:55.
2: மாச மாசம் இந்த ஈடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
3: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
2: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
1: நேர்லேயே நினாம்

0: பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மீலனி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநய ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்சியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்சியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்,
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலணி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ் லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஆதன்சிகா.
4: பாப்பா என்ன படிக்கிறீங்க?
5: UKG.
4: பாப்பா எந்த ஊரு?
5: திருநெல்வேலி.
4: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: வெயில் டு சொற்கள்.
4: சொல்லுங்க கேப்போம்.
5: இக்கு சக்கடம், இங்கு சங்கு, இச்சி டச்சர், இஞ்சி இஞ்சி, இட்டு பட்டம், இன்னைக்கு இன்னம், இட்டு வாட்டு, இண்டு வண்டு, இப்பு கப்பல், இமு அடம், ஈனா, இடு வேர், இல்லு முயல், இல்லு செவ்வாழை, இல்லு சிமிழ், இல் வாழ், இடு நாற்காலி, இன்னு மீன்.
4: அழகா சொல்லிட்டீங்களே. பாப்பா வளர்ந்து என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுமா? நீங்க வருங்காலத்துல ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? நுண்ணிய நூல் பல கற்றினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பொருள், நுட்பமான பல புத்தகங்களை படித்தாலும் ஒருவருக்கு சொந்தமான பட்டறிவு மற்றும் இயல்பான அறிவே முதன்மையாக நிற்கும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இதற்கான பொருள், ஆபத்தான காலத்தில் ஒருவர் செய்யும் சிறிய உதவி கூட இந்த உலகத்தை விட மிகவும் பெரியதாகும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
0: நேர்களே, நாம் இதுவரை பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்,
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம்.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் PSR டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் PSR டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.
8: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல்ஸ்.

0: குறைந்த விலையில் கிடைக்கும்
1: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜங்ஷன் ஷோரூம் காரைக்கால்.
2: வணக்கம் நேயர்களே, இனிய காலை பொழுதொன்று இன்பமளிக்க மலர்ந்திருக்கிறது. உனது வாசலில் நீ வென்றெடுக்கவே இந்த உலகம் எனும் வெற்றி கடல் எதிரலைகளை தோற்கடித்து முத்துக்களை உனதாக்கி முன்னேற்றத்தை உன் வழியாக்கு என்று கூறி இனிய காலை வணக்கங்களோடு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புன்னகையுடன் தொடங்குங்கள், பூக்களாக மலரட்டும் இன்றைய நாள்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: காதல் நெஞ்சங்களில் ஆசை ராகங்கள் கீதம் இசைக்கிறதோ

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது பாறையின் இடுக்கில் வேர்விட்ட கொடியாய் என் நெஞ்சில் முளைத்து விட்டாய்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

0: சிஎஸ்ஆர் டைம்ஸ் அண்ட் கிரானைட் அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசஜம் ராசஜம். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். நேர்களை இணைந்திருக்கிறீர்கள், மகிழ்ந்திருக்கிறீர்கள். இது உங்கள் அபியமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இந்த மாலை 4 மணிக்கு வரும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக காத்திரங்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் பகுதி நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி உங்க ஊரிலிருந்து தான். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க 7:30 மணிக்கான தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த

நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து, ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள், 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும், அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42ஆக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் TK காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும், அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TK நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு VD சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும், யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில்

0: சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ
7: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
8: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
9: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
8: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா.

0: டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்கள் இணைக்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாகவே தேசபக்தியோடு உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார். ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சல. இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேறு ஒன்றும் இல்லை, பல்லு வலி. ஒரே ஒரு பல்லு சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டேயும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டித்தானே ஆகணும். அவர் அதை சோதித்து பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம், எடுக்க வேண்டிய பல் இதுதான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்னு விட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டில் எல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம், அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்கள், எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்கள், இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன், என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிர்ந்து பார்த்தார். இதோ பாருங்கள், நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், அவர் வந்து ஒரு பல்லை தானே தியாகம் பண்ணார், நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்லை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்கிட்ட ரெண்டு பல்லை பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது, இருக்கிறதுல நல்லா பல்லாக பார்த்து ரெண்டை பிடுங்கி எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசித்து பாருங்கள், தேசபக்தியை இப்படியாக காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான், உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா, இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள்

0: வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிய ஒரு ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
1: காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாய்ப்பார்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நாம் கேட்கவிருப்பது தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இணைய வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
15: காலை வணக்கம். இப்போ பேஷண்ட் சேஃப்டியில் அடுத்தது நம்ம ரோல் என்ன? வெறும் டாக்டர் மட்டும்தான் என்னோட சேஃப்டியை பற்றி யோசிக்கணுமானு இல்லை, நீங்கள் ஒரு முக்கியமான பங்குதாரர். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போகணுன்னாலும் ஒரு 5 கேள்வி நீங்கள் அவசியம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த மருந்து நான் எதுக்காக டாக்டர் எடுத்துக்கணும், எவ்வளவு நாள் நான் எடுத்துக்கணும், எந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நான் அவசியம் கவனிக்கணும் டாக்டர்னு கேட்கணும். அதே மாதிரி நான் எப்போ மறுபடி ஃபாலோ அப்புக்கு வரணும், எத்தனை நாட்கள் கழித்து உங்ககிட்ட நான் செக்அப் பண்ணிக்கலான்றதையும் கேட்கணும். ஸோ இந்த 5 கேள்விகளை கேட்டு ஒரு மாத்திரையை ப்ரிஸ்கிரிப்ஷன் படி வாங்கிக்கிறீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூகுள்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் வரைய ஒரு தகவலையோ எடுத்துக்கிட்டு அதை மருத்துவ ஆலோசனையாக நினச்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது முற்றிலும் தவறு. எப்போவுமே ஒரு மருத்துவரை அழுகி ஆலோசனை பெற்ற பின் ஒரு மருத்துவத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் டெலிகன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு பயனுள்ள முறையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அரசோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஆபா ஹெல்த் ஐடின்னு கொடுக்குறாங்க இல்லையா. நீங்கள் எல்லா ஃபைல்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் டாக்டர் கிட்ட போகணும்போது எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹெல்த் ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பற்றின முழு ஆரோக்கிய தகவல்களும் அந்த ஃபைலில் இருக்கும். அது ஈஸியான விஷயம், அதையும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க எல்லா மெடிக்கல் ஃபைல்ஸும் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை, இதையும் நம்ம பார்த்துக்க முடியும். சரியா, நம்ம எல்லாமே பேசியிருக்கோம். அதாவது நோயை தடுப்பது எப்படி, மனநல ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாப்புறது எப்படி, ஒரு மருந்து நமக்கு ஒவ்வாமையோ இல்லை சைட் எஃபெக்டோ ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், டாக்டர் கிட்ட போகும்போது என்னென்ன கேள்விகளுக்கு கரெக்டாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோட நம்ம இருந்தோம்னா தான் நம்மளோட சேஃப்டியை நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ மருந்துகளை பற்றி சொல்லும் பொழுது எல்லா மருந்துகளையுமே மருந்தகத்தில் போய் விலை கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்காக ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்ற ஒரு பிரதமரோட திட்டம் இருக்குது. அதாவது என்னென்னா மக்கள் மருந்தகம், மக்களுக்காகவே செயல்படுறது. நிறைய மருந்துகள் 50-80% வரைக்கும் குறைந்த விலையில் கிடைக்குது. ஸோ தரத்தில் எந்த குறைவும் இல்லாமல் அந்த மாதிரி மருந்தகங்கள் நிறைய இருக்கு, நாடு முழுவதுமே இருக்கு. இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால எனக்கு பக்க விளைவுகள் அதிகமாகுமா விலை குறைவா இருக்கிறதுனால இல்லை, இதுல தரத்துல எந்த ஒரு குறைவும் கிடையாது. எந்த மருந்துக்கு மருந்துதான் காரணம்னு 100% உறுதியா தெரிஞ்சாதான் நான் வந்து இப்ப நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த மருந்து எனக்கு 100% தெரியல டாக்டர், இதுதான் அலர்ஜி பண்ணுச்சான்னு ஒவ்வாமை பண்ணுச்சா, நான் எப்படி சொல்றது உங்களுக்கு 100% அந்த மருந்துகளை பத்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மருந்துகள்

0: இந்த மாதிரி ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுச்சுன்னு ஒரு சந்தேகம் இருந்தாலே கட்டாயம் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
2: நேர்களை இதுவரை கேட்டது தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே, சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் என்று ஒன்று இல்லை. அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையோடு வருகிறது என்றைய காலை காம்போ. இதம் தரும் இனிமையான காலை பொழுது, தேகம் தொடும் காலை நேர தென்றல் காற்று, அந்த தென்றலில் அசைந்தாடும் தின்னஞ்சூளைகள், பொத்து குலுங்கும் நம் வீட்டு தோட்டத்து பூக்கள், அந்த பூக்களை சுற்றி வரும் வண்டுகள், இப்படி கண்கவரும் காலை வேளையில் நம் காதுகளையும் ஈர்க்க வருகிறது காரைக்கால் பண்பலையின் இது காலை காம்போ.

0: செழுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரிலே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்போ. நெல்லை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, ஒரு வரும் 24/9/2026 அன்று 4 மணிக்கு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
2: நேர்களே, காரைக்கால் மின்துறையிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் குறைதீர் அவை நாளை 23/9/2026 புதனன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் அறிவிக்கப்படும் குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக நுகர்வோர் குறைதீர் அவை தலைவர் அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தம் கோருதல், மின்தடை குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம், இந்த வாய்ப்பினை நுகர்வோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
6: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில்

0: மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: கேட்க காதலங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடுல இருக்கிற ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஊராச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்களாச்சு. ஆமாம், இன்னைக்கு நாம ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் தெரியுமா? திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் மகாராஜபுரம் கிராமத்து நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்போ. திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நிதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் 1 பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் 1 பணியிடம் பதவிக்கு 42 வயதிற்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த பதிவிற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் திருவாரூர் .nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்விச் சான்றிதழுடன் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அறையின் 311 மூன்றாவது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டடம் திருவாரூர் 610004 என்ற முகவரிக்கு வரும் 30/9/2026 மாலை 5:30 மணிக்குள் அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
6: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான மந்திரி தேசிய பழுகுனர் முகாம் வரும் நாளை 23 புதன்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. பல்வேறு பிரபலமான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தகுதியான இளைஞர்களுக்கு தொழிற்பழகுனர் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இம்முகாமிற்கான கல்வி தகுதி 5வது முதல் 12வது வரை தேர்ச்சி அல்லது ஐடிஐ டிப்ளமோ மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கலந்து கொள்ளலாம். பழகுனர் உதவித்தொகையாக 6,800 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, கல்வி முடித்ததற்கான மதிப்பீடு, பள்ளி முடிவுச் சான்றிதழ் அல்லது மாற்றுச் சான்றிதழ், வசிப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். அனைத்து இளைஞர்களும் பெண்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அறிவிக்கின்றார். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமானக்காரை கல்பன்மலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்லே. இது காலை காம்போம்.

நேர்களை காரைக்கால் பண்பலையில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, அடுத்து வரப்போகுதுங்க 8:05 அது துள்ளி பெறும் பாட்டை. நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிற பாடல்களை கொடுக்கறதுக்காக சக அறிவிப்பாளர் ஆர்ஜி வெண்முகி இங்கே லைவ் ஸ்டுடியோவில் காத்துட்டு இருக்கிறாங்க. நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காலை நேரத்தில் நாம் ரசித்த இது காலை காம்போ.

0: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன். நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேர்லே இது துள்ளி வரும் பாட்டு. தொடக்கமாக
3: மயிலாடுதுறை.

0: இயங்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆறு, அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. இந்த கரையும் அந்த கரையிலக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஓடம் கிடையாது, அக்கறைக்கு போகிறதுக்கு வழி தெரியல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காளை மாடு வந்து நிற்குது. அந்த மாடு அந்த கரைக்கு போகணும், ஆனால் அதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ ஆற்றுல தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படி போகிறது அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டுருக்கும் பொழுது அந்த காளை மாடு என்ன பண்ணுது, தண்ணியில் குதித்து நீந்த ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த நின்று இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த காளை மாட்டோடைய வாழை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். மாடு வந்து அவனை ரொம்ப சுலபமாக இழுத்துட்டு போய் அக்கறையில் சேர்த்துருச்சு. அவன் அந்தானை போய் சேர்ந்துட்டு அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப நிம்மதி பெருமிச்சு விட்றான். இன்னொருத்தன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான், ஆஹா நமக்கு இந்த ஒரு வாழ் கிடச்சிருந்தா போயிருந்துருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசனை மட்டும் நிற்கும் பொழுது ஒரு நாய் வந்து நிற்குது. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஆற்றுல அந்தான கரைக்கு போகணும், அது சரி நம்ம எப்படியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தண்ணி போகிறத பார்த்துட்டு இருந்த நாய் வந்து அந்த தண்ணியில் குதிக்குது. இவன் அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம், இதுக்கு முன்னாடி அந்த காளமாட்டோடைய வாழை பிடிச்சிக்கிட்டு அவன் போய் சேர்ந்து அவன் ஊர் போய் சேர்ந்துட்டான், நம்ம நின்று இருந்தோம்னா கடைசியில் நம்ம தனியாக தான் நிற்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவன் தண்ணியில் குதிச்சு அந்த நாயோட வாழை பிடிச்சிக்கிட்டான். நாயோட வாழை பிடிச்சிக்கிட்டு போகிறான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாயால் நீந்த முடியல, ரொம்ப திணறுது, வாழ்வாழ்வால் கத்துது, ஆனால் இவன் விடமாட்டான். அப்போ என்னன்னா இதால் நீந்தி அந்தானே போக முடியல, இவனோட வெயிட்டையும் சேர்த்து இழுத்துட்டு அப்போ தண்ணி போகிற திசையிலே போயிட்டுருக்கு. வேறு திசை மாதிரி அந்த நாய் போய் சேருது, நாய் கூட இவனும் போய் சேர்ந்துடுறான். இப்படி தான் வந்து வாழ்க்கையில் சில பேர் யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து தப்பான ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நம்ம எந்த இலக்கை போய் அடையணுமோ அந்த இலக்கை அடையாமல் வேறு இடத்துக்கு போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது கூட நம்மளோட ரோல் மாடலாக இருக்கலாம், இல்லை நம்மளோட மென்டாராக இருக்கலாம், நம்மளோட லீடராக இருக்கலாம், அவங்க சரியான நபராக இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி அவங்கள வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நாய் வேலை பிடிச்சிட்டு போன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு அதுக்காக அவங்கள மாற்றிக்கிட்டு கடைசியாக ரெண்டு பேரும் கரை சேர முடியாமல் போன இல்லாமல் நம்ம யாருக்குமே வரக்கூடாது. சரியான டைரக்ஷனில் போகிறோமா, சரியான கைடன்ஸில் போகிறோமா? இன்றைக்கி வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா கூட நல்லா படித்தவங்கள்ட்ட போய் கேட்கணும், இல்லை படிச்சுட்டு நல்லா வேலையில் இருக்கவங்கள்ட்ட கேட்கணும், இல்லை கன்சல்டன்ட் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்கணும் என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கரெக்டாக கேட்கும்பொழுது அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸ் எடுங்க இதை படிங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்பொழுது நமக்கு ஒன்று தெரியல அப்படின்னா நமக்கு தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்சதை சொல்கிறதுல நிறைய பேர் இப்போ எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்க. அப்போ தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகணும். அப்படி தேவையானதை கரெக்டாக கொடுக்க தெரியல அப்படின்னா நாய் வேலை பிடிச்ச கதை தான் ஆகிடும். கடைசியாக நம்ம போய் பிளேம் பண்ணுவோம், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போய் அந்த கோர்ஸ் எடுத்தேன், கடைசியாக அந்த கோர்ஸ் வந்து ஒரு வேலிட் கோர்ஸாக இல்லை. அப்போ நம்ம சரியான டைரக்ஷனில் போகிறோமா, சரியான இலக்கு நோக்கி போகிறோமா? நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை ஒரு சேர போய் லைஃபோடைய அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறோமானுங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டான டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுங்கள், வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லா புகழும் புதுவன் ஒருவனுக்கே நீ நதிபோடிக்கொண்டீர்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். லைஃப்ல நம்ம வந்து கரை சேர மாட்டோமா அப்படின்னு

0: காலையில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இந்த உற்சாகமான காலை பொழுதுல நீங்க பாட்டை கேட்க போறது மட்டும் இல்ல, பாட்டு கூடவே சேர்ந்து ஆடவும் போறீங்க. ஆமாங்க, இது உங்களுக்கான நிகழ்ச்சி தொல்லி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2311231 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்குங்க. தொடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக எந்த கிராமம் உருவெடுத்துள்ளது? போஸ்டரை காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் போட்டுட்டேன், நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் போட்டுருங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, நிகழ்ச்சியில் நீங்க கேட்கக்கூடிய இந்த பாடல் வந்து ரொம்பவே துள்ளலா எல்லாரையும் ஆட வைக்கிற மாதிரி இருக்கணும். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை
0: தஞ்சாவூர். இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
7: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
7: பேப்பர் மண்ணூர் சரவணா கம்பேஷ்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: கூலி படத்துல இருந்து மோனிகா பாடல்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
7: நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: நேயர்களின் அனைவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசை காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல முது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:45 நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
3: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: மேலக்காசாகுடி வடிவேலன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: மாஸ்டர் பர்த்திலிருந்து வாத்தி ரைடு.
0: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
4: நன்றி மேடம்.

எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உன்னை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும் நேரங்கள் இல்லாதிருக்கும் நாடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை சும்மா அடிபடி உரிமை கும்பி

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் நினைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30, 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேராத தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: நிகழ்ச்சிக்காக

0: மேடம்,
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
0: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாசன் நிஜமதே. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருப்பீங்க. நம்பரும் பாடல்
0: நல்லா
1: கேளுங்க.
0: இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: துள்ளல் இசை பார்த்து கேட்க சொல்லிருக்கீங்க, அதனால கோட் படத்துல என்ன நடை?
1: சரிங்க சார்,
0: வாய்ப்பு அடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார். பாடல் உலா வரும் கேட்கலாம். நன்றி சார்.
0: ஓகே ஓகே.
1: நேர்களே, இன்னைக்கு தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக எந்த கிராமம் உருவெடுத்துள்ளது? துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக லடாக்கில் உள்ள சுமூர் கிராமம் உருவெடுத்துள்ளது. இது கிழக்கு லடாக்கின் சாங்தாங் பகுதியில் இந்தியா சீனா எல்லைக்கு அருகில் 16,700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. எல்லையோர கிராமங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றல் வசதிகள் மற்றும் சுற்றுலாவை ஊக்குவித்து மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்வதை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த கேள்விக்கு நேர்கள் வந்து பதிலளிச்சிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சுரேஷ், ராஜேந்திரன், கண்ணாரப்பாளையத்திலிருந்து அவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எல்லாருடைய நேம் மட்டும் படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், அப்புறம் காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், நன்னிலம் அம்பலவாணன், அப்புறம் சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்திலிருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமீளா தமிழ்செல்வன் சென்னையிலிருந்து, மேலவாஞ்சூர் சம்சுதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிறவி நச்சுப்பிள்ளை குழுமம் எல்லாருமே வந்து சரியான விடை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால்லேருந்து பிரகாஷ், மல்லியம் ரவி, அப்புறம் முல்லைக்காடு பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அப்புறம் வந்து கல்லேரியிலிருந்து பிரகாஷ், நெம்மேலி நந்தகுமார், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், திருவாரூர் மேட்டுப்பாளையம், அப்புறம் ஆக்கூர் செல்லராஜா, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, வேட்டைக்கார நெருப்பு வீரமணி, யோகஸ்ரீ ஜீவமித்ரா, சாய் வர்ஷினி ஸ்ரீனிகா, ஆண்டிமணம் சுதீஷ் சுபிதா, செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து பூவத்திலிருந்து குபேர், கொள்ளிடம் கருணாநிதி, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, வீரதுரை அரியலூர்லேருந்து, இவங்க எல்லாருமே வந்து சுமூர் என்ற கிராமம் லடாக்கிலிருந்து அப்படின்றத சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து விடை கொடுத்துட்டே இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். அமர்தராயின் கோட்டை பாரிவல்லல், அப்புறம் வந்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பொன்னியம்மேடு வன்னை கணேசன், மீனாட்சி குலஞ்சியப்பன், நாகப்பட்டினம் கண்ணன், நாகப்பட்டினத்திலிருந்து கண்ணன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சநதி குலம் கோவி இளவரசன், திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் அவங்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து பூவம் தினேஷ், கூவாகம் இளங்கோவன், சிவசுப்பிரமணியன் எங்கே இருந்தா அப்படின்னா குத்தாலத்திலேருந்து, கோமல் சரவணன், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், அப்புறம் நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூவத்திலேருந்து நிலா, அப்புறம் காரைக்கால் தலத்தேரு பத்மாவதி ஸ்ரீதர், இவங்க எல்லாருமே சரியான விடை கொடுத்துருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாமே கரெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இறைவர் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: நான் சிதம்பரத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு தலைவன் தலைவி படத்துல இருந்து மேடம் பொட்டலா மீட்டாய என்ற பாடல் வேணும்.
3: ஓகே, பாடல் உலா வரும், கேட்கலாம். நன்றி.
4: நன்றி மேடம்.
3: நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தா இல்லையா? துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமமாக எந்த கிராமம் உருவெடுத்துள்ளது? பிரதமர் ரமபுரம், கவியரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா, இவங்க சரியான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, பேரலாமா சந்தோஷ்குமார், அப்புறம் வந்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து மேலவஞ்சூர் பாத்திமா சரியான விடை கொடுத்துருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், காரைக்கால் நளினி, அருள், அப்புறம் ஷாலினி ரியா, இவங்க எல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி, சங்கர், வினோத்குமார், திருமலை ராயன் பட்டினத்திலிருந்து, பழனி, கவிதா, இவங்க பாப்பாரப்பட்டி தர்மபுரியிலிருந்து. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், சிவபுரி ஜெயலட்சுமி, விஜயா சுமதி, அப்புறம் வந்து ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்காலிலிருந்து, திட்டச்சேரி பைஜூர் அஜ்லின், அதுக்கப்புறம் வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அல்லி நகரம் எஸ் மகாதேவன், ஆண்டிமடம் சரவணன், இவங்க எல்லாருமே லடாக்கில் உள்ள இந்த சுமூர் கிராமம் தான் சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, புலோபாளையம் ஆனந்த முருகன் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நாகை பாபு, அப்புறம் கும்பகோணம் குமரன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, அப்புறம் வந்து நாகூர் ஜெகபர் சாதிக், அதம்பார் ராமன், அப்புறம் பில்லூர் சதா கௌதமன், அப்புறம் சர்வராஜன்

தீனா ரமேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்புலம் பாக்யராஜ், வலங்கைமான் ஆட்டோதுரை, அப்புறம் வந்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நாகூர் ஏஜேஎம் என் முகமது ஜலீல், அப்புறம் சத்யா மணக்கொடியிலிருந்து நெய்விளக்கு எஸ் எம் எஸ் தூயமணி, செங்குந்தபுரம் நடராஜன், அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன், அடுத்ததாக யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருப்பதியிலேருந்து பிரகாஷ், ஷியாமலா, அப்புறம் வந்து மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாருமே லடாக்கில் உள்ள சுமூர் கிராமம் தான் சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலையின் 100.3. பண்பலையில் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.

0: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் வாக்கம் காரை பண்பலையின் அன்பு அறிவிப்பாளரையும் பாட்டு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
0: கனால இருந்து ஒத்தையடிப்பாதில்லை என்ற பாடலை பாபுராஜபுரம் முகமது இக்பால், கருப்பம்புலம் சிவகுமார், சேதாக்குடி வடக்கு செல்வ பாரதிக்காகவும் உங்களுக்காகவும் போடுங்க.
1: பாடல் அனைவருக்காகவும் போட்டலாம். நன்றி சார்.

0: இப்போ என்கிட்ட வெறும் 30 ரூபாய் தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
0: அடுத்த வழி
1: டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
0: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: காரைக்கால் பண்பலை 100.3 இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு இணைய வரும் நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
10: இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். நான் செந்தில்கண்ணன், பேரளம்.
9: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
10: இந்த படத்துல இருந்து நாட்டுக்குத்து
9: பாடல் கேட்கலாம்.
10: எல்லா மாவட்ட நேயர்களுக்காகவும் கேட்கலையே. வாய்ப்புக்கு நன்றி.
9: நன்றி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா 60 ரூபாய்.
2: அட

நடைபெறுகிறது. பிளேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த வைக்கிங் பனிலன் ப்ரீஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனிலன் ப்ரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்களின் நினைவிற்கு. நேயர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மகாராஜபுரம் கிராமத்தில் இருந்த நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காய்கறி சாகுபடி வேதாரண்யம் கத்தரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம்.

0: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
11: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேர்களினை கேட்கவிருப்பது சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ. இணைகிஷ்ணை வழங்குவோர் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
12: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
13: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
13: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
12: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
13: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதிரல் விடுவதற்கான தற்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
14: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.

0: கார்பாய், நாத்துபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான கார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். மென்சஸ் அப்படின்னா இயற்கையாக உடலில் ஏற்படுற மாற்றம், அதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுகாதாரமாகவும் தன்னம்பிக்கையோடும் கையாள வேணும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன, என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சில விஷயம் டிப்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் ப்ரிப்பேர்ட்னஸ், எப்போ மென்சஸ் வரப்போகுது, மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங்னு சொல்லுவோம், நம்மளுக்கு பீரியட்ஸ் எப்போ வருதுங்கிறத வந்து நம்ம ரெகுலராக வந்து கேலண்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு முன்கூட்டியே பீரியட்ஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ், தேவைப்படுற பேட், டிஷ்யூஸ், வாட் எவர் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கேரி பண்ணிக்க முடியும். பிகாஸ் சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இல்லைங்கிறத வந்து நம்ம கஷ்டப்படாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாதவிலாய் காலத்தில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேட் யூஸ் பண்ணலாம், மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணலாம், பீரியட் அண்டர்வேர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்ரி 4 to 6 hours ஒன்ஸ் பேடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேடை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண கற்றுக்கணும். நல்லா பேப்பரில் ரேப் பண்ணி, இதுக்கெல்லாம் கூச்சப்படவே கூடாது, ரேப் பண்ணி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் எவ்ரி டைம் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸை வந்து சுத்தமாக வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒர்க் பிளேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் க்ராஸ் ஆனோடனே பேடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இன்னொன்று வந்து, கப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ப்ராப்பர் சைஸ் கப்பை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஸ்டெரிலைசேஷன், அதை வந்து ப்ராப்பராக எவ்வளோ க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு அதை எடுத்து திருப்பி ஏர் ட்ரை பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த ஜெனிட்டல் பார்ட்ஸை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது. சுத்தமாக வச்சுக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது, இல்லை என்னது ஆன்டிசெப்டிக் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுறது, இல்லை இன்டி வாஷ், அந்த மாதிரி இருக்கிற ஆட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே வந்து க்ளீனான வாட்டரில் அந்த வெளிப்புற ஏரியாவை வந்து சுத்தம் பண்ணிங்கன்னா இதுவே போதும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீனுங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களோட டெய்லி இதில் வந்து இன்கார்பரேட் ஆகிடும். மாதவிடாய் இயற்கையானது, சரியான சுகாதாரம் நம் ஆரோக்கியத்திற்கான பாதுகாப்பு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
6: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். ஆகாஷ்வாணி நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3, இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு.

0: நேர்களே, சிந்தனை துளி ஒன்று. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, இது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: இரண்டே இருக்கா, இறங்க இப்படி எல்லாம் நிறைய ஆசை இருக்கு. அதுவும் மீன் பிடிச்சு மீண்டும் ஆத்துல விடுறதுக்கு ரொம்பவே ஆசை அதிகமா இருந்துட்டு இருக்கும் இல்லையா. என்னங்க பாயிண்ட் பாயிண்ட் விடாம நிக்காம போயிட்டே இருக்கும்னா மீன் பிடிக்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்றீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே எம்எம் கலை பெருமாளும் உங்க ஆர்ஜே
3: வெண்முகி
0: ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அந்த கொஸ்டினை வந்து காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டராகவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சப்ப காமெடியானது எதுக்கு? நீங்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது காமெடியானது எதுக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை, நீங்கள் உங்களுடைய அந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா ரொம்பவே சுருக்கமாக காரைக்கால் பண்புகளையோடய அந்த முகநூல் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் அந்த பதில சொல்லுங்க. என்னங்க இதை சொல்லுங்கன்னு சொல்றேன், சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. ஓ, பாட்டு ஓடுதா பக்கத்துல? ஓகே வெண்முகி, எல்லாருமே நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். யாரு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கிறா?
3: ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத்ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தூண்டில் போட்டு மீன் பிடித்ததில் மறக்க முடியாத ஒரு செம்ம காமெடியான சம்பவம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை வந்து குளக்கரையில உட்காந்து பெரிய மீனா பிடிக்கணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த தூண்டில் நரம்புல வந்து ஒரு பஞ்சு இருக்கும் இல்லையா, அது வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சுங்க. அப்பாடா மாட்டுச்சு பெரிய விரால் மீன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பலத்தையல் திரட்டி ஆக்ரோஷமா தூண்டில மேல இழுத்தேன். ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே,
0: என்னன்னா
3: தண்ணிக்குள்ள இருந்து வந்தது மீன் இல்ல, ஒரு பழைய நஞ்சு போன நைலான் செருப்பு. அதோட முடியலங்க, நான் வேகமா இழுத்த வேகத்துல அந்த செருப்பு நேரா பறந்து வந்து என் மூஞ்சிலேயே பலார்னு ஒரு அடி அடிச்சுது. பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த என் நண்பர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடிபடல இல்ல யாருக்கும் இல்லை, இது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, செப்பல் மட்டும் வர்றது கிடையாது. சில நேரங்கள் என்ன பண்ணுறதுனா, அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள்லாம் குளத்தில் போய் மீன் பிடிக்கும் பொழுது ரொம்ப நேரம் மூச்சு முட்டுவோம் சிறு வயசு இல்லையா. அப்போ போய் கீழே போயிட்டு வேணுனே அவர் பக்கம் அப்போலாம் நிறைய காட்டாமணிகள்லாம் இருக்கும். அந்த கிராமங்களில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும், அந்த குளக்கரை ஓரங்களில் மறைஞ்சு போய் தண்ணி அசைறதே தெரியாது. வேணுனே அந்த தூண்டி முள்ள நைஸாக பிடிச்சி கையில்
3: எடுத்துகிட்டே
0: வர்றதே, விரால் மாட்டிச்சு விரால் மாட்டிச்சின்னு துடிப்பாங்க. ஆனால் கடைசிக்கு பார்த்தா விட்டுட்டு எடுத்தோன்னு வச்சுங்க, நாக்கு பூச்சி கூட வராது. அதே நேரத்தில் வந்து கையில் விரலில் மாட்டி
3: சம்பவங்களும்.
0: ஆமா, அடுத்து அண்ணப்பன் பேட்டை ஜோதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள வாய்க்கால்ல நரம்புல தூண்டில் முள் கட்டி அதில் நாக்குப்பூச்சி, அது நாக்குப்பூச்சி இல்ல நாக்குப்பூச்சி வச்சு மீன் பிடிச்சிருக்கிறேன். நிஜமா அந்த ஜிலேபி மீன் தான் வந்தது. எங்க அப்பா கண்ணி வச்சு மடையாம் பிடிப்பாங்க, அதெல்லாம் அப்பெல்லாம் நடந்ததுங்க அப்படின்னு இருக்காங்க.
3: கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடலுள்ள ஊரில் கடலுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன், தூண்டில் போடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லலைங்க அவங்க.
0: நிறைய காமெடியான விஷயம் எல்லாம் நடந்திருக்குங்க, யோசிச்சு பாருங்க. மனசுக்குள்ளார ஒரு ஓரமா ஒட்டி கிடக்கும், அதை தோண்டி எடுத்து டைப் பண்ணுங்க. அடுத்து கட்டமன்னார் கோயில் டீம் அப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு வார்த்தையிலும் அதாவது வாக்காளிலும் அப்படிங்கறத அவர் போட்டிருக்கணும். வார்க்காயிலையும் குளத்திலும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போயிருக்கேன். நாள் முழுவதும் தூண்டில் போட்டு ஒரு சில மீனே பிடிச்சிருக்கிறேன், அது ஒரு பொற்காலம் நினைவென்றாலும் இன்று நினைச்சாலும் மனம் மகிழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
3: காரைக்கால்ல இருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என்னோட தம்பியும் சேர்ந்து மீன் பிடிக்க போவோம், அரசலாத்துல செம ஜாலியா இருக்கும். சின்ன வயசுல என்னோட தம்பி தான் பிடிப்பான், அதை நான் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம், யாருக்காச்சும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி.

0: அது மட்டும் இல்லைங்க, அது சின்ன வயசில் இப்போ அந்த தவளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்பொழுது தலைப்பரட்டன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதிகளில், வெளியில் எப்படி சொல்லுவாங்க
1: மீன் மாதிரி
0: அவங்க யாராவது சொல்லிடுவோம், நீ அந்த குட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் குட்டி குட்டி மீன் இருக்கணுன்னே அவனை போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் வாரிட்டு வந்துடுவோன்னு வீட்டில் இந்த சின்ன கொசு வலையை எடுத்துகிட்டு போய் அள்ளிட்டு வந்து விட்டு வைப்போம். வீட்டில் தான் அம்மா சொல்லுவாங்க, டேய் இது மீன் இல்லைடா தலைப்பரட்டடா அப்படிம்பாங்க. அந்த ஏமாந்த சம்பவம் எங்களுக்கெல்லாம் இருக்குது பாருங்க, எங்களுக்குலாம் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா, வெண்மீனுக்கும் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நேரில் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச காலம் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு ரவி நச்சிப்பிள்ளை குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீன்லாம் சாப்பிட மாட்டேன், அப்புறம் ஏன் அதை போய் பிடிக்கணும், பிடிப்பதை சில சமயம் வேடிக்கை பார்த்ததுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செம்மனார் கோயில் குணசேகர்.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆற்றுல துண்டி போட்டுலாம் நான் மீன் பிடிச்சது இல்லைங்க, துண்டு வீட்டில் ஆற்றுல மீன் பிடிச்ச அனுபவம் இருக்குது அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், குளத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும்
0: சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தூண்டில் குளத்தில் ஆற்றில் தூண்டி போட்டு அனுப்பு உண்டு, அதாவது அந்த அனுபவம் உண்டு, அது ஒரு இன்பமான காலம், அந்த நாட்கள் இனி வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போலாம் வரும், ஆனால் வந்து ஒரு 1000-2000 தூண்டில் இருக்குது, விசிறு தூண்டில் மாதிரி நிறைய ஆன்லைனில் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஓய்வு இருந்தால் மட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தூண்டில் போட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ கிடையாது. இருந்தாலும் அந்த ஜாலியான அனுபவங்களை ரொம்ப நேரம் கலந்துட்டே இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கீங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலையில பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே நம்ம காரைக்கால் FM 100.3 நாளை காலை 9 மணிக்கு சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
7: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
8: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சுலை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
9: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
9: BPN கண் மருத்துவமனை.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இது நம்ம காரைக்கால் FM 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மத
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, நம்ம காரைக்கால் பண்பலை உங்களை தேடி ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக வாரத்தில் 2 நாள் உங்களை தேடி வருவோம் இல்லையா, அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நாம் என்ன ஊருக்கு போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது இந்த ஊர்லாம் இப்போ கேட்டால் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்காட்சி இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து தான் நேரலையா நேர்களை சந்திக்க போகிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் மகாராஜபுரம் பகுதி நேர்களி
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸை அள்ளி வீசிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் பக்கத்தில் நாம போட்டிருக்கிற போஸ்டருக்கும் கீழே இல்லையா? ஓகே, அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கும் அன்பான வணக்கம், எங்களுடைய சூப்பர் ஹீரோ தோழனுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சிறு வயசுல கும்பகோணம் காவிரி ஆத்துல நிறைய மீன் பிடிச்சிருக்கிற அனுபவம் இருக்குங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்திய பண்பலைக்கும் உங்களுக்கும் நன்றி அப்படின்னு இருக்கிறாரு.
2: அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னியமேடு வன்னி கணேசன் நிறைய வாட்டி காமெடி நடந்திருக்கு. ஒரு முறை வந்து தோண்டலில் வந்து மீன் மாட்டிக்கிச்சிங்க, அதை எடுக்க போகும்போது மீன் வந்து தப்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை வந்து 10 மீனை பிடிச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அந்த டைம் பார்த்து ஒரு காக்கா அதில் தண்ணி குடிக்கும்போது அந்த கிண்ணத்தை தட்டி விட்டுருச்சா, எல்லா மீனுமே திரும்பவும் அந்த ஆத்துக்குள்ளேயே போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் தலைத்தரே பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூண்டில் போட்டு நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கிறேன், ஆனால் காமெடி சம்பவம் எதுவுமே நினைவில் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு, தூண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்றைக்குமே வந்து ஃபுல்லாக மீன் மாட்டோன்னு அவசியம் இல்லை, வெறுங்கையோட வீட்டில்.
2: ஆமாம், அதுவே காமெடி
0: காமெடி தானே.
2: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிறு வயதில் தூண்டி போட்டு மீன் பிடிக்கும்போது தண்ணீர் பாம்பு ஒன்று மாட்டிக்கிச்சு, அது வந்து மறக்கவே முடியாத ஒரு நகைச்சுவை மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க நாகூர் ஜெகபர்சாதி.

0: சூப்பர். எஞ்சி குடி மின்சார கணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன், இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் விளையாட வரல சார், இந்த பழக்கமும் எனக்கு இல்லை சார், கடையில் வாங்கி நல்லா சாப்பிடுவேன் சார் அப்படின்னு இருக்கிறாரு.
1: அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கேட்டியில் போங்க, மீன் பிடிக்க எனக்கு இது வரைக்கும் சுத்தமாக தெரியாதுங்க, ஏன்னா என்னோட டிசைன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல்,
0: நீங்கள் வேணா எங்கள் வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன், டியூஷன் ஃபீஸ் மட்டும் கொடுத்துருங்க. குடவாசல் கோவில் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் ஆறு குளம் வாய்க்காலில் தூண்டி போட்டு நாங்கள் மீன் பிடிப்போம், ஆனால் குளத்தில் பிடிக்கும் போது மட்டும் குளத்தோட குத்தகக்காரர் வந்து தூண்டியில் பிடிக்கிட்டு போயிடுவாரு அப்படிலாம் வாங்கியிருக்கிறோம். இப்போலாம் நினைச்சாலும்
1: சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். குறிப்பாக ஒரு சீசன் போல் போகுவோம், அப்ப குளத்துல வந்து ஒரு முறை மீன் பிடிச்சதுக்கு எங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ஐயோ என்ன ஆச்சரியமா இருக்குங்க, நாங்க மீன் பிடிச்சது அவர் பணம் போட்டு குத்தகைக்கு எடுத்த குளம் தான், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி. அதே போல வடவாற்றில் மீனுக்கு தூண்டில் போட்டு தூக்கினா பெரிய தண்ணி பாம்புங்க, பயந்து தூண்டில தூக்கி போட்டுட்டு ஓடியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில இருந்து
0: பாம்பு மட்டும் இல்ல, சில நேரங்களில் ஆமைகளும் மாட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஆமை வந்து உதவாதுன்னு தூக்கி போட்டு தூண்டிலோட தூக்கி போட்டு எல்லாம் வருவோம், அப்ப உள்ள ஒரு நம்பிக்கை. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குளம் தாங்க இருக்கு, சின்ன வயசுல நான் மீன் பிடிக்கும் பொழுது தவளை வாங்க வரும், இப்ப நான் வளர்ப்பு மீன் இருக்கு, குழம்புக்கு வேணும்னா நானா பிடிப்பேன், சத்தமா பிடிச்சிடாதீங்க மாட்டிப்போம் சார் மேடம் அப்படின்றாங்க.
1: அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டி மேடம் கார்த்திகேயன், எனக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது அனுபவம்லாம் இல்லைங்க, ஆனால் மற்றவர்கள் ஏரியில் மீன் பிடிச்சத பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர்,
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரிலே துள்ளி துள்ளி ஓடுது மானு, உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு, நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. அடுத்து கோகம் விலங்குவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் குளத்தில் மீன் பிடித்த பழக்கம் எனக்கு இருக்குங்க, தூண்டியில் இருக்கும் நாக்குப்பூச்சியை மாட்டி மீன் பிடிச்சிருக்கிறேன், நாக்குப்பூச்சி மீன் தின்றும் மீன் மட்டும் கிடைக்காது, சோத்தோட வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நரம்பு கட்டிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கும்,
1: சரியா வந்து பாய்லட் பண்ணி சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஒரு முறை ஆற்றுல வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சோம், மீன் நிறைய கிடைச்சிது, ஆனால் அது துள்ளுவதை பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சுங்க, மீனும் தண்ணிலேயே விட்டுட்டோம், என்ன நான் செஞ்சது சரிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிதான் சரிதான், யார் இல்லைன்னு சொன்னா. அடுத்து செங்குந்தபுரம் நடராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல சின்ன ஏரியில தூண்டில் போட்டு மீன் பிடிச்சோம், மண்புழுவை விட்டோம், ஆனா அதுல வந்து ஆமை தான் மாட்டிச்சு, ஏன்னா பக்கத்துல இருக்கிற யாராவது உங்க நண்பர்கள் பொறாமப்பட்டதுனால ஆமை வந்துச்சு என்னமோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பொறாமப்படக்கூடாது, ஆமை நுழைஞ்ச வீட்டுல நுழையக்கூடாதுன்னு பழமொழி இருப்பாங்க, ஆனா பொறாமைன்ற என்ன அது வந்து நுழையக்கூடாதுன்னு சொன்னது.
1: அடுத்தது யாருன்னா, கத்திரிப்பள்ளம் பாக்யராஜ், எங்க ஊர்ல வீட்டுக்கு ஒரு குளம் இருக்கு, சின்ன வயசுல எங்க வீட்டு குளத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதை விட ஆமை பிடிப்பது தாங்க அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: என்ன ஒரு ஆமை தனம். அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க, எங்க வீட்டுல எதிரே உள்ள குளத்துல தூண்டில் போட்டு நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், நான் முதன் முதல்ல விரால் மீன் பிடிச்சேன், மிகவும் மகிழ்ச்சியாவே இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்லையே, அடுத்த உடனே லக் கிடைச்சிருச்சு.
1: அடுத்ததா, நான் ஆத்துல அது மாதிரி தூண்டி போட்டு மீன் பிடிக்கவில்லை, எனது மகள் எங்க வீட்டு குளத்துல நிறைய மீன்கள் உள்ளன, அதை பிடிக்க தூண்டில் செய்து புழுக்களை வைத்து பிடித்து மீண்டும் குளத்தில் விட்டு விளையாடுவாள், நான் அதற்கு உதவி செய்தேன், சென்ற கோடை விடுமுறையில், அதாவது போன கோடை விடுமுறையில் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கல இருந்து சொல்லிருக்காங்க.
0: மீன் பிடிச்சு மீண்டும் ஆத்துல விடுறது நீங்க ஆத்துலயோ குளத்திலயோ தூண்டி போட்டு மீன் பிடிச்சது காமெடியானது எதுக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம்.

0: நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: இடம்பெறுகிறோம் நேர்களை. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும்
4: வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: நேர்களே, வரலாற்றில் இன்று செப்டம்பர் மாதம் 22
4: இன்று உலக காண்டமிருக தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 22 அன்று கொண்டாடப்படுகிறது. இது கருப்பு, வெள்ளை, பெரிய ஒற்றை கொம்பு, சுமத்ரான் மற்றும் ஜாவா ஆகிய 5 வகை காண்டாமிருக பிரிவுகளையும் கொண்டாடுகிறது. காண்டாமிருகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலக காண்டாமிருக தினமானது 2010 WWF வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் தென்னாப்பிரிக்க பிரிவால் முதலில் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் அசாமில் மட்டும் சுமார் 2600 காண்டாமிருகங்கள் காணப்படுகின்றன.
0: தமிழக எழுத்தாளர், இதழ் ஆசிரியர் விந்தன் அவர்களின் பிறந்த நாள் என்று. இவர் 7 புதினங்களையும் 98 சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். இவர் சிறுவர்களுக்கான குட்டி கதைகளையும் எழுதியிருக்கிறார். 2008-2009 இவர் எழுதிய நூல்களை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமை ஆக்கியது. இவர் 1916 செப்டம்பர் மாதம் 22 இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
4: 1939

0: இதே நாளில் உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை தனது தளராத மன உறுதி மற்றும் விடாமுயற்சியால் பெற்ற ஒரு முன்னோடி ஜப்பானிய மலை ஏறுபவரான ஜூன்கோ டெபை பெற்றார்.
1: தென்னிந்திய திரைப்பட பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உட்பட 12 இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். இசைத்துறையில் 1951 முதல் 2013 ஆண்டு வரை இவர் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் இருந்திருக்கிறார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 1930 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.
0: 2007 ஆண்டு இதே நாளில் நாசாவின் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் குகை போன்ற 7 உருவங்களை கண்டுபிடித்தது.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் பாடகியுமான எஸ் வரலட்சுமி அவர்களின் மறைந்த தினம் என்று இவர் ஆந்திர மாநிலத்தின் ஜக்கம்பேட்டையில் பிறந்தார். 1937 ஆண்டு பாலயோகினி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 2009 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி இதே நாளில்தான் இவர் மறைந்தார்.
0: 2014 ஆண்டு இதே நாளில் நாசாவின் மாவென் விண்கலம் செவ்வாய் கோளின் சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்தது. செவ்வாய் கோளின் மேல் வளிமண்டலம் மற்றும் அயனி மண்டலத்தை ஆய்வு செய்தல் இதன் நோக்கமாகும். நவம்பர் 18, 2013 அன்று ஏவப்பட்ட இது சுமார் 442 மில்லியன் மைல்கள் பயணம் செய்து செவ்வாயை அடைந்தது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: ஆகாஷ்வாணி வான் அலைகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. வந்துருச்சுங்க, இது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டரும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் ஆற்றுலேயோ குளத்துலேயோ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது காமெடியானது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம நேயர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ்
0: கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை கொரோனா டு கருப்பூஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நான் சிறு வயதில் மீன் பிடித்திருக்கிறேன். அப்போது உணவுக்காக பிடித்து சாப்பிட்டது அது ஒரு காலம். ஆனால் இப்போது சிலர் மன அமைதிக்காக தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் நேரத்தை செலவு செய்கிறார்கள், இது ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன காமெடி நடந்ததுன்னு அதை சொல்லவே இல்லை.
1: அதாவது வந்து போற போக்குல தத்துவம் நம்மளால அறியாமல் வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் பிரபாகரன் தூவி விட்டுருக்கிறார் போல. அடுத்து கோமல் சரவணன், தூண்டில் அனுபவம்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை வந்து ஆத்துக்குள்ளார முழுகி போய் மீனோட பழகி அவங்க பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை மாமா எல்லாத்தையும் பழகி அப்படி பிடிச்சிட்டு வந்துருவாரோ
0: இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சிறு வயதில் குளத்தில் மீன் பிடித்த போது மீன் வரும் என நினைத்தேன், தண்ணி பம்பு தாங்க வந்துச்சு. என்னால அதை இன்னும் மறக்கவே முடியல. நினைவு கூர்ந்த காரை பண்பலைக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாகூர் யூசுப் மாலு.
1: ஓ, அது மாதிரி பாம்பு நினைச்சிட்டு அந்த வாழை மீன் எல்லாம் நீட்டா இருக்கும்.
0: விலாங்கு மீன்,
1: விலாங்கு மீன் தூக்கி போட்டு ஓடணும்
0: அனுபவம் இருக்கு.
1: அடுத்து செந்தில்குமார் பஞ்சநதி குளத்திலேருந்து வணக்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளி பருவ காலத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க. ஆனால் ஒரு மீன் என்ன தூண்டில் சிக்காம பசங்களை கலாய்க்கிறது ஒரு காமெடி ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறாரு.
0: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன வரி தான் ஆனால் அது ரொம்பவே காமெடியாக தான் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நான் எங்கள் குளத்தில் மீன் பிடிச்சிருக்கேன் ஆனால் மீன் தாங்க வந்ததில்லை. அப்படின்னா என்ன நிறைய வந்திருக்கு போல, ஆனால் மீன் மட்டும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே ஓகே, மீன் எழுதி தூண்டில் மாட்டி போட்டு என்ன பார்க்கலாம், மீன் வரும். பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு வீசினாங்க, ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இழுத்துட்டே இருந்தேன், கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பெரிய பாம்புன்னு. அத்தாடி அதோட தூண்டி போட்டு ஓடிட்டே ஓடி போயிட்டேன்ல அப்படின்னு வடிவில் டயலாக் ஓடிட்டல்ல.
0: அடுத்தது யார் அப்படின்னா, குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன். நான் சின்ன வயசுல தூண்டி போட்டு குளத்துல மீன் பிடிக்கும் போது மீன் கொத்து கொத்தா வரும் அப்படின்னு நினைச்சு தூண்டில இழுத்தா இவங்களுக்கும் தண்ணி பம்புதாங்க.

0: மாட்டிருக்கு, அது ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சூப்பருங்க. கனரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல நான் குளத்துல மீன் பிடிச்சப்ப குட்டி தண்ணி பாம்பு தான் தூண்டில மாட்டுச்சு, மீன் தான் மாட்டுது அப்படின்னு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்தது மல்லியம் ரவி, நான் ஆசையா மீன் பிடிக்க போய் கெளுத்தி மீன் மாட்டி அதை எடுக்க போய் கையில முள்ளு குத்தி படாத பாடுபட்டு வீட்டுக்கு போனா இது வேணாம்னு சொல்லிட்டாங்க, எப்படி இருக்கும்?
1: அதே மாதிரிதான் அந்த குளத்துல பாத்தீங்கன்னா குட்டைகள்ல ஓரங்கள்ல பனை மரங்கள் நிறைய இருக்கும், பனையேறி மீன் அப்படியே பனைமேறி மீன் ஒண்ணு இருக்கும், அது பார்த்தா மஞ்சள் கலர்ல இருக்கும், அது ஸ்லேப்பி வந்து சுருக்கனா சின்னதா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும், அப்படியே பனை மரத்துலயே ஏறும்.
0: பனை மரத்துல
1: ஆமா, மழைக்காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும், ஏன்னா மீன் இங்க இருக்கிறது அங்க இருக்கலாம்ங்கிற மாதிரி அதையாவது பிடிச்சிட்டு வந்துருக்கலாம். ஓகே, அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருனா, ரெண்டு பேருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுபவம் இல்லைங்க அப்படின்னு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு.
0: அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், தூண்டில் போட்டு மீன் பிடித்த காலம் மீன் கிடைக்கிறதா இல்லையா என்பது முக்கியமில்லை, பல மணி நேரம் தூண்டிலை பார்த்து கொண்டே உட்கார்ந்ததே ஒரு பெரிய சாதனைங்க, கண்டிப்பா மீன் மட்டும் நம்ம தூண்டிலுக்கு சிக்கவே சிக்காது, ஆனா அந்த நினைவுகள் மட்டும் மனசுகளை எப்போதும் சிக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் ஊரில் வாய்க்கால் இருக்குங்க, அதில் மீன் பிடிக்க தூண்டில் போட்டப்போ தண்ணி பாம்பு தான் வந்துச்சு, உடனே பயந்து உதறிட்டு தண்ணியில் விழுந்து
0: ஓடி இருக்கின்றிருக்காரு. அடுத்தது திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், அப்புறம் திரவியமாலா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊர் கருமண்டத்தில் குளம் இருக்குது, சிறு வயதில் நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம், மீனுக்கு பதிலாக தவளை மாட்டியது ரொம்பவும் ஆவலாக நரம்பு இழுத்ததும் தோன்றிய எழுத்து, அதாவது நரம்பு இழுக்கும் போது தவளை வந்துச்சு, என் கூட உள்ள நண்பர்கள் அனைவரும் விழுந்து சிரிச்சாங்க, எனக்கும் சிரிப்பு வந்தது, பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விட்டீர்கள், பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லியிருக்காங்க.
1: ஏமாந்த அனுபவங்கள் இப்படியும் கிடையாது, அதாவது வந்து ஆமையே வந்து வந்துச்சு ஓடிட்டேன், பாம்பு வந்துச்சு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்கு நாய்க்குட்டியில் அழைச்சிட்டு போவோம், வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிகளை அது பக்கத்துலேயே உட்காந்துக்கும், நம்ம சில நாய்கள் வந்து அந்த மீன் கவுற மாதிரி கப்பி கொண்டு நம்மள்ட்ட பத்திரமா கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கிருச்சு அப்போ. ஆனால் அதே நேரத்தில் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருப்போ ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வீட்டில் எடுத்துட்டு போவோம், அப்படின்னா ஏது புளியங்கொட்டையை வறுத்தது ஊற வச்சது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போயிருப்போம். நம்ம திடீர்னு சரி மீன் கிடைக்கலன்னு சைடில் இருக்கிற அந்த இதில் பாக்கெட்டில் கையை விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திண்பண்டம் இருக்காது, நம்ம சேஃப்டி காய்ச்சிட்டு போய் போன நாய்க்குட்டியை சாப்பிட்டு போயிருந்திருக்கோம். அதே மாதிரி கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் கலை வணக்கம் சொல்லிட்டு, சின்ன வயசில் எங்கள் தெருவில் உள்ளவர்களோட உடைக்கி குளிக்க போகும்போது புடவையில் மீன் பிடிப்பாங்க, அப்போ ஒரு என்ன ஒரு பக்கமாக பிடிக்க சொன்னாங்க, நான் பிடிக்க முடியாமல் விட்டுட்டேன், புடவை தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு, நான் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன், அப்புறம் என் அம்மாட்ட தான் திட்டு வாங்கினேன், அது ஒரு கணா காலங்க அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்ததா ஏறனா, நான் தூண்டில் போட்டு நிறைய குறவை மீன்லாம் பிடிச்சிருக்கேன், ஒரு முறை பாம்பு மாட்டி ரொம்ப பயந்து போயிட்டேங்க, அந்த அனுபவம் ஒரு தனி சுகம் தான் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கேக்கரை கேக்குமார்,
1: சூப்பர்.
2: விரைவு திருச்சி சாரதாசில்
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை, இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி விடாமல் போயிட்டு இருக்கு நம்ம நேர்களுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம். நீ ஆத்துலயோ குளத்துலயோ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது காமெடியானது எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காரைக்கால் பண்ணுடைய முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த போஸ்டருக்கு கீழே.

0: நீங்க கேட்டு ரசிச்சு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. இன்றைக்கி பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சப்ப காமெடியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம நேர்களை நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு சில அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க?
1: அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அக்கறை வட்டம் உஷா, நான் தூண்டில் போட்டதுண்டு ஆனால் தூண்டில் மீன் தான் கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கடைசி வரைக்கும் கிடைக்கல. கரைக்கல் அருள், ஷாலினி, ரியா அதான் சொல்லியாங்கன்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் கமாயில் மீன் பிடிக்க விடுவாங்க, ஊரே சேர்ந்து பிடிப்பாங்க, கச்சா வச்சு பிடிப்பாங்க. எனக்கு கச்சா வச்சு பிடிக்க தெரியாது, அதனால் நாங்கள் அணிஞ்சிருக்கிற ஆடையிலேயே பிடிக்கிறது செம காமெடியாக இருக்கும். சேத்துல புரண்டு மீனை பிடிக்கிறது எனக்கு சின்ன சின்னதாக தான் வரும், மற்றவங்களை பார்த்தா பெருசு பெருசாக மீன்களை பிடிப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் சார் அண்ட் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறையா இருக்குது. அதாவது ஸ்கூல் எப்போ, அதாவது வந்து டெய்லி அப்போ அந்த மீன் அந்த தூண்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே டெய்லி ஸ்கூல் விட்டு வந்து புத்தக பையை தூக்கி போட்டுட்டு ஓடி தூண்டில் எடுத்துகிட்டு போய் பிடிச்ச அனுபவம் இருக்குது. சனி ஞாயிறு எப்போ வரும், விடுமுறை நாட்கள் எப்போ வரும்னு நிறைய நேரங்களில் போய் ஊரில் அடிக்கிற வெயிலெலாம் உங்கள் தலையில் தாண்டா அடிக்குதுன்னு அப்பா அம்மா திட்டி அழைச்சிட்டு போகிற அளவுக்கு குளத்தில் உட்காந்து மீன் பிடிச்ச அனுபவங்கள் நிறைய இருக்குது. இதே மாதிரி ஆமை, பாம்பு, நிறைய மாட்டில்
1: எல்லாத்தையும் பிடிச்ச அனுபவம் இருக்குது.
0: முக்கியமாக சின்ன அந்த கெண்டை மீன்லேயே வந்து சின்னதுனா பார்த்தீங்கன்னா அது வந்து கொத்தி கொத்தி விட்டு நிறைய அந்த நாக்கு வச்சு சாப்பிட்டுட்டே போயிடும், மீன் கடைசி வரைக்கும் மாட்டாது. ஏதாவது ஒரே ஒரு சின்ன குறவை மீன், ஒரு ஒரு சிலைப்பி மீன், சின்ன அந்த பனையரி மீன் இப்படி தான் ஏதாவது ஒன்று ரெண்டு மாட்டோம். அது அந்த ஒரு பாவை அந்த பாய் கொக்கதாக ஒரு அது கிடைக்கும் அந்த குளத்தங்கிற ஆத்தங்கிற ஓரத்தில், அதில் கோத்து வச்சுருப்போம். ஆனால் வீட்டுக்கு போகிறப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடை விட மோசமாக காஞ்சி போயிடும். அப்படிலாம் அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது.
1: எனக்கு அனுபவங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அண்ணன்லாம் வந்துட்டு அங்கே ஒரு குளம் இருக்கு எங்கள் ஊரில், அங்கே வந்து மீன் பிடிப்பாங்க. எல்லாரோட நானும் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், சரி மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டு அண்ணன் கிட்டேருந்து தூண்டில வாங்கி போட்டு உட்காந்துருப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாரோட தூண்டிலையும் மீன் மாட்டோம், நம்ம தூண்டிலுக்கு மட்டும் மீன் வரவே வராது. அது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அவங்க ஒருத்தவங்க சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து அந்த தூண்டில பாத்துட்டு இருக்கதே ஒரு பெரிய சாதனையா இருக்கும் சார்.
0: இல்ல உண்மை, ஏதாவது ஸ்கூல்ல கிளாஸ்ல சார் வந்து வீட்டு படம் எழுதாச்சு அந்த மனப்படம் மட்டும் சொன்ன பண்ணியாச்சு பயந்துரா சொல்றா அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா நானும் பண்ணியிருக்க மாட்டேன், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டும் பண்ணிருக்க மாட்டான். கடைசியில பெல் அடிக்கிற டைம் வந்துடும், ஆனா எனக்கு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு பெல் அடிச்சாலும் பரவாயில்ல நீ சொல்லுன்னு அவன் உட்காந்துருவான். அந்த மாதிரிதான் இது
1: கண்டிப்பா.
0: அடுத்து கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்புல வெள்ளாத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச பசுமையான நினைவுகளை இன்னைக்கும் மனசுல நிழலாடிட்டு இருக்குங்க. நாட்டுல கதவனை திறந்து தண்ணீர் போகும்போது மீன்களை எதிர்த்து போகும்போது என் கைகளாவது எதிர்த்து போகும் மீன் அமுக்கி பிடிக்கிறது ஒரு தனி சுகம்தான் அப்படின்னு மயிலாடுதுறை வேந்தன் சொல்லியிருக்காரு.
1: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூண்டில் போடுறவங்களை வேடிக்கை பார்த்ததுண்டு அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் எது கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், லீவு நாட்கள்ல அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சு விளையாடுவோம், ஒரு முறை பாம்பு மாட்டிக்கிச்சு தூண்டில ஆத்தோட விட்டுட்டு வீட்டுக்கு ஒழியாந்துட்டோம் அப்படின்னு
1: இருக்காங்க. அடுத்ததா, நான் எங்க மேலோடுதுறை கிராமத்துல வீட்டு பின்பக்கம் வந்து ஒரு அரசலாறு போகும், புழுவை மீன், அப்புறம் வந்து டவுன் பஸ் மீன், கெளுத்து மீன், விரால் மீன், விலாங்கு மீன், சென்ன மீன், இறாலு, நண்டு போன்ற மீன்களை பள்ளி விடுமுறை நாட்களில் பிடிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: யாருன்னா காரைக்கால் மேலோட சீப்பு விஜயராகவன்.
1: அந்த குருப்புடவு மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கே ஒரு இடத்துல வந்து மீன் கிடைச்சிட்டு மாட்டிகிட்டே இருக்கும்.
0: அங்க போய் நம்ம திரும்பி போடுவோம்,
1: திருப்பி நம்ம போடுவோம், சண்டை வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், பெரிய கல்லா தூக்கி தொப்புக்கடீர்னு போட்டு நீனும் மோசம் மாட்டி உடம்பு கிடைக்கூடாது எனக்கு கிடக்கூடாது அப்படின்னு அந்த வயசுல பண்ணிட்டு போனதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. இன்னைய வரைக்கும் வேண்டாம் பேசாம இருக்கேன் ஃப்ரெண்டு, இத்தனை வருஷம்
0: தூக்கிப்பட்டது நீங்க தான்.
1: ஆமா நானே தான், நான் அதே தான். இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள் நான் பிடிச்சது இல்லை, பிடிக்கிறவர்களை நான் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன் அவ்வளவுதான். ஆனாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னுடைய சின்ன வயசு நினைவுகளை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு செல்வி தெத்தி.
0: என்னங்க இப்படி கேக்குறீங்க, நான் சின்ன வயசுல பக்கத்துல வீட்டு நண்பரிடம் தூண்டில் வாங்கிட்டு மீன் பிடித்ததில் அனுபவம் உண்டு, ஆனால் மீன் பிடித்தது மறுபடியும் குளத்தில் விட்டு விடுவேன், அந்த நினைவு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: பாயிண்ட் பாயிண்ட்னே இங்க பாருங்க, ஆறுல் கொடைக்கால் பாளையம் ஜான்ஹாஜன் அஜ்முதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாஸ்ட் பாசஞ்சர் ரெண்டு பேர் அறிவிப்பாளர்களுக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்துல குளத்தை மீன் பிடிக்கிறத பார்த்து நிறைய அனுபவங்கள் இருக்கு சார் அண்ட் மேடம். எங்க வீட்டுக்கு அருகிலே வாய்க்கா ஓடும், மழைக்காலங்களில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும், ஒரு தூண்டில போட்டு மீன் பிடிச்ச அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெல்லி கண்டை நிறைய கிடைக்கும், அதை பிடிச்சு வந்து என் தாயாரிடம் கொடுப்பேன், அந்த மீன்களை பொறிச்சு தருவாங்க, மிகவும் சூப்பரா இருக்கும். இப்ப நினைச்சாலும் நாக்களை எச்சில் கூறுறது, அதெல்லாம் ஒரு பழைய காலம். பழைய காலங்களை நமது பண்பையில் அடிக்கடி நினைவுபடுத்துவதற்கு ரொம்பவே நன்றின்னு இருக்கிறாரு.
0: அடுத்ததா சேத்தூர் சீதா கலிய பெருமாள், எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குங்க, அதுல தூண்டி போட்டு மீன் பிடிச்சு பெரிய பெரிய மீன் தொட்டியில எடுத்து விட்டு கொண்டு இருந்த பொழுது, அதை விட பெரிய மீன் தூண்டில இழுத்து எடுத்து பார்த்தா பாம்புங்க தூண்டியோட குளத்துல விட்டாச்சு. அது இப்ப நினைச்சாலும் ஒரு சிரிப்பாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நெல்லை நமது காரைக்கால் பண்பலையில் 4:27 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவரங்கம்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டே இருக்கிறோம் இல்லையா வெண்முகி?
1: கண்டிப்பா சார், நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆற்றல் தூண்டில் போட்டு மீன் பிடித்த அனுபவம் எல்லாம் எனக்கு இல்லைங்க, ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, அது போலவே அடுத்து நாகூர் அனும்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூண்டில் போட்டு அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவர் சொன்னார், 5 நிமிஷத்தில் 5 மீன் பிடிச்சி 500 ரூபாய் அவனுக்கு அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் 6 உழுவு மீன்களை பிடிச்சி அந்த அவர்கிட்டேருந்து அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் மகிழ்ச்சியோடு என்ன பார்த்தா பாராட்டினாருன்றார். இல்லை எனக்கு புரியல, 5 நிமிஷத்தில் 5 மீன் பிடிச்சா 100 ரூபாய், ஓகே நான் 500 எப்படின்னு நினைச்சிட்டேன், 100 ரூபாய்
1: வாங்கிட்டார் போல இருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, பேரிடம் மகா சொல்லியிருக்காங்க.
0: ஓஹோஹோ, அடுத்து புவனகிரி சுமதி என்ன சொல்லிருக்காங்க, மீன் பிடிக்க தூண்டில் போட்டதும் இல்லை, தூண்டில் இருந்து மீன் மாட்டியதும் இல்லை, வருத்தத்துடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா கலரி ரஜினிகாந்த், குளத்தில் தூண்டில் போடும் போது கெளிர் மீன் மாட்டியது. அது கெளிர் மீன் தான் என்னன்னு எனக்கு தெரியல, தூண்டில்
0: முள்ள கெளுத்து மீன் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்றது உண்டு போல.
1: கெளிர் மீன் மாட்டுச்சா, தூண்டில் முள்ளில் இருந்து எடுக்கும் போது கெளிர் மீன் செவல் இரு பக்கத்தில் உள்ள மீன் முள் கொட்டி கடுக்கடுத்தது, வலி அதிகமா இருந்தது, பழைய நினைவுகளை கொண்டு வந்தமைக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க.
0: நாட்டுத்துறை என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஊர் குளத்துல சின்ன வயசுல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் பொழுது என்னுடைய தூண்டில் மட்டும் அடிக்கடி பாம்பு கிடைக்கும், அந்த காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு இருக்கிறாரு.
1: நெய்விலக்கு MS தூயமணி, நான் எங்க வீட்டின் எதிரே சித்தப்பா பெரியப்பா என்று 8 பேர், அத்தனை பேருக்கும் 8 வயல் 8 குளம் இருக்கும், அதில் மீன் பிடித்த அனுபவம் அதிகம் இருக்கு. ஒருமுறை தூண்டில் போட்டு மீன் என்று மிகவும் சிரமப்பட்டு இழுத்தேன், பெரிய ஆமை ஒன்று மாட்டிக்கொண்டது, சிரமப்பட்டு தூண்டில் முல்லை கட் பண்ணி விட்டுட்டேன், மறக்க முடியாத அனுபவம் சொல்லியிருக்காங்க.
0: 8 பேருக்கு 8 குளம் இருக்குன்னா, இவர் வீட்டு குளத்துல இவர் பிடிக்காம அடுத்த வீட்டு குளத்துல அதுதாங்க.
1: ஆமாதான் வந்திருக்கு.
0: நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருமுறை ஆத்துல தூண்டி போட்டு மீன் பிடிச்சப்போ கிழித்து மீன் பிடிச்சப்போ கையில குத்திய மீன் குத்தி அனுபவம் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது.
1: ஆமா, நான் இதுவரை தூண்டில் போட்டு மீன் பிடிச்சதில்ல, ஆனா மீன் பிடிப்பது வேடிக்கை பார்ப்பேன், தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவர்கள் விட அது கூட இருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெம்மேலியார் நந்தகுமார்,
0: கல்லேரியில் இருந்து

0: பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீன் பிடிக்கும் போது தூண்டில் நண்டு அடிக்கடி கிடைக்கும், மெதுவாக தூண்டில் வெளியே எடுத்தால் நண்டு வெளியே வருவார், அவரை பிடிச்சி ரோட்டில் போட்டு வச்சுருவோம், அது ஒரு சந்தோஷமான நினைவுகள். அது பரவாயில்ல, வெளியாவது வருவார், தூண்டி மூலம் கட் பண்ணி
1: விட்டுருவாரு. அடுத்த அருண் இலக்கியா, திருக்கொல்லிக்காடு, நான் மீன் பிடிக்க மாட்டேன், குழந்தைகள் பிடித்து விளையாடுவாங்க, அதை வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் வந்து எதுவுமே சொல்லாமல் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்தது மேல வஞ்சூர் பாத்திமா, தூண்டில் போட்டு மீன் பிடிச்சது கிடையாது, தூண்டில் போட்டு மீன் பிடித்தது இல்ல, ஆனா புடவை வந்து போட்டு குளத்துல மீன் பிடிச்சது உண்டு, மண் சட்டியில கொட்டுனா சட்டி உடஞ்சிடும், அதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: உண்மைதாங்க. வணக்கம், அதான்பார் ராமன் சொல்லியிருக்கிறாரு, மெனக்கெட்டு மீன் பிடிச்சு கை நழுவி திரும்ப ஆற்றுல விழுந்துரும் பாருங்க, அப்படி ஒரு பெரிய ஏக்கம், கை கேட்டியது வாய் கேட்டாமல் போயிடுச்சுன்ற ஒரு ஏக்கம், அடுத்த மீன் கிடைக்கும் வரைய நான் காத்துட்டே இருப்பேன், அது ஒரு கனா காலம்னு இருக்கிறாரு.
1: அடுத்தது கடலங்குடி பூங்கோதை வந்து ஒன்றும் சொல்லலைங்க, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ஜே கே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காரு, சிறு வயதில் ஆற்றுல மீன் பிடிக்கும் பொழுது என்னுடைய தூண்டி ஒன்றுமே விழாது, மற்றவங்க தூண்டில விழுந்துகிட்டே இருக்கும், நான் சாமியெல்லாம் வேண்டும் பார்த்தேன்
1: வெளியே வருவதுமாக இருந்தது, மீன் மாட்டிடுச்சு அப்படின்னு நினைச்சு வேகமா இழுத்த நரம்பு வெகு நேரம் ஆகியும் வெளியே வரலங்க, பக்கத்துல ஒருவர் என்னை போலவே தூண்டில் போட்டு கொண்டிருப்பவரின் தூண்டிலிடம் மாட்டி விட்டது, ரெண்டு தூண்டில் மாட்டிக்கிச்சா, அவரும் இழுக்கிறார் நானும் இழுக்கிறேன் என்பது தெரிய வந்தது, அது ஒரே நகைச்சுவை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: உண்மைதான், தண்ணிக்குள்ளாரெல்லாம் ஒன்று சண்டை போடுவோம், ஏன் மீன் ஓ மீன் அப்படின்ட்டு. ஆரோக்கியதாஸ் செல்வ மீறி பிள்ளை திருவாசல்ல இருந்து, நான் மீன் மீட்டிச்சது பெரிய கதை, நான் வாய்க்காலில் தூண்டி போட்டுகிட்டே இருக்கேன், அதை மேலே எழுக்கும் போது பக்கத்தில் இருந்த பெண்ணுடைய கழுத்தில் தூண்டி மூல் மாட்டிக்கிச்சு, அது பெரிய கலவரம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: செந்தில் கண்ணன் பேரத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமெடி எல்லாம் ஆனதில்லை, எனக்கு மீன் பிடித்த பழக்கம் இல்லை, ஆனால் மீன் பிடிப்பதை வேடிக்கை பார்த்த பழக்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பந்தநல்லூர் ரபேக்கா, சின்ன வயசுல என் மாமாவோட மீன் பிடிச்ச அனுபவம்லாம் இருக்கு.
1: நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுக்கா வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன், சிறு வயதில் தூண்டில் போடுவேன், என்னை விட எல்லோருக்கும் எளிதா மீன் கிடைக்கும், ஆனா எனக்கு மட்டுமே கிடைக்காதுங்க, ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுபோல வாழ்க்கை வடிவில் சுத்தாசல அரசகுடி ஜான், கோவனூர் கார்த்திக், தமிழ்மாறன் வடுகூர்லேருந்து, அப்துல் ராஜா திட்டச்சேரியிலேருந்து, புதுத்தறி சித்ராதேவி, அதே போலவே தௌலத் உசாயில், அவர் என்ன ஊருன்னு குறிப்பிடலை, இவங்களாம் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே காரைக்கால் பண்பலையின் நிகழ்ச்சியின் சார்பிலையும், பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் சார்பிலையும், பண்பலையின் சார்பிலையும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் ஆகாஷ்வாணி, தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. சிந்தனை துளி. சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம் வண்டியை நிப்பாட்டி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நிறையுது. சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சிய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த எண்களுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். 0436823121 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்ணிலோ, அல்லது அலைபேசி எண்ணான 9566427231 இந்த எண்களில் அழைக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, நிலையான மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நம்ம அந்த மகிழ்ச்சி ஒன்றுக்காக எல்லாருமே சொல்லுவோம், நம்ம பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு. நிம்மதி இருந்துச்சுனாலே போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பல விதமான வெற்றிகளை நம்ம செய்யலாம். பணம் இருந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையுமே பணம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஐயோ அந்த பணத்தை யாராவது கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு மன நிம்மதி எட்டி இருப்பாங்க. ஆனால் ஒரு நிலையான மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சார்ந்திருக்கிறாமல், தனி நம்மளுடைய மனநிலை மற்றும் நல்வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு நீண்டகால மகிழ்ச்சியாக அது இருந்துகிட்ருக்குங்க. இதுக்கு பார்த்திங்க

0: அப்படின்னா சுயநலத்தை கடந்துட்டு பிற உயிர்களோட அன்போடு நம்ம இணக்கமாக செயல்படுறது ஒரு இன்றியமையாததாக இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒரு பயிர் செய்யக்கூடிய ஒரு மனநிலை தான். இதில் நேர்மறை உணர்ச்சிகள் மற்றும் மனநிறைவுடன் தொடர்புடையதாக தான் அது இருக்குங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பிறருக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறது, பிறருக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது மனநிறைவை தரும். ஒரு உன்னதமானது உணர்வாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் நினச்சி பாருங்களேன், இது சேவை மனப்பான்மையோடு நம்ம செய்கிறது தான், அதனுடைய தொடர்பு அதுடையதாக தான் இருக்குது. இதில் நாம் எதையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவுறது மூலமாக சுயநலமற்ற நிலையான மகிழ்ச்சியை நாம அடையலாம் அப்படிங்கிறதும் நம்ம மனசுல கொண்டுக்கலாம் இல்லையா. சரி, இன்னைக்கு நம்ம நேயர்கள் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான நிலையான மகிழ்ச்சியை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பழைய மஜி.
0: சொல்லுங்க அஜிம் ஐயா.
1: நிலையான மகிழ்ச்சியா சார்? சார்,
0: ஆமாங்க, நிலையான மகிழ்ச்சியே தான்.
1: நம்முடைய எண்ணங்கள் வந்து எளிதில் நிறைவேறிச்சுங்களேன், மகிழ்ச்சி அடைஞ்சிடும்.
0: சரி,
1: எல்லோருக்கும் எல்லாம் எல்லா நேரத்திலயும் வரும், அது வெற்றி தோல்வி துயரம் அது போலதான். மகிழ்ச்சியும் நிலையான மகிழ்ச்சி வந்து சாத்தியப்படும்னா நம்ம மனச நாமே அலைப்பாய விடாம கட்டுப்படுத்த தெரிஞ்சு வச்சுக்கணும். அளவான தேவை இருக்கணும், அளவான அறம் வழுவா ஆசை இருக்கணும், நிறைவான நெஞ்சம் இருக்கணும், போதுங்கிற மனம் வேணும் முதல்ல.
0: கண்டிப்பா
1: அது இருந்தா போதும் சார், மகிழ்ச்சி நிலையானதா நீடிச்சு இருக்கும் சார்.
0: சரிங்க, சூப்பருங்க அஜிம், முதல் கருதி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ந்த யசந்தனை அரங்கத்தில் நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
4: வேதாரண்ய வட்டம் சேத்தாபுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
4: ஒரு மனிதனுக்கு நிலையான மகிழ்ச்சி அப்படின்னா நோயற்ற வாழ்வு தான் சார்.
0: சூப்பர்.
4: அதாவது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு நோய் வாய்ப்பட்டான்னாக்கா அந்த ஆளுக்கு வந்து மகிழ்ச்சி கிடையாது. அதனால நோயற்ற வாழ்வே ஒரு நிலையான மகிழ்ச்சி தான்.
0: ஓகே, மருத்துவமனைக்கு போகாம இருக்கிறதே நம்ம பெரிய செலவு மிச்சம் அப்படின்னு வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்றது உண்டு இல்லையா? உடல்நிலையை நம்ம அக்கறையோட பாத்துக்கணும், அது மட்டும் இருந்தனாலே போதும், நம்ம நிலையான மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி நன்றி நன்றி நன்றி, உண்மைதாங்க. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு சிந்த நேரங்க நிகழ்ச்சியில நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருள்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க.
5: அரியலூர் மாவட்டம் உதயநகர் சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியன் ஐயா.
5: எந்த வழியா இருந்தாலும் சரிங்க, கொடுத்து
0: உதவும்.
5: கொடுத்து உதவணும்னா நம்ம தயங்குற நேரத்துல மற்றவர்கள்லாம் நமக்கு உதவி செய்ய, அதுவே நமக்கு போதுமானது. நம்ம இப்ப இருக்குங்கிற வகையில நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு வச்சுங்க, நம்ம வசதியா வாழத்துங்க. ஒருவேளை வெள்ளம் வருது பாருங்க, காட்டடி நம்ம நாட்டுல என்ன வரல, அத்தனையும் வருது. நம்மளை காப்பாத்துறதுக்கு உதவி செய்து வைத்திருந்தால்தான் நம்மளை காப்பாத்த நாலு பேர் வருவாங்க
0: கண்டிப்பா.
5: இன்னைக்கு கூட ஒருத்தவங்கிட்ட உனக்கு நீங்க மின்சாரத்துக்கு பணம் கட்டுறது எவ்வளவுன்னு கேட்டேன். இப்பதான் ₹300 ஆகுது, ₹1000 ஆகுது, இப்படி இப்படிலாம்
0: சொன்னாங்க.
5: அப்பெல்லாம் நான் கொடுத்தேன் அவங்க வீடு கட்டுறது. இன்னைக்கு இதை கேட்டு தெரிஞ்ச தெரியும் போது அவங்க ஏன்னு கேட்டாங்க. இல்ல எவ்வளவு மின்ன ஆகுதுங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன், தவிர பரிமாறத்துக்கு இல்ல. ஆனா நடப்பு அந்த நேரத்துல உங்களுக்கு நான் செய்யும், ஏன்னா அந்த எண்ணம் எனக்கு இருக்குது. இன்னைக்கு எனக்கு அதே சந்தோஷம் நீடிக்குது. நன்றி
0: நன்றி நன்றி. உண்மைதான் உண்மைதான், நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க இழந்துடுவீங்கன்னு வச்சுங்களேன், உற்சாகம் அது வந்து தானாவே விட்டு போயிடும். ஒருபோதும் நம்பிக்கையை வந்து இழக்கவே கூடாது. உங்களுடைய ஆன்மாவுடைய சாராம்சம் என்னைக்குமே ஆனந்தமயமான பரம்பொருளுடைய பிரதிபலப்பா இருக்கிறதுனால தான் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரன் சொன்ன ஒரு செய்தி கூட ஞாபகத்துக்கு வந்தது. உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மை வேணும். எதுவுமே இல்லை இல்லை என்னட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரே நேரத்தில் நம்மள்ட்ட இருக்கக்கூடியதும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுபவ பாடங்களா இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க
6: சார். இளங்கோவன்.
0: இளங்கோவன் சொல்லுங்க, நிலையான மகிழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன?

0: என்ன பொறுத்த வரைக்கும் சார், நிரந்தர வருமானம், நோயற்ற வாழ்வு, நீடித்த ஆயுள். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: விளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
2: ஒரு கவிதை போலவே சொல்றேன் சார். தேடி அலைந்தேன் உலகமெல்லாம், ஓடி ஒளிந்தது மகிழ்ச்சி எங்கே? பொருளில் தேடினேன், சுத்தினில் கண்டேன், மின்னும் நகையிலும் ஆடம்பரத்திலும் பார்த்தேன். ஆனால் அவை யாவும் நொடிப்பொழுது மின்னல் போல் ஆனது. அமைதியாய் அமர்ந்து உற்று நோக்கினேன், அகத்தின் உள்ளே ஒரு குரல் கேட்டேன். ஆசைகள் குறையும் இடத்தில் அமைதி பிறக்குமா? அடுத்தவர் வாழ நினைக்கும் நெஞ்சில் மகிழ்ச்சி நினைக்குமா? ஒப்பீடு இல்லாத தனித்துவ வாழ்விலும், உன்னதை ரசிக்கும் பேரன்பின் நிழலிலும், கடந்ததை விடுத்து நடப்பதில் வாழும் கலையிலும் மகிழ்ச்சி கூடு. மகிழ்ச்சி என்பது நம்மை தேடி ஓடி வரும் மான் அல்ல, நம் உள்ளத்தில் ஊறும் என்றும் வற்றாத ஜீவனது. எனவே தற்போதைய வாழ்க்கையை ரசித்து உள்ளதில் நிறைவடைந்து வாழும்போது நம் மனதில் நிலையான மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். வெளி பகட்டிலும் பொருட்களிலும் தேடும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. நடப்பு வாழ்க்கையை ரசித்து வாழ்வதில் தான் நிலையான மகிழ்ச்சி குடியேறும்.
1: சரிம்மா, நன்றி.
3: விரைவில் திருச்சி சாரதாசில்
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேர்களை வானொலிகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை இரங்கத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிலையான மகிழ்ச்சி, இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் கூட, குடும்பமாக இருந்தாலும் கூட, மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து முழுமையானதாக இருக்காதுங்க. எப்போதுமே பிரச்சனைகளை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மனசு அமைதியை அடையவே அடையாது. மனம் அமைதி அடையாவிட்டால் மகிழ்ச்சி நம்ம விட்டு போயிடுங்க. எனவே மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை தரக்கூடிய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முக்கியமாக குடும்பத்தோடு நம்ம அவங்களோட சில நேரம் செலவிடும் பொழுது, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, நம்முடைய மன அமைதியை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது இறுக்கமான சூழ்நிலை தான் அங்கே உருவாகும் இல்லையா? இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க
6: ஐயா. வணக்கம் குரு. ராஜேந்திரன் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க.
6: அதாவது ஐயா, முதல்ல நம்ம என்னென்ன மகிழ்ச்சிப்படுத்தலாம். நாமளே என்னங்க சிதற விட்டு, அதை சிந்திச்சு இதை சிந்திச்சு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு, இது இது இல்லையே அது இல்லையே, அவன்ட்டு அது இருக்க இவன்ட்டு இது இருக்க, இப்படி இந்த எண்ணங்களை மட்டும் என்னைக்கு சிதற விடக்கூடாது. இருப்பதை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டோம் என்றால் என்னைக்கு நம்ம மகிழ்ச்சி இருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளால சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து சரியான ஒரு திசையில நம்ம கொண்டு போகணும். நம்ம மனதை மனம் ஒரு புரங்கி மனம் பாயும், அந்த மனம் பாயிற மனதை நம்ம விட்டுற கூடாது. நேர்முறையான எண்ணங்கள் இருக்கும், நேர்முறையான சிந்தனைகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணங்களும் செயல்பாடும் ஒரே நேர்போக்கில் இருக்கணும். எண்ணங்கள் வேற செயல்பாடு வேற இருந்து வச்சுங்களேன், அங்கே நிலையான மகிழ்ச்சி வராது. சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணும்பாங்க. அப்ப சொல்வது செய்வது இல்லாமல் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து வச்சுங்களேன், அந்த குடும்பமும் ஒரு ஆன்மகன் குடும்பம் ஒரு தலைவன் வந்து நிலையான மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு வந்து நிறைய வித்தியிடுறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். முதல்ல அந்த எண்ணங்களை நேர்முறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு செயல்களையும் சிந்துகளையும் ஒரே திசையில செலுத்தினோம்னா இன்றைக்கு நிலையான மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்வை குறியற்ற செல்வம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி நாம் செய்கிற செயல்கள் வந்து நாம் விரும்புகிற விஷயங்கள் மற்றும் நாம் எதிர்பார்க்குற விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறியறது தான் நாளைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவ்வொரு வாழ்வுடைய ஒரு அங்கமாக மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் அந்த நம்முடைய வாழ்க்கையும் சிறக்குது. நிலையான மகிழ்ச்சியை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிலை இந்திய சிந்தனை அரங்கத்தில் நிலையான மகிழ்ச்சி அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எண்ணங்களை நம்ம முதல்ல கட்டுப்படுத்துறது, நேர் எதிர்மையான விஷயங்களுக்கு வந்து அதை நம்ம விட்டு கொடுக்கறது, உண்மையை மட்டும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான திறவுகோள் அப்படின்னு ஆலன் லிஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் யாருங்க? சொல்லுங்க. ரவிச்சந்திரன் ஐயா.
3: அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும்
2: சொல்லுவாங்க.
3: அதாவது அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. நம்மள்ட்ட இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்தாலே நிலையான மகிழ்ச்சி தான். கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கோம்.
2: நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கால மாற்றங்கள், அவர் வந்து குறுகிய காலத்துல முன்னேறிட்டாரே அப்படின்ற ஒரு ஒரு பொறாமையோ அல்லது வந்து நாமளும் அவரை போல ஆகணுமே என்ற ஒரு போட்டியும் இருக்கு. அவர் ஆரோக்கியமான போட்டியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத போட்டிகள் இருக்கும் பொழுது உண்மையாகவே உழைத்து முன்னேறுவதற்கான ஒரு இடங்களையும் நம்ம ஏற்படுத்துற மாதிரி தான் ஆயிடும் இல்லையா. மகிழ்ச்சியோட ஆதாரம் வந்து நம்ம உள்ளதாங்க இருக்கு, நம்ம மனசுக்குள்ளாரதான் இருக்கு. அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
2: வணக்கம்.
4: பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன்.
2: சொல்லுங்க இளவரசன் ஐயா.
4: அதாவது வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம வந்து முதல்ல எதையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. அது எதிர்பார்ப்பு இருக்கணும், அது நியாயமான எதிர்பார்ப்பா இருக்கணும்.
2: ஆமா.
4: அடுத்தது எதையும் நிறைவு என்று எடுத்துக்கணும்.
2: ஓ,
4: இதுவும் கடந்து போகும்னு நினைக்கணும். எதுவும் கடந்து போகும். பாக்கியில எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க தயாரா இருக்கணும். நம்ம அது வந்து அப்படி மேலோட்டமா நம்ம எண்ணங்களும் செயல்களும் ஒரு நேர்கோட்டுல இருக்குள்ள எல்லாமே விரைவா நடக்கும். நமது மனசும் மகிழ்ச்சிப்படையும், மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அதனால எதையும் நிறைவு என்று எடுத்துக்கொண்டு எதுவும் நடக்கும், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு செயல்பாட்டை குறிக்கோளையும் எண்ணங்களையும் செயலையும் தூய்மையும் இருந்துச்சுன்னா நம்ம மகிழ்ச்சி எந்த நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருக்கலாம்.
2: சரி,
4: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி. அழகுங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கத்தில் நிலையான மகிழ்ச்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் எனக்கு வந்து மகிழ்ச்சி வேணான்னு யாருமே சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக நம்ம ஜாலியாக இருக்கணும். நம்ம குடும்பத்து நம்ம சார்ந்திருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை போலவே ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்.

0: நிலையான மகிழ்ச்சியை வந்து அடையிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மணிவாசகம் ஐயா, உங்களுடைய இணைப்பு தெளிவா இல்ல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க ஐயா, சொல்லுங்க.
1: நிலையான மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறீங்க. நிலையான மகிழ்ச்சி என்பது இல்லையில வருவோருக்கு இயன்றதை செய்வதிலே இருக்கின்றதையா நிலையான மகிழ்ச்சி. அடுத்தது வந்து பெற்ற தாய் தந்தையை கடைசி வரை பராமரித்தாலே போதும் நிலையான மகிழ்ச்சி. அதுக்கடுத்தது இந்த சாலை ஓரங்களில் மரங்களை வைத்து வளர்ப்பதிலே இருக்கின்ற மகிழ்ச்சி எதிலுமே கிடையாது. அந்த சாலை ஓரங்களில் மரங்களை வைத்து பராமரித்து அந்த நிலையிலே பணக்காரர்களுடன் பாமரன் வரை அந்த நிலையிலே தங்குகிறார்களே, அங்கு தங்கும் பொழுது எந்த சுந்தரவன் வைத்தானோ மரம் முதல் வெயிலின் அருமை நிலையிலே தெரியும் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையை தங்கும் போது

0: வாங்குவதற்கு இயன்றதை செய்வதிலே இருக்கின்றதையா நிலையான மகிழ்ச்சி. அடுத்தது வந்து பெற்ற தாய் தந்தையை கடைசி வரை பராமரித்தாலே போதும் நிலையான மகிழ்ச்சி. அதுக்கடுத்தது இந்த சாலை ஓரங்களில் மரங்களை வைத்து வளர்ப்பதிலே இருக்கின்ற மகிழ்ச்சி எதிலுமே கிடையாது. அந்த சாலை ஓரங்களில் மரங்களை வைத்து பராமரித்து அந்த நிலையிலே பணக்காரர்களுடன் பாமரன் வரை அந்த நிலையிலே தங்குகிறாரே, அங்கு தங்கும் பொழுது எந்த சுந்தரவன் வைத்தானோ மரம் அருமை நிலைமையே தெரியும். அந்த நிலைமை தங்கும்போது எந்த பாமரன் வைத்தாரோ எந்த புண்ணியவன் வைத்தாரோ நம் நிலையில இருக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த மரங்களிலே வைத்து வளர்ப்படுகிறதாக மகிழ்ச்சியே இருக்கிறது.
1: நன்றி நன்றி நன்றி. உண்மைதான் உண்மைதான். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
2: நாகை மாவட்டம் அனந்தநல்லூர்லேருந்து ராஜா டெய்லர் பேசுகிறேன்.
1: ராஜா, சொல்லுங்க ராஜா. நிலையான மகிழ்ச்சி பற்றி சொல்லுங்க. நிலையான மகிழ்ச்சி
2: அதான் சார், நிலையான மகிழ்ச்சி காரணம் வந்து நம்ம வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது சார். நம்ம என்னோட உயரம் என்னங்கிறது எனக்கு தெரியும்.
1: கண்டிப்பா.
2: ஆ, அதையும் மீறி நம்ம ஆசைப்பட்டோம்னா அதை வந்து பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய்விடும், மன மகிழ்ச்சி போயிடும். இப்ப நம்ம தகுதி என்னங்க தகுந்த மாதிரிதான் நம்ம நடந்து அதை நிலைப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கிடுறாங்க. அதாவது நம்ம வருமானம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவங்க 2000 ரூபாய் பணம் கட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க பெரிய பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. அதனால வீட்டுல வந்து மன மகிழ்ச்சி, குடும்பத்திலயும் பிரச்சனைகள் ஏற்படுது, மன உளைச்சல் சந்தோஷமே இல்லாம போயிடுது. மகிழ்ச்சிக்கு அமைதி ஒரு காரணம் சார். இதெல்லாம் தவிர்க்கணும்னா, அமைதியா இருக்கணும்னா, இதே மாதிரி பிரச்சனை இல்லாம நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா குடும்பம் சிறப்பா இருக்கும், நாடு சிறப்பாங்க. என்னோட
1: கருத்து உண்மைதான். அதாவது வந்து எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் கூட உயரம் குறைவாக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க நினைச்சுன்னா அவங்க பணத்தினால வந்து அவங்க உயரத்தை வளர்த்துருக்க முடியும். ஆனா நமக்கு இறைவனால் அடிக்கப்பட்டது இதுதான் அப்படின்னு அதை வச்சுதான் அவங்க நிம்மதியான ஒரு நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியா?
2: ஆமா
1: சார். சரி சரி, நன்றி நன்றி. காரைக்கால் பண்பலையில நீங்க சிந்தனை அரங்க நிகழ்ச்சியில நம்ம நிலையான மகிழ்ச்சி இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரங்கள்லயுமே நமக்கு இது தோணும், ஏன் அவங்க மட்டும் எப்போதுமே இன்பமா இருக்காங்க, நமக்குமே மட்டும் ஏன் இப்படியே வருது அப்படின்ட்டு. அப்ப அவங்கள வந்து நம்மோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா அதே நேரத்துல அவங்க எப்படி இருக்காங்க, மற்றவர்களை எப்படி அவங்க வந்து பழக்கத்தில் வச்சுக்கிறாங்க, நம்மளை மாதிரி விட்டுட்டு போக போகிற மாதிரி உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் இப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். காரைக்கால் பண்பலையில சிந்தனை அரங்கத்தில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். சரிம்மா, உண்மைதான். அந்த மகிழ்ச்சியுடைய ஆதாரம் முன்னாடி நான் சொன்னது போலவே நம்மளுடைய மனசுக்குள்ளார தாங்க இருக்கு. நம்மளுடைய மனம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து நேர்மறையாகவும் யதார்த்தமாக தான் இருக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் மற்றவர்களுடைய கருணுடைய மற்றவர்களிடம் கருணையுடன் இருக்கும் பொழுது, எத்தகைய சிரமங்களை நம்ம எதிர்கொண்டாலுமே வலிமை மற்றும் தைரியத்தை நம்ம ஆதரிக்கும் மகிழ்ச்சியை நம்ம எப்போதுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா புத்தர் சொன்னது போலவே நம்மளுடைய மனதை நாம கட்டுப்படுத்திக்கணும் இல்லையா? காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கத்தில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நெடுங்காட்டிலேயே வீரம் பேசுறேன்.
1: பேசுங்க வீரையன் ஐயா.
3: நிலையான மகிழ்ச்சிக்கு ரெண்டு காரணம் இருக்கு சார். கடன் இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத உடல். இது இருந்ததுன்னா நமக்கு எந்த இதுவும் தொல்லையும் இல்லையா? இருந்ததுன்னு வச்சீங்க, நம்ம அது மனக்கவலையே நோய் வந்துருக்கு. இதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு நோய் வந்துட்டு இதுக்கு மாத்திரம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. பிரஷரு சுகரு வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த கடன் பிரச்சனை தான். நினைச்சு நினைச்சு மன உளைச்சலே இருந்தேன்னு வச்சீங்க, நமக்கு வந்து பல வியாதி வருது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ஒரு சிறுவன் போய் ஒருத்தட்ட போய் கைய மூடிக்கிட்டு இதுல சிட்டுக்குடி விருது உயிரோட இருக்கா இறந்துட்டான்னு சொல்லுங்க நானா. அப்ப அவரு சொன்னாராம், இவன் நம்மள ஏமாத்த பாக்குறான்ட்டு. தம்பி, எல்லாம் உன் கையில தாப்பா இருக்கு, உயிரோட இருக்கிறதும் சாவுறதும். அவனோட திட்டம் என்னன்னா உயிரோட இருக்குன்னா அமைச்சு கொண்டுடுறது, இறந்துட்டேன்னா அப்புறம் அதை உயிரோட காட்டுறது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நிலையான மகிழ்ச்சிக்கு நீங்க கூட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு கருத்து ஒண்ணு சொன்னீங்க. தூங்கிட்டு இருக்க ஒரு மனைவி போய், தூங்கிட்டு இருக்க கணவனை போய் மனைவி போய் எழுப்புறாங்க. எழுந்திரிங்க எழுந்திரிங்க எழுந்திரிங்க, என்ன என்ன எழுத்த வீட்டுல ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க, அதை வந்து பாருங்கன்னு. அவர் தூங்கி எழுந்து உடனே உடையாத ரோடு போற ரோடு அங்க நிக்கிது.
1: உண்மைதான். ஞாபகம் வந்ததுங்க, யா தேவை ஏற்பட்டப்ப.
3: அதை மாரி வந்து அடுத்தவங்க என்ன

0: அதை பார்த்து நம்ம பின்பற்றோம் நினைச்சேன்னு வச்சீங்க, நிலையான மகிழ்ச்சி வராது. நம்மள்ட்ட உள்ளது வச்சு தழுத்துக்கு மூக்குக்கு கீழே தான் நமக்கு தண்ணி இருந்தாதான் நமக்கு திணறு இல்லாம இருக்கும். குளத்துல குளிக்கும் போது மூக்குக்கு மேல போயிட்டு வச்சீங்க அது திணறி விடும்.
1: ஆமா,
0: அதனால நம்ம எது கழுத்துக்கு கழுத்து வளைக்கினா நம்ம தண்ணி இருக்கணும், அதுக்கு மேல போனதுனா ஆபத்து
1: கண்டிப்பா. மகிழ்ச்சி அப்படிங்கறது நம்ம வேற எங்கேயும் போய் நம்ம கடைகள்லயோ இல்ல மத்தவங்கள்ட்ட தேடணும் அப்படின்னு இல்லங்க, நம்மளுடைய மனதுலதான் இருக்கு. நம்மளுடைய நல்ல செயல்கள் இருக்கு, மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மையில தாங்க இருக்கு. உண்மைதான் வீரன் ஐயா, ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு சிந்தனை ரங்கத்துல நிலையான மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அடுத்த நேரம் அமைப்பில் வந்து அவனுடைய காரணங்களை சொல்ல போறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேர்.
1: சொல்லுங்க மனோகரன் ஐயா.
2: அதான் நிலையான மகிழ்ச்சி என்னன்னாக்கா, நம்ம குழந்தைங்களோட மகிழ்ச்சியா பேசுறோம் பாத்தீங்களா, அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா குழந்தைங்கள்ட்ட பேசுனாக்கா நம்ம நம்மளும் ஒரு குழந்தையா மாறிடுவோம். அந்த மாதிரி வந்து மனநிலைங்கள்ட்ட பேசுனா நம்மளுக்கு நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி வந்து குடும்பத்துல வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தா அந்த நம்மளுக்கு வந்து நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். யாரு விட்டு கொடுத்தா நம்ம ஒண்ணும் கெட்டு போக போறது இல்ல. என்னைக்கா இருந்தாலும் அவங்க எல்லாமே நம்ம சொந்தங்கள் தான், நம்மளோட உறவுகள் தான். அதனால நண்பர்கள்ட்டையும் சரி சிரிக்க சிரிக்க பேசினாக்க நம்ம அந்த நட்பு எப்பயுமே நிலையா இருக்கும். அதே மாதிரி நிலைச்சும் இருக்கும், மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்ம குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நண்பர்களா இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் சரி குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்மள்ட்ட மகிழ்ச்சியே இருக்காது. அதனால அந்த மாதிரி நல்ல நண்பர்கள்ட்ட பழகணும், தேர்ந்தெடுத்து பழகணும். அதே மாதிரி கோயிலுக்கு போனா நல்லா நீ மகிழ்ச்சி கிடைக்கும். தினந்தோறும் ஒரு புக்கு படிச்சோம்னாக்கா நம்ம நல்ல நல்ல எழுத்தாளர்கள் எழுதிய புக்கெல்லாம் படிச்சோம்னா நம்ம நிகழ்ச்சி அப்பயே மகிழ்ச்சி வந்து நம்ம மனசுல அப்படியே குடியிருக்கும். நம்ம எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வாரி நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் வந்திருக்கு, நம்மளுக்கு தான் குறை வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மகிழ்ச்சி நம்ம கிட்டவே இருக்காது. எல்லாத்தையுமே சரிதான் போ, எல்லாமே அப்படிதான் இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வந்து வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போனா மகிழ்ச்சி என்னைக்குமே நம்மளோடய இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. உண்மையிலேயே நம்ம நண்பர்களோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டு ஐஸ்கிரீம் ஓகே, மூணாவது ஐஸ்கிரீம் ஓகே. ஆனால் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு எல்லா ஐஸ்கிரீம் நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு வெறுப்பு தன்மை வரும் அந்த ஐஸ்கிரீம் மேலே. அது மாதிரி தான் நம்ம என்ன நம்ம மனசுக்குள்ளார நினைக்கிறோமோ அதைத்தான் மற்றவர்கள் மேலே நம்ம திணிக்க நினைப்போம். யாருமே நம்மளை வந்து நல்லவர் அப்படிங்கிறது வந்து காட்டிக்கணும்னு நினைப்போம், ஆனால் வந்து காட்டிக்கணும்னு மட்டும்தான் நினைப்போம். ஆனால் உண்மையிலே அது மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஒவ்வொரு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறதுனாலையும் சாதாரண மனுஷனாகிய நாம கூட சாதாரண வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை தவிர வேறு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அறியாததுனால அதை நம்ம எவ்வாறு அடையிறது அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விருப்பமும் மகிழ்ச்சிக்கான தேவையும் சாதாரண மகிழ்ச்சியோட மிக அடிப்படையான மட்டத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நாம் வந்து திருப்திகரமான நிலைகளை இலக்காக கொண்டு செல்ல முடியுங்க. காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இது காரைக்கால் FM 100.3.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேரில் காரைக்கால் பண்பலையில் சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சிந்தனையரங்க நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். இந்த நிலையான மகிழ்ச்சி அப்படின்ற பொருளான ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர்கிட்ட நேரிலும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிறதுல மட்டும் இல்லைங்க, கிடைச்சத மனநிறைவோடு ஏற்றுக்கிறதுலையும் இருக்குது. பிறரோட நம்ம ஒப்பிடாமல் இருக்கிறத இப்போ வச்சு ரசித்து இணைந்தது அதாவது இழந்ததை நினச்சி நம்ம வருந்தாமல் வருவதை நம்ம நம்பிக்கையோடு எதிர்கொண்டு நம்மால் முடிஞ்ச நன்மைகளை செஞ்சு வாழ்றதே நிலையான மகிழ்ச்சிக்கான ஒரு அழகான பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பணம் பொருள் புகழ் போன்றவை மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் மன அமைதி நிம்மதி அன்பு நன்றி உணர்வு இவை தான் அந்த மகிழ்ச்சியை நீடிக்க செய்யுது. இருந்தாலும் மன நிறைவாக இருந்துச்சுன்னா சிறிய வாழ்க்கையும் பெரிய மகிழ்ச்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காட்டுமன்னர் கோயில் தேமடபுரம் தோப்பு தர வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் சொல்லிட்டு நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம வேலையை நாம் செய்யணும், பிறருக்கு எந்த விதமான தொந்தரவையும் தரக்கூடாது, இது போல் நம்ம நடந்துக்கிட்டாலும் நோயின்றி வாழ்ந்தாலும் நிலையான மகிழ்ச்சியை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கத்தை சொல்லிட்டு நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்புற பொருட்களை சார்ந்திராமல் நம்மகிட்ட உள்ளதை வச்சு நிறைவாக வாழப்படுகிறது, உதவி செய்கிற குணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவுறது மூலமாக இந்த சுயநலமற்ற மனநிறைவை அதை பெறுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வணக்கம் சொல்லிட்டு அதாவது வந்து இருப்பதை வச்சு சிறப்புடன் வாழ்வதே நிலையான மகிழ்ச்சி, பிறருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறதே மற்ற மகிழ்ச்சி. சிந்தனையரங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் நிலனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி அழகு அளவற்றதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் பிறந்தநாள் நினைவு நாள் அதற்கெல்லாம் சிறுவர்கள் காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறதுல எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். என்னடே யாராவது சாப்பாடு வாங்கி தர முடியுமான்னு கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்னால் முடியல அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன். ஆனால் இருந்தாலும் கூட யாராவது சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நனிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பார்ப்புகளை குறைச்சி இருக்கிறத ரசித்து கிடைத்ததை நன்றியோடு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தான் நிலையான மகிழ்ச்சியோட முதல் படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், அடுத்தவர்களை சார்ந்து இருக்காம உபசார்புடன் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறது நிலையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணங்காட்டக்கூடிய அனுஷ்யா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிட்டோம், ஒரு வேலையில் வந்து அமர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நிலையான மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம உழைச்சோம் நம்ம படித்தோம் நம்ம வேலைக்கு வந்தோம் அதில் நாம் சந்தோஷமாக இருக்கும், இதுதான் ஒரு இயல்பான நிலையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக்கில் நேர்கள் போட்ட கமெண்ட்ஸை நிச்சயமாக படிக்கலாம். அதுக்கு முன்னாடி தொலைபேசி வழியாக நேர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்க யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: மகிழ்ச்சியும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறது வந்து ஏத்துக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு, நிறையமே ஏத்துக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள், நிறைய போக்குவரத்துக்கும் சட்டத்துக்கும் காவல்துறைக்கும் அதிக வேலை வைக்கிறது. ஏத்துக்கிறதா எதா இருந்தாலும் சரி, தனித்தன்மையோட ஏத்துக்கிறோம்.

0: போது அதான் ஒரு கணவன் மனைவி இதை எடுக்க போயிருக்காங்க. இந்த திருமணம் அதாவது தம்பதிகளோட ஒற்றுமையை பாக்குறதுக்காக நிறைய தம்பதிகள் வந்திருக்காங்க. அதுல ஒரு தம்பதிகள் எல்லாத்துலயுமே ஒற்றுமையா இருந்திருக்காங்க. அப்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்ப இன்னொரு தம்பதிகள் எதுவுமே ஒத்து போகல, முரண்பாடான வார்த்தை ரெண்டு பேருமே கேட்டாரெல்லாம் கேட்டது கூடாமே. அவர் சொன்னாரா, பாத்தியா நம்மளுக்கு பரிசு கிடைக்காது, ஏன் கூட்டிக்கிட்டு வந்தேன்னு கத்திக்கிட்டு இருந்தாராம். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் தான் அழைச்சிருக்காங்க மேடைக்கு அழைச்சி. நீங்க தான் சிறந்த தம்பதிகள் நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு என்ன எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட எல்லாரும் பாக்கும்போது, இல்ல நீங்க இப்ப இவ்வளவு முரண்பாட்டோடையும் இப்ப 40 வருஷமா நீங்க ஏத்துக்கிட்டு ஒரே வீட்டுல வாழ்றீங்கன்னா உங்களை போல ஒரு தம்பதிகளை பாக்க முடியுமா? ஏன்னா எல்லாமே ஒத்துமையா இருந்து வாழ்றது அது வேற விஷயம், தாண்டிட்டு போயிடலாம். ஆனா பல முரண்பாடோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம், அதை நீங்க ஏத்துக்கிட்டு சைத்தியத்தன்மையோட ஒரே வீட்டுல இருக்கீங்க தம்பதியரா. இதுக்காக உங்களுக்கு தான் முதல் பற்றி திரும்பதுன்னா அத நான் நினைச்சேன் மனசுல. ஏத்துக்கிட்டு சைத்தியத்தன்
1: ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, எங்க அப்பா சொல்லிட்டாரு அவர் சொன்னது தப்பவே தப்பா அது கரெக்டா இருக்கும், இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது கரெக்டா இருக்கும், யூகிச்சது கரெக்டா இருக்கும், இல்ல எங்க வீட்டுக்கார சொல்லிட்டாரு அவங்க சொன்னது கரெக்டா இருக்கும், ஐயோ என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதை நம்பிக்கையோட எதுக்கு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சிங்கிறது அந்த இடத்த விட்டு உண்மையிலேயே அகலவே அகலாதுங்க. காரைக்கால் பண்பலையுடைய சிந்தனை இறங்கும் நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: தான் உண்டு தான் வேலை உண்டு முடிந்தா மற்றவங்க உதவி பண்ணுவோம், யாருக்கும் ஓசனை கொடுக்காம இருக்கணும்னு ஒரு சிந்தனை நம்ம மனசுல உறுதியா இருந்ததுன்னா என்னாலும் மகிழ்ச்சிதான் எடுத்து வாய்ப்புக்கு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நேர்கள் கொடுத்துருக்க கமெண்ட்ஸையும் பார்த்துலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலையான மகிழ்ச்சி போதும் அப்படிங்கிற மனமே பொன்சையும் மருந்து, இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னா நிலையான மகிழ்ச்சி. சைக்கிளில் போகிறாங்க வண்டிக்கு ஆசைப்படலாம், காருக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. வண்டி வாங்கிட்டு அப்புறமா காருக்கு ஆசைப்படலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது படிப்படியாக நம்ம மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம படிப்படியாக மேலே போனாலும் கூட மற்றவங்க சொல்கிறது போல் பெரியவங்க சொல்கிறது போல் நம்ம ஏறி வந்து அந்த படிகளையும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்மளை ஏற்றி விட்டது அந்த படிகள் தான். அது படிகள்ங்கிறத உண்மையிலே நம்ம நடத்துனர் பாருங்களேன், பேருந்தில் படியில் நிற்கிறவங்களாம் எப்படி சொல்லுவார்னா, மேலே வாங்கப்பா மேலே வாங்கப்பா மேலே வாங்கப்பா அப்படிம்பாரு. அவர் படியில் நிற்கிறவங்கள மட்டும் மேலே வாங்கன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. வாழ்க்கையிலையும் மேலே வாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே அவங்க மேலே வந்தாங்க, படியிலேருந்து மேலே வந்து மேலே ஏறிட்டாங்கன்னா சேஃப்டியாக இருப்பாங்க. சேஃப்டியாக இருந்தாங்கன்னா நல்லபடியாக கல்லூரிக்கு போவாங்க, படிப்பு முடிப்பாங்க, நல்லபடியாக வேலைக்கு போவாங்க. அந்த அர்த்தத்தில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா. காரைக்கால் பண்பலைகள் இது சிந்தனை அரங்கம்.
3: காற்றலையில்
1: ஆர்ப்பரிக்கும் ஒரு அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. உங்களோடு நான் உங்க ஆர்ஜே எம் கலைபெருமாள். நிலையான மகிழ்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திடீர் ஃபைஜூர் ரஹ்மான் ஃபேஸ்புக்கில் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னா, பிறர்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்படாமல் நம்மிடம் இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுறது தான் நிலையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பீரி முகமது இப்ராஹிம் பெருகுமணி திருச்சியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய மனசில் தான் இருக்குதுங்க. இருக்கிறத கொண்டு திருப்தியாக வாழ்ந்தோம்னா நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி கவலை இன்பம் துன்பம் மாறி மாறி தாங்க வரும். அதுதான் நியதி, இயற்கையோட நியதியும் கூட. உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த உலகில் இல்லவே இல்லைங்க, மாறி மாறி வரத்தான் செய்யும். நம்முடைய மனசை பக்குவப்படுத்தினா மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அது நிலையான மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் வீர முகமது இப்ராஹிம் பெருகமணி திருச்சியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய அடுத்த நேரம் நம்ம சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: சீர்காழியிலிருந்து
1: ஐயா வணக்கம், பேசுங்க.
4: நிலையான மகிழ்ச்சின்னு கேட்டீங்க.

0: நிலையான.
1: ஆமா,
0: அந்த நிலையானது வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க பெற்ற பிள்ளைகளை காலகாலத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். வரக்கூடிய மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், இருவருமே நம் பிள்ளைகள் என்று எண்ணம் கொள்ள வேண்டும். வரக்கூடிய மருமகளும் தன் அத்தையை அம்மாவாக நினைக்க வேண்டும். இப்படி நினைத்து எந்த இடையூறுகளும் இல்லாமல் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் ஆனால் அந்த குடும்பம் நிலையான மகிழ்ச்சி பெறும் என்பது என்னோட கருத்து.
1: சரி,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: இல்லை, உண்மை தான், அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன், என்னாச்சு? இல்லை, அந்த பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் வந்திருக்காது. வந்த அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தை பற்றியான புரிதல் இருந்திருக்காது. முதல்ல நம்ம அவங்கள்ட்ட புரிய வைக்கணும், இப்படிதுனா இப்படி தான். ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க இளவரசியாக வளர்ந்துருப்பாங்க, ராணியாக வளர்ந்துருப்பாங்க. இங்கே வந்து இது இப்படி தான், இந்த பொருளை நம்ம இப்படி பயன்படுத்தணும், அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு, அவங்க உங்களுடைய குடும்பம் நீங்கள் எப்படி நடத்துறீங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த மருமகள்கிட்டேருந்து, தன்னுடைய கணவர் மூலமாகவோ, தன்னுடைய மாமியார் மூலமாகவோ, மாமனார் மூலமாகவோ, மற்றவர்களுக்கு அந்த அன்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனைகள் வரவே போகிறதில்ல. அதுதான் அந்த ஐயா ரொம்பவே அழகாக சொன்னாங்க. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: பிள்ளையாடியிலேருந்து செந்தாமரை பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க செந்தாமரை.
2: மனசு தூய்மையா வச்சுக்கோங்க சார். என்ன பொறுத்த வரலையா, கடவுள் வழிபாடு யார் மனசையும் காயப்படுத்த மாட்டேங்க சார். எல்லாரிடமும் அன்பா கொடுப்பேன் சார். அதுவே எனக்கு நிலையான மகிழ்ச்சி தான் சார். நன்றிங்க சார்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றிமா. நம்ம வேறு விதமாக சொல்கிறதா கூட, நம்முடைய மகிழ்ச்சியை நம்ம விரும்பினாலும் கூட அதனுடைய ஆதாரங்களை பற்றி நம்ம தெரியாமல் அப்பாவியாக இருந்துகிட்ருப்போம். அதனால தான் நமக்காக அதிக மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கு பதிலாக அதிக மகிழ்ச்சியின்மையையும் தூக்கத்தையும் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கத்தின் நிலையான மகிழ்ச்சி என்ற பொருளான இந்த சிந்தனை அரங்கம் தொடரும். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

நீர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நேசந்திரன் இரங்கத்தில் நிலையான மகிழ்ச்சி, இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ 10:43 ஆகிற இந்த வேளையில்

0: கூடிய அடுத்த நேயர் யார் நம்ம கேட்கலாங்க. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கங்க.
1: நாகப்பட்டினம் சந்தானம் மஞ்சு பேசுறேன்.
0: நாகப்பட்டினம்
1: சந்தானம் மஞ்சு பேசுறேன்
0: சார். சந்தானம் மஞ்சு சொல்லுங்கம்மா.
1: ஆமா சார், ஆக்சுவலா இந்த மகிழ்ச்சியா இருக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் ஒரு குடும்பத்தோட பெண்ணோட கையில தான் சார் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து கடன் வாங்கலாம், எல்லாரும் குடுக்கறாங்கிறதுக்காக வாங்கிட்டு நாளைக்கு கணவர் என்ன சம்பாதிக்கிறாரு அதுக்கான வருமானம் இருக்கலாம், நம்ம குடுக்க முடியுமான்னு ஒரு டைம் போய் யோசிக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆலோசிக்கணும் சார். இதை வாங்கினா நம்ம கட்ட முடியுமா, இது கொடுக்க முடியுமான்னு யோசிக்கணும். கடனை வாங்கிட்டு அதான் சொல்லுவாங்க, கா கஞ்சா இருந்தாலும் நிம்மதியா, ஒருவேளை இருந்தாலும் கஞ்சி நிம்மதியா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு எப்ப கடங்காரங்க வீட்டுக்கு வருவாங்க என்ன பண்ணுவாங்க யோசி நிம்மதியை குலைக்க கூடாது. என்ன இருக்கோ அந்த வருமானத்தை வந்தப்ப நிம்மதியா காலத்தை ஓடிட்டு போகணும் சார். என்னோட பாயிண்ட் அதுதான்.
0: இல்ல உண்மைதான், அது வந்து இன்னைக்கு நமக்கு முன்னாடி எல்லாம் கடன் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கும், அதிகமான செலவுகளும் நம்மளுக்கு இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து அத்தியாவசிய செலவுகள்னு நம்ம ஆடம்பர செலவுகளை வந்து அத்தியாவசிய செலவுல என்னைக்கு நம்ம மாத்தணுமோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த கடன்ற பிரச்சனை. நூத்துக்கு
1: எல்லாருமே இப்ப எல்லாருமே கடன் கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வேணும், குடுக்கறதுக்கான இது வேணும்ல. வாங்க கடை எல்லாரும் குடுக்கறா வாங்கிட்டு நாளைக்கு வந்து கடங்கார நிக்கும் போது இல்லன்னு சொன்னா நாளைக்கு பாக்குறவங்க கடன் வாங்கி உன்ன யாரும் அப்படி சாப்பிட சொல்றது, கட்ட வீடு கட்ட சொல்றதுன்னு பாரு பேர் நம்மளதான்
0: கேட்குவாங்க.
1: அதனால இருக்கிறத வச்சு சாப்பிட்டாலே ஒரு நிம்மதி கிடைக்கும் சார்.
0: உண்மைதான், நீங்க சார் உங்க ஒரு பெண் கையில இருக்குன்னு ஒரு பெண்ணே சொல்லுவது உண்மையிலேதான். சில பேர் வந்து அது உண்மையும் கூட.
1: இன்னொன்னு என்னன்னா, நான் பெருமைக்காக சொல்லல, இப்ப எங்க வீட்டுக்கார அவசரமா ஏதாவது வேணும் அது வேணும் எதுவும் முடிவெடுக்காதீங்க. நமக்கு என்ன வருமானம் அது தகுந்தவங்கள குடும்பத்தை நடத்துவோம். என் பிள்ளைங்களுக்கு அதான் சார் சொல்லுவேன், அவங்க அதை வச்சிருக்காங்க ஸ்கூல்ல இதை வச்சிருக்காங்க கேட்க கூடாதுப்பா. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கிக்கணும், அந்த பொண்ணு அதை கொண்டு வரும், இந்த பிள்ளை அதை கொண்டு வரும், அதை கேட்க கூடாது. நம்ம வீட்டு வருமானம் கஷ்டத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு.
0: கண்டிப்பா. இப்ப நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது செப்பல் வந்து அந்த இது பிரிச்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம ஊக்கு போட்டுப்போம். டிராயர் வந்து நம்ம சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா ஊக்கு போடுவோம், அல்லது வந்து நூல் ஊசி நூல் எடுத்து கோத்து பண்ணிக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு எந்த குழந்தைகளாவது ஏன் நாமளே அதை வந்து செஞ்சிக்க மாட்டோம், என்ன காரணம்னு அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியுது. இது நாகரிகமாக இருக்குது, இது இப்படிலாம் இல்லை, இருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது, இது நாகரிகம் இல்லை, டீசென்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் அது இல்லை, அன்னைக்கு அப்படி தானே நம்ம இருந்தோம். ஒரு நாள் வருமானம் அரிச்சு என்னப்பா மூணு நாள் உட்காந்துருக்கேன், கணவர் வருத்தப்படும் பொழுது என்னங்க ஒரு வாரமா வேலைக்கு போனா மூணு நாள் தாங்க உட்காந்துருக்கீங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல அந்த மகிழ்ச்சிங்கிறது வெட்ட போகாம இருக்கும். ஏங்க உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன், என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க போங்க தண்டல்காரர் வந்துருவாரு மூணு மணிக்கு தூங்குங்க தூங்குங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து டார்ச்சர் கொடுத்தோம்னா எப்படி வந்த நிலையான மகிழ்ச்சி நம்மள்கிட்ட தங்கும். நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு, ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னீங்க. உண்மைதான், நம்ம வந்து என்ன தான் அந்த கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நம்மளோட இருக்கக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவுகளை அடக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அஞ்சுமா சொன்னாங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சாஸ்வகுமார். நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். உங்களை போலவே சொல்லுங்க.
2: அதாவது மகிழ்ச்சி வந்து நம்ம வந்து உள்ளத்துலதான் இருக்கு. அதாவது நம்ம குடும்பத்துல வந்து விரலுக்கேத்த வீக்கோன்னு சொல்ற மாதிரி வருமானத்துக்கு ஏத்த செலவு செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அதுவே மகிழ்ச்சி தான். தேவை இல்லாம வந்து பக்கத்து வீட்டுல பெரிய வண்டி வாங்கிருக்காங்க, அவங்க வீட்டுல பிரிட்ஜ் இருக்கு, பெரிய பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து அதை கடன் வாங்கி அதே போல நாமளும் வாங்கி வச்சுட்டு திரும்ப கடன் கட்டுறது மிக சங்கடம். அதனால பாத்தீங்கன்னா விரலுக்கேத்த வீக்கம் மாதிரி நமக்கு ஏத்த வருமானத்திற்கு ஏத்த ஒரு செலவை செய்துகிட்டு நல்ல திருப்தியா மன மகிழ்ச்சியோட இருந்தாக்கே நல்ல வாழ்க்கை அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க.
0: உண்மைதான், நம்ம இப்ப நம்ம பணத்து பக்கம் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மை. முன்னாடி கூட ஒரு அம்மா சொன்னிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து எங்க வீடுகள்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, எங்க வீடுகள்ல ஏதாவது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் நாங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற இடங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ நம்ம போயிட்டு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம், நாங்கள் வெளியில் யாராவது மாதிரி பார்த்தோம்னா நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன், உண்மையிலே அதை போய் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மையிலே மகிழ்ச்சிக்கு வந்து அளவு என்கிறதே கிடையாது. நம்ம இப்போ இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படின்னா மனுஷன் வந்து போதும்னு சொல்கிறது என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் பணத்தை கொடுத்துட்டே இருங்க, வேணவே வேணான்னு பெரிய கூணிப்பை கொண்டு வர மனநிலையில் தான் எல்லாருமே இருப்போம். ஏன் நானும் தான் இருப்பேன், எல்லாருமே அப்படி தான். ஆனால் வந்து அது போதுன்ற மனம் இருந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த தலைப்புக்கே வேலை இல்லாமல் போயிடும். நிலையான மகிழ்ச்சி அப்படி இருக்குன்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவணும். வீட்டில்

0: இப்போ நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம கொடுத்து வரோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஊர்லேயோ நம்ம நமக்கு கேள்விப்பட்டவர்களுக்கோ மற்றவர்களுக்கு நாம் அந்த பணமாகவோ இல்லை மற்ற வேறு விதமான உதவிகளையோ நம்ம கொடுத்து உதவும் பொழுது அந்த நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் வந்துகிட்டே இருக்கும்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரை கல்பன்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் இன்றைக்கி நிலையான மகிழ்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது பொருள் சார்ந்து மற்றவர்கள் வசதி சார்ந்து மட்டும் இல்லாமல் நம்முடைய மனம் சார்ந்த விஷயமாக தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நாம் செய்கிற ஒரு அற்ப செயல்கள் கூட நம்ம விரும்புகிற விஷயங்கள் மற்றும் நாம் எதிர்பார்க்குற விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறியறது நாளைய மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக எல்லோரும் சொல்லக்கூடியது. அடுத்த நேரே நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ஸ்ரீதரன், இந்திரா ஸ்ரீதரன், என்ன ஊர்ல இருந்துமா?
5: கோவில் திருமாலம் சார்.
0: கோவில் திருமாலம், சொல்லுங்கம்மா. நிலையான மகிழ்ச்சி பற்றி.
5: நான் எப்பயுமே மலேசியா தான் இருக்கேன்.
0: அப்படியா, சந்தோஷமா.
5: நீங்க பேசியில ஒரு சுந்தையா இருக்கு, அதுவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: சரி, கண்டிப்பாக எல்லாரும் போலவே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னாலே பெரிய பெரிய நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இல்லையா?
5: ₹25 ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: நிறைய எனக்கு மகிழ்ச்சிமா உங்க கூட பேசுனதுல. உண்மையிலேயே வந்து என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு போன் மூலமா பேசுவோம் நிறைய பேர்கிட்ட, ஆனால் அதை விட முக்கியம் இவங்க சொன்னது போலவே பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, சும்மா எடுத்து வச்சா 4 தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு போஸ்டல் மூலமாக ஒரு போஸ்ட் பண்ணி பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து அந்த கார்டில் போடுவாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியான மகிழ்ச்சி, அந்த மாதிரியான மகிழ்ச்சிகள் இருந்த பொழுது அக்கம் பக்கத்துக்கோ வாய்க்கா வரப்பு தண்டையோ வேலி சண்டையோ அன்றைக்கி வந்ததே கிடையாது. நிலையான மகிழ்ச்சியோடு அந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் அந்த தெருவை சார்ந்தவர்களும் எல்லோருமே இருந்தாங்க. என்றைக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாகரிக மாற்றம் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி வந்ததின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள், அந்த வாகனங்கள் வந்து 2 3 4 அப்படின்னு பெருகிவிட்ட காரணத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அது இருக்குது, எங்கள் வீட்டில் இது இல்லை அப்படிங்கிற ஒரு பண ரீதியான பிரச்சனைகளும் வரதான் செய்யுது. ஏன் நம்ம வீட்டில் 4 பைக் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்கார் சைக்கிளில் போயிட்டுருக்காரு, ஒரு பைக் எடுத்து நீங்கள் ஓட்டுங்க, பெட்ரோல் வேணால் நீங்கள் போட்டுக்குங்க, என்னால் அதுதான் செய்ய முடியும், நம்ம கொடுத்து உதவலாம், சும்மா தானே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு, ஆனால் மனசு வரவே வராது இல்லையா? இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
6: நாகூரில் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
6: அதாவது சார், உழைக்கும் போது நம்ம வந்து சேமிக்கம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். அதாவது வந்து இங்க தாத்தா சொல்லுவாங்க சார், பணம் இருக்கும் போது சேமிக்க முடியும், சாதாரண இடத்துல நீ சேமிக்க முடியுமான்னு கேட்பாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது அனுபவத்தின் குழந்தைகள்ல சார், முதியவர்கள். அடுத்தது சார், அதாவது நமக்கு வந்து நினைச்சது கிடைக்கலன்னு வச்சுங்க, கிடைச்சதை விரும்பிக்கணும். அதாவது வந்து பொறாமையும், அதாவது வந்து அடுத்தளை பத்தி எண்ணமோ, அதாவது அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சா நமக்கு நிகரான மகிழ்ச்சி வராது. இருக்கிறத வந்து நமக்கு எவ்வளவு தூரம், நம்ம வந்து நேர்கள்லாம் சொன்ன மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம வந்து சிக்கனமாகவும் அதே சமயத்துல தேவையான செலவுகளை பண்ணிட்டு வாழ்ந்தா நிலையான மகிழ்ச்சி ஏற்படும் சார். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. உண்மைதான், மகிழ்ச்சி அப்படிங்கறது எந்த நேரத்திலயும் வரும், சில நேரத்தில் மகிழ்ச்சியும் வரும், அப்பப்போ துன்பங்களும் வரும், அதுக்காக வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நிலச்சி நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்மளுடைய அது பணமாக இருந்தாலும் மற்ற மனித உறவுகளாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட உடன்பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்காக அதை வந்து கல்யாணம் சொல்லி நாம் கொண்டு வந்திருக்கிற மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூடிய அந்த மரியாதையை நம்ம கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சி தானாக ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நம்ம மனைவியை எடுத்துப்போமே, இப்போ மனைவிக்கிட்டே நம்மளுடைய பாசங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பாசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகளுக்கு நம்ம போய் சேரும். அதுதான் ஊரார் பிள்ளை.

0: ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். ஊரார் பிள்ளை அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற, நமக்காக வர்ற மனைவி, நம்ம அந்த பிள்ளைகள்ங்கிறது வந்து நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், ஒவ்வொரு நேரங்களிலுமே மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது நமக்கு அமையும், எப்போ அமையும், என்றைக்கு நமக்குலாம் இன்பம் வரப்போகுது அப்படின்லாம் காத்துட்டு இருக்கலாம் தேவையில்லைங்க. முன்னாடி நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு முன்னிருந்த முன்னோர்கள் வந்து எல்லோருடைய அனுசரணையாக, ஐயோ அதெல்லாம் பாவம்பா, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னப்ப எல்லோருமே சந்தோஷமாக தானே இருந்தாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சரி, அரங்கத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிலையான மகிழ்ச்சியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலையில் சந்தை அரங்கத்தில் அவருடைய இணைப்பு விடுபட்டுருச்சு. அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் சார்.
0: வணக்கம், முற்பகல் வணக்கம்.
5: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ரவி ஐயா.
5: மகிழ்ச்சி டெய்லி இருந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம எவனாவது ஒரு மன கஷ்டத்தை கொண்டு
0: நிற்குவான்.
5: இன்னும் இவ்வளவு ஜாலியா இருந்துட்டு இருக்கான் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அவனுக்கு போறாம யாரா இல்ல புத்திருப்பா என்னன்னு தெரியல. அது நம்மள வந்து தூத்தி விட்டுருவானுங்க சில பேர். நம்ம வந்து செவனின் தான் இருப்போம். நம்மளுக்கு வேண்டிய நம்ம எதை பண்ணிட்டு போறானு நம்ம வேடிக்கை பார்த்தாலும் இவனையும் அந்த இடத்துல இழுத்து விடணும்னு அந்த மாதிரி உள்ள ஆளுங்க மத்தியில இருந்துட்டு
0: இருக்கோம்.
5: அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சி அந்த அவனை விட்டு தொலைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷம், அதுதான் நிலையான சந்தோஷம்.
0: சரிங்க ஐயா, நன்றி. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பணும் அப்படின்னா அதை ஒரு குறிக்கோளோட நம்ம இணைச்சு வைக்கணும். மக்கள் அல்லது பொருட்களோட இல்லை அப்படிங்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொன்ன ஒரு பொன்மொழி ஞாபகத்துக்கு வருதுங்க. வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த பொக்கேஷம், தயவு செஞ்சு அதை கவலைகளால் வீணாக்காம ஒவ்வொரு நாளையும் முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுற வகையில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். கணவன் மீதோ மனைவியோ, மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அன்பால் சாதிக்கும் மனநிலையை கொண்டிருந்தாலே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பல்லாண்டு காலம் மன நிம்மதியோட நிலையான மகிழ்ச்சியோட நம்ம வாழ முடியும். திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆஹா ஓஹோன்னு ஆடுவாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறவங்க நிலையான மகிழ்ச்சியே அடைவாங்க. கிடைச்சாலும் கூட ரொம்ப ஆட்டம் ஆடாம. ஆனால் அந்த மாதிரியான இருந்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையான மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. ரொம்ப அதிகமாக கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஆட்டமும் அதிகமாக இருக்கும்னு கிராமத்தில் சொல்வதுண்டு.
6: Oh, my God.

நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 வாயிருந்தும் நம்ம உண்மையாக காது இருந்தும் நம்ம செவிட ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டோம் அப்படின்னா நிலையான மகிழ்ச்சியை நம்ம அடையலாம் அப்படின்னு அப்துல் ரஜாக் தட்டத்தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவிலேருந்து ரவி இருப்பதை வச்சு சிறப்புடன் வாழ்வதே நல்லது அப்படின்னு இருக்காங்க. அரூர் கொடைக்கால் பாளையம் ஜான் ஹாஜி ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்காங்க, நிலையான மகிழ்ச்சி எதிர்பார்ப்புகளை நம்ம குறைக்கணும், பேராசைகளை தவிர்க்கணும், வசதி வாய்ப்பில் பணம் ஒப்படைத்தவர்களிடம் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, இருப்பதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னாக்குடி சசிகலா தியாகராஜனும் நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது போதுன்ற மனம் தான் சார், நம்மகிட்ட வேற என்ன இருக்கும் அதை வச்சு வாழணும் அப்படின்னு இருக்காங்க. இது போலவே எல்லா நேர்களும் சொல்லியிருக்காங்க. வாஞ்சூர் பாத்திமாட்டியார்பட்டினம் ரமேஷ், திருவாரூர் மெட்டிப்பாளையம் ரவி, கத்திரிப்புளம் பாக்கியராஜ், இன்பா இலக்கியா என்ன ஊருன்னு குறிப்பில்லை, அருண் இலக்கியா திருக்குள்ளிக்காடுலேருந்து, அது போலவே புவனகிரி சுமதி பாபு, தில்லை வேளாளன் குத்தாலம் தேரடியிலிருந்து, ஆய்மழை மணிகண்டன் போன்றவர்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. நிறைவு பெறுகிறது நேயர்களே. இன்றைய சிந்தனை அரங்கம், இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளில் தான் நம்மளுடைய நேர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. முகநூல் பக்கத்து மூலமாகவும் தொலைபேசி வழியாகவும் எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியை சொல்லிக்கலாம். நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே எம்எம் கலையபெருமாள். தோழிகளுக்கு பாடல்களை கொடுக்க அடுத்ததாக காத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம லைவ் ஸ்டுடியோவில் ஆர்ஜே எஸ் சுகப்பிரியா.

வணக்கம் நேயர்களே, நேரம் 11 மணி. சிந்தனை துளி, மழைநீர் சேகரிப்பு, மனிதனின் உயிர்காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையின் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது அறிவிப்பாளர் சுகப்பிரியா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இசையோடு நம்மை இணைத்திருக்கும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தோழியர் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 231 அல்லது 2994802 அலைபேசி எண் 9566427231. உற்சாகமாக பண்பலியோட வணக்கம் தோழியில் நம்ம இணைஞ்சிருக்கோம் இல்லையா. தோழிகளும் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்பாங்க. இன்றைக்கு வந்து பாடல் கூடவே சேர்த்து தோழிகள் வந்து உங்களுக்கு உங்களுடைய உணவு தேர்வு, அதாவது பிடித்ததா கிடைத்ததா. சில பேர் வந்து நமக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி, நமக்காக ஒரு உணவு பிடிக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை செஞ்சு

சமைச்சு சாப்பிடுவோம், இல்லை நமக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு சாப்பிடுவோம். சிலர் வந்து இன்னைக்கு இதான்ப்பா டிஃபன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போகலையா. அந்த மாதிரி உங்களுடைய உணவு தேர்வு எப்படி இருக்கும், பிடித்ததா கிடைத்ததா? இல்லை சிலர் வந்து சின்ன வயசில் ரொம்ப அடம் பண்ணி இதுதான் வேணும் அப்படின்லாம் சாப்பிட்ருப்போம், அடியெலாம் கிடைச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி உங்களுடைய உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா? இந்த தகவலையும் வந்து சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியில் தோழியர் பகிர்ந்துக்கலாம். காரை பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது. வணக்கம் தோழி.

0: வணக்கம். தொட்டி நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையுடன் நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய முதல் நேரம் இந்த பேசுறாங்க, இந்த தோழி அழைச்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நாக்கூர் மடப்பட்டத்துல நாச்சியா பேசுறேம்மா.
0: என்ன பாடல்மா நிகழ்ச்சியில?
1: நன்றிமா.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன் சொல்லாமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் மேனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் மேனிக்குடி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 நலசிவம் எண்ணெய் நாச்சியார் கோவில் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் நலசிவம் எண்ணெய்.
8: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நலசிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வணக்கம். தொழில் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நம்ம நின்றிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம இந்த உணவு தேர்வு, உங்களுக்கு பிடித்த, அதாவது உங்களுடைய உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்மளே இன்றைக்கி செய்கிறப்ப ஒரு சாம்பாரோ இல்லை ரசமோ ஏதாவது வச்சுருப்போம், ஆனால் நமக்கு திடீர்னு ஒரு கார குழம்பு சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செஞ்சு சாப்பிட்ருவீங்களா, இல்லை இன்றைக்கி இதாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியா? அதான் உங்களுக்கு பிடிச்சதா கிடைத்ததா அப்படின்னு கேட்டிருக்கோம். தொடர்புடைய அடுத்த தொழில் என்ன

0: நம்மளே இன்றைக்கி செய்கிறப்ப ஒரு சாம்பாரோ இல்லை ரசமோ ஏதாவது வச்சுருப்போம், ஆனால் நமக்கு திடீர்னு ஒரு காரக்குழம்பு சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செஞ்சு சாப்பிட்ருவீங்களா இல்லை இன்றைக்கி இதான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியா? அதான் உங்களுக்கு பிடிச்சதா கிடைத்ததா அப்படின்னு கேட்டிருக்கோம். தொடர்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க, என்ன பாட்டு கேட்குறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுகிறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அந்த உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா?
1: ரெண்டுமே.
0: இதுக்கும் 50 அதுக்கும் 50. எதுக்காவது ஒண்ணுத்துக்கு ஒரு 51 கிடைத்தா நல்லா இருக்குமே. சரி. ஹலோ, நன்றிமா. கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கு நமது பண்பலையில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து தாங்க நேயர்களை நேரலையில் சந்திக்க போகிறோம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும்.

0: காரை பண்பலையோடு நம்ம இணைத்திருப்பது. வணக்கம் தோழி. நேரம் 11:26 ஆகிட்டு இருக்குங்க. தொடரக்கூடிய அடுத்த தோழி எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில? உங்களுடைய உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா?
1: பிடிச்சது மேடம்.
0: பிடிச்சது.
1: அதாவது ரசம், ரொம்ப இங்க ஆக்கூர்ல வந்ததுல இருந்து மீன் எல்லாம் கலந்துகிட்டு
0: தீபாமாக்கு வந்து பிடித்ததுதான். நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 6:20 இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த தோழி இங்கே இருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருத்தரை பூண்டி தேவி மேடம். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா தேவியம்மா?
1: நல்லா இருக்கோம் மேடம். உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சிமா. காலையிலே உற்சாகமா வந்து எல்லாரும் பங்கெடுத்து பாடலாம் கேக்குறீங்க பேசுறீங்கல்ல, எங்களுக்கும்
1: மகிழ்ச்சி.
0: இன்னைக்கு வந்து உணவு சார்ந்துதான் நானும் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அதாவது உங்களுடைய உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா?
1: கிடைச்சதுதான் மேடம். ரொம்ப எல்லாம் விரும்பி இதுதான் வேணும்னு அப்படின்னா சாப்பிடறது இல்ல மேடம்.
0: ம் ம்

0: என்னது
1: வேணும்
0: உங்களுக்கு
1: பிடித்த பாடல் நிகழ்ச்சியில
0: உழைப்பாளி படத்துல இருந்து உழைப்பாளி இல்லாத நாடு
1: நன்றிமா
0: நன்றி மேடம்
1: நம்ம நிகழ்ச்சிக்காக வணக்கம் தோழியோட முகநூல் பக்கத்துலேயும் வந்து நிறைய நேயர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் வணக்கம் அப்படிங்கிறதோட விட்டுருக்காங்க. அதே போல் கிடைத்ததை சாப்பிட்டுப்பேங்க இறை உணர்வோட இந்த கமாண்ட் குத்தாலும் தில்லை வில்லாளன் கிடைத்தது தாங்க அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து பொன்னியவன்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் எனக்கு கிடைச்ச உணவை விரும்பி சாப்பிட்டுக்குவேங்க அப்படின் இருக்காங்க. அடுத்து எனக்கு எப்போதுமே வந்து எனக்கு பிடிச்சது கிடைக்குங்க, ஆனால் நான் இந்த சமையல் செய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் நினைக்கிறது அங்கே சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க மயிலாடுதுறை ரவிச்சந்திரன். அடுத்ததாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காகனா, கொள்ளிடம் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலே வாஞ்சூர் பாத்திமா, கிடைச்ச உணவு எதாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பேங்க, சாப்பாட்டில் குறலாக சொல்ல மாட்டேன், அதே போல் கிடைச்சதை பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுப்பேன் இந்த கமெண்ட். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, காரைக்கால் நளினி எனக்கு பிடிச்சது தான் வந்து சாப்பிடுவேன், அது வித்தியாசமாக இருந்தால் வாங்கி சாப்பிடுவேன் விருப்பமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பணங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர், கிடைச்ச உணவை நமக்கு பிடிச்ச மாதிரி நினச்சி அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான் மேடம், ரொம்ப இதுக்காக எனக்கு பிடிச்சது அப்படின்னு தனியாக ஒன்றும் எனக்கிட்ட செய்ய மாட்டேன், எல்லாமே நமக்கு பிடிச்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எனக்கு உணவு கையில் பிடிச்சது அதை செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு தனி மகிழ்ச்சி, அது விடுமுறை நாளில் எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்களுக்கு கணவருக்கு இதெல்லாம் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு சேர்த்து சமைச்சு சுவைப்போம், அது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புறவாச்சேரி பிரியா கண்ணன். அடுத்தது குட் மார்னிங் பாலகார்த்திகா அந்த ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன பிடிக்குதோ என்னுடைய தேர்வு என்ன கிடைக்குதோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமைச்சு கொடுத்துருவேன் மேடம், அதே போல் பிடிச்சதை சமைக்கிறது என்னைக்காவது தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா, தமிழ் சுடர் கடலூர்லேருந்து பசி மயக்கத்தில் ருசிலாம் தெரியாது கிடைச்சதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச உணவு தாங்க பிடிக்கும், சில நேரத்தில் இருக்கிறத சாப்பிட்டுப்பேன் இந்த கமெண்ட் பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கௌசல்யா தண்டபாணி இந்த ஐடியிலேருந்து. அடுத்து வந்து நிசான் அக்கரைப்பேட்டையிலேருந்து இவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இருப்பதாக சாப்பிட்டுப்பேங்க, பிடிச்ச உணவாக கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டுப்பேன் காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் இந்த கமெண்ட், கிடைத்ததை பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுப்பேங்க. ஆய்மழை மணிகண்டன் புதுத்துறை சித்ரா தேவி, இப்படி கேட்டுட்டீங்க கிடைச்சதுதாங்க அதையே வந்து இறைவன் நமக்கு கொடுத்ததாக நினச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதா இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கிடைச்சதை பிடிச்ச மாதிரி தாங்க, பிடிக்காத பற்றி அதிகம் யோசிக்க மாட்டேன் சுகுணா சுப்பிரமணியன் நன்னிலத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து நன்னிலம் மல்லிகா, எனக்கு பிடிச்சது வந்து சைவ உணவு தாங்க, அதை நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் ஆனந்தவல்லி, இருக்கிற உணவை சாப்பிட்றது தாங்க வழக்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து எந்தெந்த சீசனில் என்னென்ன காய்கறிலாம் கிடைக்குதோ அதை வச்சு புதுமையாக சமைச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நானே சாப்பிட்டுப்பேங்க. அதே போல் பழ வகைகளையும் அந்தந்த சீசனில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி கொஞ்சம் அதிகப்படியாக வாங்கி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கிறது இந்த கமெண்ட் பவித்ர மாணிக்கம் ரகுபதி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தோழி கேட்ட பாடல் இதோ உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

0: இப்போ பார்த்தீங்கன்னா 11:43:50 ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து வர தோழி எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் காட்டுமன்னார் கையிலேருந்து கோமதி பேசுகிறேன்.
0: சரிம்மா, என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து நம்ம நச்சு படத்துல இருந்து நீலகிரி மலை ஓரத்தில் அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுடைய அந்த உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா?
1: என்ன
0: பிடிக்குதோ அதுதான் சாப்பாடு. சிலர் இன்னைக்கு சாப்பிடும் போலதான் இருக்கு, இருந்தாலும் மணி ஆயிட்ட அப்புறமா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்ல.
1: நன்றி மேடம்.

0: 11:50 ஆகிட்டு இருக்குங்க. வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த தோழி எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம்மா. என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் மண்மாசம் பாடு
0: உங்களுடைய அந்த உணவு தேர்வு பிடித்ததா கிடைத்ததா?
1: எனக்கு கிடைத்தது எங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கிறதோ அதுதான். எனக்குன்னு வேற செஞ்சுக்க மாட்டோம், எந்த சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிடுவோம்.
0: இருக்கிறது, அதாவது கிடைத்த உணவு.
1: கிடைத்த உணவு டெய்லி 2 கறி இருக்குமா வீட்டில், டெய்லி அது எது இருக்குதோ அதுக்கு எனக்குன்னு வேற செஞ்சுக்க மாட்டேன், இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கோமா. காலையிலையும் நைட்லையும் டிஃபன் தான்மா எங்கள் வீட்டில்.
0: சரி, நன்றிம்மா நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு. நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலா வரும். இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் காய்கறி சாகுபடி வேதாரண்யம் கத்திரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழி. காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:56:40 ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, முகநூல் பக்கத்தில் நேயர்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நான் கிடைத்ததை தாங்க உண்மை, அதாவது பிடித்ததா கிடைத்ததா உணவு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே போல் சுமதி சதீஷ் திருநெல்லிக்காவல்லேருந்து பிடித்த உணவு தாங்க, அடுத்ததா எது செஞ்சாலும் நன்றாக இருக்கும், அனைவருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சிருவேன், அதனால் பிடிச்சது தான் அப்படின்ட்டாங்க. சோபா செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து, அடுத்ததா வருஷத்தில் அந்த 365 300 நாள் கிடைச்ச சாப்பாடுங்க, இந்த மிச்சம் இருக்கிற 65 கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான். இந்த கமெண்ட் வந்து பேரளம் மகா. இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி.

பிடித்த உணவோ கிடைத்த உணவோங்க, நமக்கு தேவையான அளவு பயன்படுத்தி அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோம்னாவே அது நமக்கு பிடித்த உணவாக தான் இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து தோழியருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

வணக்கம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்கள் கேட்கலாம் FM Express.

0: நேர்களே, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று மதியம் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளர் ஆர் தான்ஷிகா.
1: இங்கு சக்கடம் இங்கு சங்கு இச்சி டச்சர் இஞ்சி இஞ்சி இட்டு பட்டம் இன்னைக்கு இன்னம் இட்டு வாட்டு இண்டு வண்டு இப்பு கப்பல் இமு அடாம் ஈ நா இடுவேர் இல்லு முயல் இல்லு செவ்வாழை இல்லு சிமிழ் இல் வாழ் இடு நாற்காலி.
0: 12:55 பனிசை கல்லி என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. பிற்பகல் 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனீன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை உரித்தது என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காய்கறி சாகுபடி. வேதாரண்யம் கத்தரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம்.

இரவு 8 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். இரவு 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி. நாம் காப்போம் சாலையை, சாலை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

பொன்மலையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. ஆமாங்க, இவ்வளோதான் பாடல்கள் வந்த வண்ணம் இருந்தாலும் நம்மளுடைய மனசுல சில பாடல்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கும். அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப கடித வழி பாடல்களோடு. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வேன்முகி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: செங்கல் சிலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது 6 திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாசன் கல்பனா குரலில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கீழக்கொத்தமங்கலம் ஜெயலட்சுமி, ஜெயராமன், மேலவுடுதுறை கலைமித்ரா, யாழ் சுதி, சுகந்தி, விஷ்ணுவரதன், ஜெயச்சந்திரன், பொறுக்குடி.

மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஆறு திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாசன் கல்பனா குரலில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கீழக்கொத்தமங்கலம் ஜெயலட்சுமி, ஜெயராமன், மேலவுடுதுறை கலைமித்ரா, யாழ்சுதி, சுகந்தி, விஷ்ணுவரதன், ஜெயச்சந்திரன், பொறக்குடி கலையரசன், இந்துமதி, பாலமுருகன், சக்தி முருகன்.

0: பொருட்களுக்கு செய்கூலி சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களின் இவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இந்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து நவீன் மாணிக்க விநாயகம் குரலில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க செம்மனார் கோயில் என் குணசேகரன் திலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன் பானுமதி, பாலையூர் செல்லராஜ் செல்வி.

0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒழிக்கும் இந்த பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒழிக்கிறது பெல்லி தயால். ஆர்த்தி என் தர்ஷனா குரலில் ஒழிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நரசிங்கன்பேட்டை ஏஜே ஐயப்பன், திருவிழிமிழலை MS ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் MS சிலுவைராஜ், சந்தனராஜ்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
3: நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் 29 தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில்

0: வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் வி போர் உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2 இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22 டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரண் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரண் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 1,600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26 69 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 முதல் 2020 வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தில் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்பவுள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா

0: 29 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோஸை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12 மணி.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
3: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
4: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
5: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
6: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
7: எப்படி சொல்ற?
6: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
7: நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.

0: நேயர்கள் கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் பால்.

0: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஆதன்சிகா.
1: பாப்பா என்ன படிக்கிறீங்க?
2: UKG.
1: பாப்பா எந்த ஊரு?
2: திருநள்ளாறு.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: வெயில் டு சொற்கள்.
1: சொல்லுங்க கேப்போம்.
2: இக்கு சக்கடம், இங்கு சங்கு, இச்சு டச்சர், இஞ்சி இஞ்சி, இட்டு பட்டம், இன்னைக்கு இன்னம், இட்டு வாட்டு, இண்டு வண்டு, இப்பு கப்பல், இமு அடாம், ஈ நா, இடு வேர், இல்லு முயல், இல்லு செவ்வாழை, இல்லு சிமிழ், இல் வாழ், இடு நாற்காலி, இன்னு மீன்.
1: அழகா சொல்லிட்டீங்களே. பாப்பா வளர்ந்து என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுமா? நீங்க வருங்காலத்துல ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ.
0: ரொம்ப அழகா, கியூட்டா, மனதை மொழியில பேசின குட்டி

0: பாக்ஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? நுண்ணிய நூல் பல கற்றினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பொருள், நுட்பமான பல புத்தகங்களை படித்தாலும் ஒருவருக்கு சொந்தமான பட்டறிவு மற்றும் இயல்பான அறிவே முதன்மையாக நிற்கும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இதற்கான பொருள், ஆபத்தான காலத்தில் ஒருவர் செய்யும் சிறிய உதவி கூட இந்த உலகத்தை விட மிகவும் பெரியதாகும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசந்தளர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.

ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 12:55. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை. கல்லி என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். சிந்தனை துளியாக உங்கள் ஆகாஷ்வாணி கூறுவது, சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கெத்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

தேன்மழை நிகழ்ச்சியோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். 70-80களில் வெளிவந்த இனிய திரைப்பட பாடல்கள் உலாவரும் இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி ராஜேந்திர இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடியது ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 1 மணி.

0: நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேயர்களை நேரலையில் சந்திக்க இருக்கோம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். மனமயக்கும் மதுர கீதங்கள் உலா வருகிறது தேன்மழையாய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பி சுசிலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியது. வி எஸ் நரசிம்மன் அவர்களின் இசையில் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக.

0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் கோபால் பல்பொடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சிசிலா இணைந்து பாடியது. புலமைப்பித்தன் வரிகளில் தேவா, இசையில் மனசுக்கேத்த மகாராசா.

காரை பண்பலையில் நம்மை இணைத்திருப்பது தேன்மழை. ஒரு மணி 18 நிமிடம் ஆகிட்டுருக்குங்க. தேன்மழை நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் இளையராஜா இசையில் பி. சுசிலா மற்றும் தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடியது எங்க ஊருக்கு அவகாரன்.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற ஆசிரியர், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தேன்மலை நிகழ்ச்சியோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இசை தரமாய் தொடுத்து ஒழித்துக் கொண்டிருக்கும் தேன்மழையில் தொடரும் பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா இணைந்து பாடியதா? இளையராஜா இசையில் என் புருஷன் எனக்கு மட்டும்தான்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: பண்பலையில் நாம் இணைந்திருப்பது தேன்மழை நிகழ்ச்சியோடு.
5: காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வரும் பாடல் இளையராஜா இசையில், புலமைப்பித்தன் வரிகளில் உமாரமணன், தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடியது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியோடு பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உருவம் நிகழ்ச்சியானது நேரலையாக மக்கள் மத்தியில் உலாவர இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து தாங்க தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ராஜேஸ்வரி இணைந்து பாடியது ஒரு ஓடை நதியாகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மழை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா ஒலிக்க வர இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையமைத்து கங்கை அமரன் வரிகளுக்கு குரல், எஸ் பி சைலஜா, சித்ரா, பி எஸ் சசிரேகா மற்றும் குழுவினர். மெல்ல திறந்தது கதவு.
3: பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்கவுள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் ஃபால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள், நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில் தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1530,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளி கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமிகண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும்

0: நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமி கண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎல்ஐ திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதேவேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் தடுப்பு குழுவின் 3வது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
3: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும்தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
0: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 217 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை

உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

பொன்மலையில் நேயர்கள் கேட்கலாம். லஞ்ச் பிரேக், அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஆசிரியர், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

ஒரே பள்ளிக்கூடம், ஒரே வகுப்பறை, எத்தனை ஆயிரம் பிள்ளைகள், எத்தனை ஆயிரம் கனவுகள். எல்லாத்தையும் தன்னோட கையால உருவாக்கிட்டு இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர். இன்னைக்கு நாம கேட்க போறதும் வெறும் பாடம் அல்ல, ஒரு ஆசிரியரின் வாழ்க்கை பாடம்.

0: இது அனுபவம் அற்புதம். நேர்களே, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை.
1: அனைவருக்கும் காரை பண்பலை வழியாக என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிறந்தது மயிலாடுதுறை மாவட்டம் திருவிளையாட்டத்தில். முதல் என்னுடைய பெற்றோர் சக்திதாஸ் ருக்மணி அம்மாள். என் தகப்பனும் தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க தான். நாங்கள் 7 பேர் சகோதர சகோதரிகள். எல்லாருமே அரசு வேலையில் இருக்கோம், எல்லாருமே நல்லாயிருக்கோம். நான் படித்த பள்ளி சௌரிராஜன் உதவி தொடக்க பள்ளி அண்டு சௌரிராஜன் உயர்நிலை பள்ளி. நான் படித்த பள்ளியிலேயே பணிபுரிந்து அதிலே கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி அருமையாக எனக்கு எல்லா பணப்பலன் எல்லா பலனும் கிடைச்சது. நல்லாவே இறைவனோட அருளாலும் என் பெற்றோரோட ஆசியாலும் என் பள்ளி தாளாளர்கள் தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ பெருமக்கள் அனைவரோட ஆசியாலும் நான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன். இதன் மூலம் எனக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே மேம், ரொம்பவே அழகாக உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்க. இப்போ முதல்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன வந்து ஆசிரியர் தான் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய சின்ன வயசு கனவா, இல்லை வந்து உங்களை வந்து ஆசிரியராக ஆகிறதுக்கு யாராவது தூண்டுதலாக இருந்தாங்களா மேம்?
1: நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல தான் ஸ்கூலே. வீட்டில் பெரிய பொண்ணானவனே படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனால் நல்லா படிப்பேன், படிக்கக்கூடாது. அந்த காலத்து கிட்டத்தட்ட 86 படிக்க வைக்கக்கூடாது, வீட்டை தாண்டி வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள்லாம் வந்து என்னம்மா எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து அடிவாசலில் ரோட தண்ட ஸ்கூலு அடிவாசலில் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைய வீணாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒன்றும் தயக்கமாக சொந்தக்காரவங்களாம் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு அவங்களும் இப்போ சம்மந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து டோட்போர்டில் இஇஆ இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் சொல்லி தான், அம்மா இந்தமாரி அவளை போட்டு வீணாக்காத, நல்லா படிக்கிறவ, படித்து வேலைக்கு போகிற ஐடியாலாம் கிடையாது, படித்து முடிக்கட்டும், நான் 10th முடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உயர்நிலை பள்ளி வந்து படிக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வீட்டில் தான் இருந்தேன். திரும்பி வெளியில் போய் படிக்கணும்னா முடியாதுன்ட்டாங்க, பஸ்லலாம் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது படிக்கல, வீட்டில் தான் இருந்தேன். ஒரு 2-3 கழித்து தான் என்னோடய ட்ரைனிங் அந்த இதெல்லாம் நான் அப்படி ஆசிரியர் ஆவணாங்கிற இதெல்லாம் எனக்கு கிடையாது, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் இதுதான் படிக்க வைப்பாங்க, அதனால் அந்த ஆவலாம் இல்லாமலே இருந்தேன். என்னுடைய படிப்பு வேலை எல்லாமே எதிர்பாராத நடந்தது. என்னுடைய ஆசி இறைவனோட ஆசி தான், எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னோட கூட பிறந்தவங்க போட்ட செய்த நற்செயல்தான் நான் சொல்வேன். என்னுடைய படிப்பு வந்து எந்த விதமான வேலைக்கு தான் போய் தான் ஆகணுங்கிற ஒரு நோட்டத்தில்

0: என்னை படிக்க வைக்கல, யதார்த்தமா நடந்தது எல்லாமே.
1: நீங்க வந்து திட்டமிடல, ஆனா
0: யதார்த்தமா நடந்தது.
1: சரிங்க மேம், இப்போ நீங்க வந்துட்டு ஆசிரியரா ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிருப்பீங்கல்ல மேம், அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க மேம்.
0: நான் வந்து படித்த பள்ளிங்கிறதுனால என்னுடைய போனவன தலைமை ஆசிரியர் ஆசிரியர் எல்லாமே நாங்க படிச்ச நாங்க.
1: அப்போ நீங்க படித்த பள்ளிக்கு தான் முதல்
0: படித்த பள்ளியதான் வேலைக்கு படிச்சதும் அதே பள்ளி, வேலைக்கு போனதும் அதே பள்ளி, உள்ளூர்லயே. அது மிகப்பெரிய சந்தோஷம். நான் போனதும் நான் படித்த தலைமை ஆசிரியர், நான் படித்த உதவி ஆசிரியர் எல்லாமே நான் படித்தவங்க, என்னோட படித்தவங்க எல்லாருமே இருந்ததுனால எனக்கு அது ஒரு இதாக தெரியல, சந்தோஷமாக தான் இருந்தது. அதனால தான் கிட்டத்தட்ட 36 வருஷம் வந்து எந்த விதமான இது இல்லாமல் நல்லபடியாக நான் பணியாற்றினேன். அதுவும் ஒரு முக்கியமான காரணம், எங்கள் பள்ளியும் முக்கியமான காரணம். சந்தோஷமா தான் இருந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் நல்லபடியா தான் ரிட்டையர் ஆகும்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து நீங்க ஆசிரியரா இருந்த காலத்துல இந்த மாணவன் இல்லைன்னா அந்த மாணவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை சொல்ல வச்ச ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா மேம்?
0: எல்லா மாணவர்களுமே குறிப்பிட்ட சொல்ல முடியாது, எல்லா மாணவர்களுமே நல்ல பெஸ்டா. ஏன்னா ரொம்ப நான் கைண்டா ரொம்ப அடிக்க மாட்டேன், அது வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கலாம். நான் ஆனால் பிள்ளைங்களை ரொம்ப அடிக்க மாட்டேன், அதனால என்னிட்ட எல்லா மாணவ மாணவிகளும் ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ் வரணும், ஒரு எப்படி ஒரு பேரண்ட் மாதிரி அப்படி தான் என்னை கைண்டாக தான் இது பண்ணுவாங்க. அதுமாரி நிறைய பிள்ளைங்க அப்படி தான் எப்படி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா பிள்ளைங்களுமே என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கும். எல்லா பிள்ளைங்களுமே அருமையாக என்கிட்ட பழகிச்சு, எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான்.
1: சரிங்க மேம், இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஒரு கேள்வி, அந்த மாணவ மாணவிகள் ஏதாவது செஞ்சு ஏதாவது குறும்பு, கண்டிப்பாக வந்து மாணவ மாணவிகள் அப்படின்னாலே குறும்பு கண்டிப்பாக இருக்கும், அப்படி அவங்க செஞ்ச குறும்பு ஏதாவது இன்னும் நினைவில் இருக்கா மேம், இது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு?
0: அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அமைதியான பிள்ளைங்க
1: இருக்காங்க. சரிங்க மேம், நேர்களை தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: மேம் நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் போடலாம் மேம், என்ன பாடல் வேணும் மேம்?
0: நாளை நமதே எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கு, நாளை நமதே என்று நாளும் நமதே அந்த பாட்டு.

0: நினைவில் சொல்லுங்கள். நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசிட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற ஆசிரியர், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை. மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஆசிரியராக ஆகிறது சரியான முடிவு தான், நம்ம வந்து ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தது ஒரு சரியான முடிவு அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணம் எப்போ மேம்?
4: எனக்கு எப்பொழுதுமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஏற்ற தொழில், நம்ம பொறுமைக்கும், நம்ம பிள்ளைங்க அப்ரோச் இருக்கிறதுனால, நல்ல இதாக இருக்கிறதுனால, எனக்கு ஆசிரியர் தொழில் மிக மிக எனக்கு பிடித்த தொழில். எந்த நமக்கு ஒரு வருத்தம் வீட்டில் இருந்தாலும், ஒரு கவலைகள் இருந்தால் கூட, எவ்வளோ உடல்நிலையே ரொம்ப சரியில்லைன்னா கூட, ஓடி போய் எங்கள் ஸ்கூலில் விழுந்துட்டோம் அந்த பிள்ளைங்களை பார்த்தாவே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அதில் எனக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷம். அதை வந்து நான் எந்த காலத்திலும் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். என்னுடைய ஆசிரியர் தொழிலை நான் ஏற்றதுக்கு இறைவன் எனக்கு எதிர்பாராத அந்த தருணத்தை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப மிகவும் நன்றி. என் பெற்றோருக்கு, ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப வற்புறுத்தி படிக்க வச்சாங்க.

0: என் தாய் தாப்பா எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். ஏன்னா என்னை பார்த்து தான் அடுத்தடுத்து என்னோட சகோதரிகள்லாம் படிக்க வச்சாங்க. அதனால எங்க குடும்பமே அது ஒரு பாடமா இருந்தது. அது மிக சந்தோஷம்.
1: அதனால ஆசிரியர் பணி அப்படின்ற
0: ரொம்ப அறப்பணி, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த பணி. கடைசி வரலாம் உடம்பு ரொம்ப இந்த ஸ்கூலுக்கு போயிடணும். எவ்வளவுதான் இருந்தாலும் லீவு எங்கனாச்சும் வெளியில போறா முக்கியமான இதாக இருந்தால் தான் லீவ் போடுவேன். இல்லைன்னா ஸ்கூல்ல தான் ஒரு நாளில் கூட எனக்காக எடுத்துக்கிட்டு நான் வீட்டில் இருந்ததே கிடையாது. 36 வருஷம் சர்வீஸ் ஸ்கூலுக்கு தான் போவேன். எங்கனாச்சும் வெளியில போகணுன்னா தான் லீவ். மற்றபடி நமக்கு உடல்நிலை சரியில்லை ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் லீவே எடுத்தது கிடையாது.
1: உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் ஸ்கூலுக்கு போனால் வந்து
0: ஆமாம் சுறுசுறுப்பாக வந்துடும். பிள்ளைங்களை பார்த்தாவே நமக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது ஓடி வந்து நம்மள்ட்ட ஒரு ஆரம்பத்தில் அம்மாவாக இருந்தோம், ரிட்டையர் ஆகிற காலத்தில் பாட்டி ஆகிட்டோம், இருந்தா ஆத்தான்னு கூப்பிடுற பிள்ளைங்கள்லாம் இருந்தது. அதெல்லாமும் மனசுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது.
1: சரிங்க மேம், உங்களுடைய புன்னகையிலேயே அது நல்லாவே தெரியுது. சரிங்கம்மா, இப்போ வந்து நம்ம வந்து மாணவர்கள்ட்ட நம்ம நிறையா

0: வந்து நம்மள்ட்ட ஒரு ஆரம்பத்தில் அம்மாவாக இருந்தோம், ரிட்டையர் ஆகிற காலத்தில் பாட்டி ஆகிட்டோம், இருந்தால் ஆத்தான்னு கூப்பிட்ற பிள்ளைங்கள்லாம் இருந்தது, அதெல்லாமும் மனசுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது.
1: சரிங்க மேம், உங்களுடைய புன்னகையிலேயே அது நல்லாவே தெரியுது. சரிங்கம்மா, இப்போ வந்து நம்ம வந்து மாணவர்கள்ட்ட நம்ம நிறையா நீ அதாவது நீங்கள் நிறையவே கேள்வி கேட்டிருப்பீங்க, ஆனால் ஏதாவது ஒரு மாணவன் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியாமலாம் இருந்த இருக்கா மேம், அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா மேம்?
0: எனக்கு என்ன உங்களை பிடிக்க மாட்டேச்சேன்னு தான் நிறைய பசங்க வந்து கேட்பானுவோம். ஏன்னா உன்னை எல்லாரையும் தானே எனக்கு பிடிக்கும், நீ என்ன தனி இல்லை டீச்சர், என்ன உங்களை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, எல்லாரையும் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா கடைசி வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க. அது என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜாக என்னன்னு தெரியல, நல்லாவே இருந்தது. பிள்ளைங்க எல்லோரும் கேட்ட கேள்வி, டீச்சர் எங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா
1: கூப்பிட்டோம்னாவே
0: அவனோட நடவடிக்கை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ தப்பு பண்ணி வந்தா பண்ணியிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அது நம்மள்ட்ட தப்ப முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பசங்களோட நடவடிக்கை
1: தான். ஓகே மேம், இப்போ வந்து ஒரு வகுப்பு இப்போ நீங்கள் பாடம் நடத்திட்டே இருக்கீங்க, அப்போ வந்து திடீர்னு ஒரு சிரிப்பை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கா மேம்? அந்த மாதிரி உங்க வகுப்பறையில பாடம் நடத்தும் போது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா?
0: காமெடி பண்ணிடுவானோ, சிரிச்சு விடுவேன், அப்புறமா ஆஹா நம்ம சிரிச்சா ரொம்ப அவனுக்கு இடம் கொடுத்து போயிடும், இடம் கொடுத்து போயிடும், அப்புறம் நானும் அடக்கிக்குவேன் சிரிச்சு. அது நிறைய இடத்துல நடந்திருக்கு, ஆனா என்ன அறியாம சிரிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஆஹா ரொம்ப இடம் கொடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானா திரும்பி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்.
1: சரி மேம், சரிங்க மேம், நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம் மேம், என்ன பாடல் வேணும்?
0: குயிலே குயிலே குயிலக்கான்னு ஒரு பாட்டு வருது இல்லை, பொம்முகுட்டி அம்மா.
1: ஆமாம், சரிங்க மேம், பாடல் கொடுத்துடலாம். ஓகே.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி கொடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 இது அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடு திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. மேம், இப்போ வந்து பள்ளி நாட்கள், அதாவது உங்களுடைய பள்ளி நாட்கள் இருந்த ஒரு பழக்கம் இன்றைய பள்ளி நாட்களில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது என்ன மேம்?
4: இப்போ அதோட என்ன, நான் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கேன். இப்போ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த பாடம் தொடர், நம்ம வந்து இப்போ டேம் சிஸ்டம் தானே வச்சுருக்கேன், தொடர்ச்சியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. அந்த அதை தொடர்ந்து வந்தால் ஞாபக சக்தி, இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைமில் படித்தது அதோட விட்டுடுறாங்க பிள்ளைங்க. அடுத்ததை நம்ம கொண்டு போகும்போது அந்த ஒரு மேஸு ஒரு இதாக இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு செய்யுளே அதை தொடர்பு படுத்த அவங்களால முடியல. அப்போ நம்ம தொடர்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அரசாங்கம் அது செய்யுது நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது போல் இருந்தால் நல்லாவே இருக்கும். நான் அதனால் பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்குது. நாங்கள்லாம் படித்த காலத்தில் எந்த காலத்தில் கேட்டாலும் அந்த செய்யுளையோ எதையோ சொல்லுவோம், இப்போ முடியல இல்லையே பிள்ளைங்கள்ட்ட. அதனால் அதுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் என்னுடைய சொந்த கருத்து.
0: சரிங்க மேம், இப்போ நீங்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தும் ஒரு முறை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல மேம், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அப்படின்னு ஒரு முறை. சில பேர் வந்து பாடலாக அந்த செய்யுள் இருக்குது அப்படின்னா அது வந்து பாடலாக சொல்லி அவங்களுக்கு வந்து அது எப்போ கேட்டாலும் அதை வந்து மாணவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கையாளுங்க?
4: நான் பாடலாம் நல்லாவே பாடுவேன். என்னுடைய இது பாட்டு சொல்லிக் கொடுப்பேன், சூப்பராக சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய பசங்களே என்னை பார்த்தா, டீச்சர் நான் ஃபஸ்ட்லாம் ஆரம்பத்தில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் எடுத்தேன் டீச்சர், ரெண்டாவதுல நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டெல்லாம் இன்னமும் நாங்கள் மறக்கலை டீச்சர் அப்படிவேன். எந்தமே இங்கிலீஷ் பாட்டுமே சரி நல்லா ராகத்தோடு பாடுவேன். பாடல் ரொம்ப பிடிக்கும், பாடமும் நல்லா அதேமாரி சொல்லிக் கொடுப்பேன். பாடலும் ராகத்தோட பாடி சொல்லிக் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப விருப்பம்.
0: நல்லா நீங்களும் இந்த பாடல் முறையை வந்து
4: பாடல் முறை அது நல்லா சீக்கிரம் ரீச் ஆகிடும் பிள்ளைங்களுக்கு.
0: அவங்களுக்கு மறக்க
4: முடியாது.

0: சரிங்க மேம். இப்போ வந்து பல வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ஒரு மாணவரை வந்து சந்திக்கிறீங்க, ஓகேவா? அப்போ வந்து உங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கும்ல மேம், அதாவது உங்கள் மூலமா தான் வந்து நான் இந்த நிலைமையில இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா மேம்?
1: என்னுடைய இது சாதாரண பையன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் டிசி வாங்கிட்டு போனான். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு அந்த பையன் கொஞ்சம் வேலைக்கு வரும்போது, டீச்சர் எனக்கு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இன்னைக்கு வந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் இதில் ராமேஸ்வரத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கேன், தரங்கம்பாலெலாம் வீடு கட்டியிருக்கேன், அதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப நீங்கள் கொடுத்த டிசி தான் டீச்சர் அப்படின்னு சொன்னான். எனக்கு டிசியில் அவன் டிசி வாங்கிட்டு போயிட்டான். அப்பயே அவன் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு அடையாளம் தெரியல, அவனா ரீகால் பண்ணி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: இப்பவும் அதே மாதிரி நிறைய
1: நிறைய ஸ்டூடெண்ட் எப்போ நல்லா படிச்சு வேலைக்கு போன பிள்ளைங்கலாம் எங்க போனாலும் டீச்சர் டீச்சர் அந்த மரியாதை நமக்கு எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப, இந்த ஆசிரியர் தொழில அது மறக்க முடியாதது. இறைவன் கொடுத்த இது வந்து ஆசிரியர் தொழில இந்த பிள்ளைங்க நமக்கு செய்யற வணக்கம் தான். எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு மதிப்பு, டீச்சர் வந்துட்டாங்கன்னு ஒரு பயம் பிள்ளைங்களுக்கு. பயப்படுதோலால பின்னாடி நடிக்கிறதோலாம் நமக்கு தெரியாது, ஆனா டீச்சர் வந்துட்டாங்கன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது இந்த தொழில ரொம்ப நிறைவான தொழில்.
0: சரிங்க மேம். இப்ப வந்து ஆசிரியர் பணியில வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாத பரிசு இல்லைன்னா விருது ஏதாச்சும் இருக்கா மேம்?
1: அப்படியெல்லாம் எதுவுமே வாங்கல, பள்ளிகளில் தான் கொடுத்துருக்காங்கன்னு மற்றபடி நான் வெளியெல்லாம்
0: பள்ளி மாணவர்கள்ட்ட இருந்தால் கூட சின்ன சின்ன பரிசு
1: அதெல்லாம் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக அவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்காங்க, இல்லை வகுப்பு மாணவர்கள் கூட என்னோட தனியாக ஃபோட்டோ, அவங்க கிஃப்ட்டு கேக் வாங்கி வெட்டி ரகலை விட்டுட்டாங்க.
0: அவங்களுடைய அன்பு எவ்வளோ,
1: அதனால தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைங்களும் ஒருத்தரோட நான் தான் பெரியவன் நீ தான் பெரிய ஒற்றுமையாக, கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி சேர்ந்து பெரிய கேக் வாங்கி வெட்டி அவங்கவுங்களால எவ்வளோ பைசா போட முடியுமோ, நானும் சொல்லிட்டேன் டேய் காசெல்லாம் போட நான் கொடுக்குறேன்பா, அதை போய் வாங்கிட்டு நம்ம எல்லாம் ஷேர். இல்ல டீச்சர் நீங்க தனியா,
0: அது வந்து அவங்க உங்க மேல செய்வோம்
1: சொல்லிட்டு கேட்காம போய் தனியா, எனக்கு தெரியாமலே இவனை செய்யறது எனக்கு தெரியவே தெரியாது. மறுநாள் பார்த்தா எல்லாமே வாங்கி வந்து வச்சிருக்காங்க. ஏதுரா காசுன்னா எங்க அப்பாட்டாங்க எங்க அம்மாட்டாங்க, நமக்கு அப்புறமா கஷ்டமா இருந்தது. நான் திரும்பி பைசா கொடுத்து வாங்கி நான் திரும்பி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணேன். அதெல்லாம் பிள்ளைங்க நல்லா பண்ணாங்க. இந்த வருஷம் எனக்கு ஃபிஃப்த் லாஸ்டா எடுத்தேன், சூப்பரா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கூல்லையும் செஞ்சாங்க.
0: கண்டிப்பா உங்களால
1: மறக்கவே முடியாது மாணவ என்னோட, அதை வந்து நான் ஆல்பமாவே போட்டேன், ஆல்பமா போட்டு வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு
0: அப்படியே
1: ஆல்பமா போட்டு வச்சிருக்கேன், யார் வந்தாலும் காட்டுறது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க மேம், நேரில் தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம். மேம் என்ன பாடல் வேணும் மேம்?
1: புது வசத்திலிருந்து ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம், அந்த பாட்டு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்,
0: கேட்கலாம்.
4: சுத்தம் சுவை நம்பிக்கை நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:45 நாச்சியார்கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது அனுபவம் அற்புதம். மேம், நம்ம இதுவரைக்கும் வந்து உங்களுடைய ஆசிரியர் பணியை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன முக்கியமான கேள்வி உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்களா, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா மேம்?
1: உயர்நிலை பள்ளியில இப்ப வந்து அவங்க இல்லை, ராச்சலா ஆசிரியர்னு இருந்தாங்க. அது நான் கலெக்டர் ஆகுறனோ டாக்டர் ஆகுறனோ தெரியாம அப்பெல்லாம் நான் 10th தான். ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர் வந்து டாக்டர் டாக்டர் டாக்டர் வந்து ரொம்ப அருமையாக நடத்துவார் கிளாஸ் எல்லாம் அவங்க. ஆனால் இல்லை, அவங்க ரொம்ப பிடிச்சவங்க. அதுமாரி கணக்கில் எம் ராமச்சந்திரன்னு சார், நிறையா ஆசிரியர்களாக சொல்லலாம். அப்புறம் ராஜமாணிக்க சார்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே நல்லாவே நடத்துவாங்க. அதுமாதிரி எலிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ராசாங்க சார்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அரசாங்க சார் ஜாய் டீச்சர்னு சொல்லுவோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பார்த்தாவே சார் அங்கே பார்த்தா இங்கே அது மாதிரி டீச்சர் அதை போல் நல்லா அவங்களாம் ரொம்ப கண்டிப்பாக அவங்களாம் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் லைஃப்பில்.
0: அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா,
1: அவங்க வந்து அதுதான் கணீர்னு பாடம் நடத்துறது,
0: தெளிவாக
1: கணீர்னு பாடம் நடத்துறது, கண்ட்ரோல், பசங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, நல்ல புரிதல், நல்லா அதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும்.
0: சரிங்க மேம்.

0: இப்போ வந்து ஒரு மாணவன் வந்துட்டு பரீட்சையில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆசிரியராக நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் மேம்?
1: பொதுவாகவே கிளாஸ்லேயே வந்து நான் மாதிரியே அது பசங்க எழுதிட்டு வந்தாவே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எழுதிட்டு வந்தாவே அவன் தப்பாக கூட எழுதியிருப்பான், ஆனாலும் நான் தப்பு போட மாட்டேன், ரைட்டு தான் போட்டுட்டு, ஏன்னா அவன் அடுத்த தடவை செய்ய மாட்டான், தப்பு போட்டோன்னு வச்சிங்களேன் ஏஞ்சே வரமாட்டான் இடத்த விட்டு, அவனுக்கு அப்படியே ஃபங்க் ஆகிடும் மற்ற பிள்ளைங்களை, அதனால் ரைட்டை போட்டுட்டு திரும்பி அவனை உட்கார வச்சு நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கரெக்ட் பண்ணுவேன்.
0: ரைட்டை போட்டுட்டு அவன் எழுந்திருச்சு
1: வரமாட்டான், அவன் அப்படியே ஃபங்க் ஆகிடுவான். அதனால் நான் எந்த இதுலேயும் அது மாதிரி செஞ்சதே கிடையாது. அவன் தப்போ ரைட்டோ, சின்ன கிளாஸில் சொல்கிறேன், தப்போ ரைட்டோ ரைட்டு போட்டுருவேன், அதுக்கப்புறம் அவனை தெளிவுபடுத்துவேன், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி எழுதணும்னு சொன்னோன்னே அதை அவன் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்தடை நம்மள்கிட்ட பக்கத்தில் நெருங்கி வர ஆரம்பிச்சிருவான், நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆவல் வந்துடும், அதை வச்சு அவனுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணி. அது மாதிரி நிறைய பிள்ளைங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி டல்லா.
0: இப்போ வந்து ஒரு கேள்விக்கு நம்ம அவன் தவறா எழுதியிருந்தான் அப்படின்னாலும் தவறு போட்டுட்டோம் அப்படின்னா
1: இளைய ஆசிரியர்கள்
0: உருவாகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
1: என்ன பொறுமையாக மாணவர்களை ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஏன்னா எல்லா வகையிலையும் கொஞ்சம் ஆசிரியர்களோட பணி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அந்த இதில் அவங்க கடந்து அந்த பாதையை அவங்க கடந்து வரணும்னா பொறுமையும் கவனமும் ரொம்ப அவசியம். அதுமாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம்.
0: சரி மேம், உங்களுடைய அதாவது உங்களுடைய காலத்தில் மாணவர்கள்ட்ட இருந்து நீங்கள் பார்த்து வேண்ட ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
1: நல்ல பழக்கம்னா மாணவர்களில் ஒற்றுமை, இவ்வளோதான் அடிச்சுட்டாலும் 5 நிமிஷம் தான் அடிச்சுட்டு விடையாடுவான், நம்மள்கிட்ட ஒருத்தனை பற்றி ஒருத்தன் சொல்லிக்குவான், அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உட்காந்துருப்பானுவோம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வஞ்சகம் இல்லாத இதுங்கும் போது நம்மளும் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களையே இப்படி இருக்கும்போது நம்மளும் அதோட விட்டுணும், அதை நம்ம ஃபீல் பெருசுபடுத்திக்க கூடாது. எந்த ஒரு தவறாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அந்த நேரத்தில் பேசிடுறோம் கொள்கிறோம் ஏதா இருந்தால் அடுத்த செகண்ட் அதை எடுத்து போட்டுட்டு அவங்களோட எப்போதும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும்,
0: அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளோட மகிழ்ச்சியாக
1: அதுதான் சந்தோஷமா.
0: சரி மேம், இன்றைய காலகட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்?
1: இந்த காலத்தில் இந்த இதில் மொபைலில் பயங்கர டேலண்டாக இருக்கிறாங்களா, அது ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கு. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் பயங்கர,
0: நீங்க யோசிச்சிருக்கீங்களா மேம் நம்ம இருந்த காலகட்டத்துல இதெல்லாம் இல்லையே?
1: இல்ல இல்ல, இப்ப வந்து அத சொல்லிக்க என்ன எங்கயோ உச்சத்துக்கு போயிட்டுவா பிள்ளைங்க எல்லாம், வருங்காலம் நம்ம இந்தியா நல்லா இருக்கணும்,
0: அதுதான்
1: டெக்னாலஜி வளர்ந்துட்டு அதை நல்ல வகையில பயன்படுத்தி,
0: நல்ல வகையில பயன்படுத்தி
1: பிள்ளைங்க முன்னேறி வந்தா நம்ம நாடும் முன்னேறும், நம்மளும் எல்லாருமே நல்லா இருப்போம்.
0: கண்டிப்பா மேம், இப்போ நீங்க வந்து திரும்பவும் ஆசிரியர் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்க எந்த வகுப்பறை போயிட்டு எந்த பாடம் எடுப்பீங்க?
1: எனக்கு பிடித்த ரொம்ப பிடித்தது தமிழ்மா, 5வது வகுப்பு போய் தமிழ் எடுக்கணும்னு ஒரு ஆசை, தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: 5வது வகுப்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்,
1: தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் 5வது வகுப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா லாஸ்டா அது செஞ்சதுனால அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க மேம். நேயர்களே, நினைவிருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்ப்பாடு.
2: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல்

0: கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
1: வீட்டுபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நள்ளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவே நகரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவே நகரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: அனுபவம் அற்புதம். மேம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்க மேம், கேட்கலாம்.
6: பன்னீரில் நனைந்த பூக்கள், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நதியா பாட்டு நல்லா அருமையா இருக்கும்.
0: சரிங்க மேம், பாடல் கேட்கலாமா?
6: ஓகே.

0: கேட்டிருக்கிறோம் நேர்களே, அனுபவம் அற்புதம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மேம், நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆசிரியர் என்பவர் பாடம் கற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல, இந்த வாக்கியத்தை நீங்க எப்படி மேம் முழுமைப்படுத்துவீங்க?
1: ஆசிரியர் என்பவர் பண்பாடு, ஒற்றுமை, ஒழுக்கம், சுறுசுறுப்பு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து மாணவர்களை நல்வழிபடுத்துபவர். அவர் தான் சிறந்த ஆசிரியர்.
0: சரிங்க மேம், மகேஷ் மேம். சரி மேம், நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மேம்?
1: என்னுடைய ரெண்டு மகள், எனக்கு ரெண்டு பொண்ணுமே நல்லா நான் படிப்பால அவங்களும் பிள்ளைங்கள்லாம் படித்து நல்ல நிலைமையில இருக்காங்க. அது நான் இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: சரிங்க மேம்.
1: எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய காரை பண்பலைக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றியை சார்பில், எனது பெற்றோர் சார்பிலும், என் பிள்ளைங்க சார்பிலும், என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி மேம். நேர்களே, நிறைவு பெறுகிறது அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஆசிரியர், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டீர்கள்.

இதுவரை நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருந்தால் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி. இனி வரும் அழகிய நாளிலும் உன்னை பாடுவோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே மற்றொரு அழகிய தருணத்தில்.

0: பன்வெளியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
1: தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் பூங்குணம் 8 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மாம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் தேத்துறை, சென்னை பெரம்பூர், வாச்சனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆம்பூர், தம்மம்பட்டி, வாணியம்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், ஆத்தூர், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஜமுனாமருத்தூர், குடியாத்தம், வில்லிவாக்கம், கீழ்பண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி, மேலாலத்தூர், கடலூர், ராணிப்பேட்டை, வந்தவாசி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை பாரிமுனை, சேந்தமங்கலம், புதுச்சேரி பாகூர், கலவை, கொளத்தூர், அவலூர்பேட்டை, விழுப்புரம், மாதவரம், மாடம்பூண்டி,

0: ருட்டி செங்கம், காஞ்சிபுரம், செய்யூர், வளத்தி, பேசின் பாலம், பரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தளி, நாற்றாம்பள்ளி, குறுங்குளம், தாமரப்பாக்கம், கொடித்தாங்கி, நெய்வாசல், தென்பதி, மேமாத்தூர், திருப்பாலப்பந்தல், குன்றத்தூர், வடவனூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், புதுவேட்டக்குடி, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், ஆரணி, பணப்பாக்கம், செம்பரம்பாக்கம், ஆலங்காயம், வடப்புதுப்பட்டு, ராசிபுரம், கொளப்பாக்கம், கீழ்ப்பாடி, கொரட்டூர், பூண்டி, கொப்பம்பட்டி, உரத்தநாடு, வேப்பூர், சமயபுரம், மடிப்பாக்கம், முத்துப்பேட்டை, அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம், கோமுகி அணை, அடையாறு, தரங்கம்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, மதுக்கூர், குப்பநத்தம், திருவாரூர், திருப்பத்தூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், மாரண்டஹள்ளி, தண்டையார்பேட்டை, புதுச்சத்திரம், நீடாமங்கலம், கேதண்டப்பட்டி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், வரட்டுப்பள்ளம், வெம்பாக்கம், ஜம்புகுட்டப்பட்டி, பேராபுரணி, சேத்துப்பட்டு, வாணியம்பாடி, காட்பாடி, சிறுகுடி, மூரார்பாளையம், நாராயணபுரம் ஏரி, பட்டுக்கோட்டை, செய்யாறு, ஊத்துக்கோட்டை, ஆலக்கரை எஸ்டேட், புலிவளம், அண்ணாநகர் மேற்கு, போளூர், கலசப்பாக்கம், கெடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலார் அணைக்கட்டு, திருவெண்ணைநல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24ஆம் தேதி அன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு எங்கும் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, சிக்னேச்சர் டியூன் அப்படியே ப்ளே பண்ணோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையோடு இணைஞ்சிருக்கோம் இல்லையா. இன்றைக்கு வந்து நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் செல்ஃபோன் உங்கள் பார்வையில் இந்த கேள்வியோடு தாங்க போஸ்டரை வந்து பதிவிட்டிருக்கோம் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக. நம்மளுடைய ஃபோன் வந்து நம்ம கூடவே ஒரு 24 மணி நேரமும் இருக்கு இல்லையா. நம்ம தூங்குறப்ப தான் கொஞ்சம் வச்சுட்டு தூங்குறோம். அதில் ஒரு 7-8 மணி நேரம் போக மற்ற ஒரு 20 மணி நேரம் நெருக்கிறதுக்கு நம்ம கூட தான் இருக்குது. சிலர் வந்து இதில் மிட் நைட் வரைக்கும் வந்து நள்ளிரவு வரைக்கும் நம்ம வேலை சம்மந்தமாகவோ இல்லை சமூக வலைதளங்கள் பார்க்குறது இப்படி பல விஷயத்துக்காக நம்மளுடைய அன்றாட தினசரியில் இன்றியமையாத ஒரு பொருளாக வந்து இந்த கைபேசி வந்து மாறிக்கிட்டுருக்கு இல்லையா. அப்படி பார்க்கக்கூடிய இந்த கைபேசி உங்களுடைய இந்த செல்பேசி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாங்க, இல்லை ஒரு டீச்சரா, இல்லை உங்களுக்கு ஒரு தயங்கி நிற்கிறப்ப நமக்கு ஒரு வழி சொல்கிற வழிகாட்டியா, நமக்கு ஹெல்ப் பண்ணுதா, இது மாதிரி கருவியாக இருக்கா உங்களோட பார்வையில் உங்களோட ஃபோன் உங்களுக்கு எந்த மாதிரிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு 4 ஆப்ஷனையும் கொடுத்து எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம போஸ்டரையும் போஸ்ட் பண்ணியாச்சு. போஸ்டரை போஸ்ட் பண்ணோன்னு நேயர்களும் தங்களுடைய கமெண்ட்டையும் அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் ஃபோன் எனக்கு டீச்சராக, நண்பராக, வழிகாட்டியாக, ஒரு கருவியாக, ஒரு சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டாக இப்படி கேட்டிருக்கோம் இல்லையா. நேயர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கமெண்டில். யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க? முதல் கமெண்ட் கன்னரபாளையத்துலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன். என்னுடைய ஃபோன் வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க. தனிமையை போக்குறது வந்து செல்ஃபோன் தாங்க. சில நேரத்தில் வழிகாட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன். எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக செயல்படுதுங்க. தேவையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறேன். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் சரியான முறையில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டியாக நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கமெண்ட் பாருங்கள், அனைத்தும் கலந்த ஒரு கலவை தாங்க இந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் மேடம், அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க வணக்கம் தோழி எரவாஞ்சேரியிலேருந்து சின்னக்கண்ணன், கைபேசி எனக்கு வந்து ஒரு கருவி தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், செல்ஃபோன் வந்து நல்லதுக்கு பயன்படுத்துறதுனால அதிகம் நான் நல்லதுக்கு பயன்படுத்துகிறேன், அதனால் அதை வந்து நான் நண்பன் தான் சொல்வேன் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்னுடைய பார்வையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு டீச்சர்னு சொல்லலாம், அதாவது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. மடப்புறம் வேல்முருகன் காட்டுமன்னார் கோவிலேருந்து. அடுத்த கமெண்ட் வந்து எனக்கு தன்னம்பிக்கை தருவது என்னுடைய செல்ஃபோன் தாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது இந்த கமெண்ட் சத்யா மணக்குடியிலேருந்து. அடுத்ததாக எனக்கு வழிகாட்டி கமெண்ட் வந்து பில்லூர் சதா கௌதமன். நாகூர் முகமது ரஃபிக், என்னோட பார்வையில் என்னுடைய ஃபோனு அடிக்கடி வழிகாட்டியாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் நம்மளை நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது தான் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அனைத்து செயல்களுக்கும் வந்து நன்மை தீமை ஆகியவற்றை பகிர்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே உணர்ந்து செயல்பட்டால் நல்ல ஒரு நண்பனாக இருக்குது அப்படின்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கோமல் சரவணன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரே கமெண்ட் கொடுத்துட்டாங்க. எனது பார்வையில் நல்ல ஒரு வழிகாட்டி இந்த கமெண்ட் வடவேற்குடி வசந்த் கொடுத்துருக்காங்க.

அடுத்ததா பூந்தொட்டம் கார்த்திகேயன், எனக்கு எப்போதுமே வழிகாட்டியாக தான் செயல்படுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன், என்னோட ஃபோன் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கும் வழிகாட்டி தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸும் தொடர்ந்து பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இசையோடு இணைந்திருப்போம் எப்பொழுது, காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி.

பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை தொடர்பான செய்தி. நாகப்பட்டினம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் வருகின்ற 23/9/2026 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், நாகப்பட்டினம் கிளை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10, 12 ஐடிஐ, டிப்ளமா மற்றும் டிகிரி படித்து முடித்தவர்களை தொழில் பழகுனர் பயிற்சிக்கு சேர்க்கை செய்ய உள்ளனர். தொழில் பழகுனராக தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு மாதம் தோறும் 9,600 ரூபாய் முதல் 12,300 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். தொழில் பழகுனர் பயிற்சியின் முடிவில் மத்திய அரசால் சான்றிதழ் வழங்கப்படும். எனவே மாணவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் 86 10 88 16 64, மற்றொரு 9487 3231 87. ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எதிர்வரும் 24/9/2026 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணியளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். மேற்படி கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருக்கோம், உங்களுடைய ஃபோன் உங்களுக்கு எந்த மாதிரிங்க இருக்கு? ஃப்ரெண்டாக இருக்கா, டீச்சராக இருக்கா, ஒரு கைட் பண்ணுற கைடு மாதிரி வழிகாட்டியாக செயல்படுதா, இல்லை ஒரு ஒரு கருவியாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்களும் வந்து ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா கமெண்ட்டில். அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.

அடுத்ததாக வந்து கடலூர்லேருந்து சுரேஷ் சொல்லியிருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய செல்ஃபோன் எனக்கு வழிகாட்டிதாங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வங்கி சேவையை பார்க்கணும், அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், என்னுடைய இருப்பு இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கைபேசியிலே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நிறைய நமக்கு எடுத்து சொல்லுது. அதே போல் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு செல்கிறதுக்கான வழிகாட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக? நேர்களை தொடர்ந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க. காரைக்கால் பண்பலை 100.3 LSE.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாளர். நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

எலசி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய செல்ஃபோன் உங்களுக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டு நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஃப்ரெண்டாக, டீச்சராக அப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நேயர்களும் தங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து யார் இங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சிக்காக. மேலவாஞ்சூர்லேருந்து பாத்திமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து செல்ஃபோன் வந்து ஒரு நண்பனுங்க, தனியாக இருக்கும்போது செல்ஃபோன் தாங்க எல்லாருக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கும்பகோணம் குமரன், செல்ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு

வழிகாட்டி தான் மேடம். மயிலாடுதுறை தியாகு நல்ல வழிகாட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ஆசிரியராக பல பாடங்களை இதில் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி மேடம் கார்த்திகேயன். அடுத்ததாக பவித்ர மாணிக்கம் ரகுபதி. இன்றைய காலகட்டத்தில் அலைபேசிங்கிறது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்குது. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை உடனுக்குடனே அதில் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் வந்து அலைபேசி வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலம் சிவா. அவிரிக்காடு வித்யா வீரமணி என்னுடைய

விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலம் சிவா. அவிரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய பார்வையில் ஒரு வழிகாட்டிங்க, பல்வேறு விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு நல்ல ஆசிரியரும் ஒரு நல்ல நண்பனும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வழிகாட்டியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர். சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்துலேருந்து எனக்கு ஒரு வழிகாட்டி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, ஒரு வழிகாட்டி அப்புறம் கருவி என்னை பொறுத்த அளவுக்கு, ஏன்னா இதில் தாங்க நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமாக நம்ம காரை பண்பலையை கேட்கறதுக்கு கூட இது பயன்படுது, தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு அனைத்து. அதே போல் வந்து ஃபோனில் வந்து நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, என்னுடைய பார்வையில் நண்பனாகவும் முக்கிய வழிகாட்டியாகவும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் சரியான முறையில் பயன்படுத்தினா பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், பயனுள்ளதாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. அடுத்ததாக பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கமாண்ட். அடுத்ததாக வந்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், கைபேசி என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் பண்பலையினுடைய கேள்விக்கு பதில் போடுறது, கைத்தொழிலான. அதே போல் ஒரு வழி சொல்லும் கருவியாகவும் எனக்கு பயன்படுதுங்க. நான் பண்ணிக்கிட்டுருக்கிற அந்த கைத்தொழிலுக்கு வந்து இந்த டைசன் போடுறது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபைஜூர் ரஹ்மான் திட்டச்சேரியிலேருந்து, செல்ஃபோன் வந்து நம்ம பயன்படுத்துகிற நோக்கத்தை பொறுத்து அதனுடைய பயணம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமாண்ட் குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, அலைபேசி நீங்கள் சொன்னது போல் அனைத்து பரிமாணங்களிலும் உதவுதுங்க, அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஆபத்தான நேரத்தில் மிக முக்கியமான பயன்பாட்டுக்கு அது பயன்படுது, ஒரு தகவலை தெரிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்னிலம் அம்பலவாணன், செல்போன் எனக்கு ஒரு கழிவு தான், ஆனால் வழிகாட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடுலேருந்து, எனக்கு செல்போன் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்ததாக வந்து அணிவடம் சுதி சுபிதா, எங்களுக்கு வழிகாட்டியாக தான் இருக்கிறது செல்போன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 LSC.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைப்பண்பலையின் 1.3 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எல்எஸ்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: எல்எஸ் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். உங்களுடைய செல்ஃபோன் உங்களுக்கு எப்படிங்க ஒரு ஃப்ரெண்டா, டீச்சரா, வழிகாட்டியா, கருவியா அப்படி கேட்டிருந்தோம் இல்லையா? நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க, ஒரு ஆசிரியராக இருக்குது, ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது, தனிமையில் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு துணையாக இருக்குது, ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எனக்கு தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே தெரிஞ்சிக்க முடியுது ஃபோன் வச்சுருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு நேர் சொன்னாங்க, ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சினால் நமக்கு அது எவ்வளோ பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நேயர்களுடைய கமெண்ட்ஸும் நம்ம படிக்கலாம். மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், என்னோட செல்ஃபோன் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்து நான் கேட்கும் கேள்விக்கெலாம் உடனடிய பதில் சொல்லி அதை தெளிவாக்குதுங்க. ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் எப்படி சந்தேகத்தை தீர்ப்பாரோ அது போல் இந்த செல்ஃபோனை அனைத்து தகவல்களையும் நமக்கு சொல்லி தெரியப்படுத்துது. அதே போல் உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அதையும் நமக்கு தெரியப்படுத்துதுங்க. கைபேசி வந்து ஒரு சிறந்த நண்பன், ஆசான் எப்படி நிறைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்களை அறிய தருவதனால செல்ஃபோன் ஒரு வழிகாட்டி மேடம் அப்படின் இருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஹாஜா நஜமுதீன். அடுத்ததா பந்தனலூர் ரபேக்கா, கைபேசி ஒரு கருவிதான் மேடம், இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டை, எனக்கு ஒரு ஆசிரியராக இருக்காங்க, என்னுடைய கைபேசி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன், கைபேசி தேவைப்படும் நேரத்தில் நண்பனாகவும்

சில சமயம் சரியான தகவல்களை தேடும் போது வழிகாட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடங்காட்டாக்குடி அனுஷியா சங்கர், செல்ஃபோன் எனக்கு வந்து ஒரு கருவி தான் மேடம். அந்த கருவியிலேருந்து நம்ம நண்பனையும் ஆசிரியரையும் வழிகாட்டியலையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். எப்போ எது தேவையோ அப்போ அதை நம்ம பயன்படுத்தி நான் எடுத்துக்குவேன், அவ்வளவு தான். ஆனால் செல்ஃபோன் வந்து ஒரு கருவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து புதுத்துறை செல்வக்குமார், தொழிலுக்கு வணக்கம். என்னங்க தொழில் இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பாக நண்பன் தான், ஏன்னா பண்பலைக்கு கமெண்ட் போடுவது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, தொலைத்தொடர்புக்கு இப்படி நிறைய விஷயம் பயன்படுது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாஹமீத் ராஜா, என்னுடைய பார்வையில் செல்ஃபோன் நம்மளுடைய பயன்பாட்டை பொறுத்து நண்பனாகவும் ஆசிரியராகவும் வழிகாட்டியும் கருவியாகவும் மாறக்கூடுதுங்க. மாறக்கூடியது தனிமையில் நண்பனா, தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியரா, செல்ல வேண்டிய இடத்தையும் செய்ய வேண்டியதையும் சொல்கிறப்போ ஒரு வழிகாட்டியாக, நம்ம தேவைகளை எளிதாக்குறதுக்கு நம்மளை வந்து செல்ஃபோன் பயன்படுத்துகிறப்போ ஒரு கருவியாகவும் செயல்படுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, மதிய வணக்கம் மேடம். எனக்கு வந்து செல்ஃபோன் வந்து ஒரு அவசியமானது இல்லை, இருந்தாலும் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வானொலி அதிகமாக கேட்குறப்ப இதை தான் பயன்படுத்துகிறேங்க, ஏன்னா நான் சலூன் கடை வச்சுருக்கேன் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் தஞ்சாவூர் பாக்கியராஜ், என்னோடய ஃபோன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க, இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரவஞ்சிரி கலாவதி ராஜ்முகன், சில நேரங்களில் நண்பனாகவும் பல நேரங்களில் வழிகாட்டியாகவும் இருக்குது. திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கைபேசி எனக்கு ஒரு கருவிங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, ஒரு நண்பன். அடுத்ததா பூக்கடை மணி, அடுத்து வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரியலூர் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசியும் வழிகாட்டி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கரைக்கால் பண்பலை 100.3 இல். லைக், ஷேர், கமெண்ட்.

மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் இன மாணவ மாணவிகள் 2026-27 கல்வியாண்டிற்கான புதியது மற்றும் புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை ஃப்ரெஷ் ஆர் ரினியூவல் அப்ளிகேஷன் விண்ணப்பித்தல் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு பயிலும் குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் 2,00,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். விண்ணப்பங்களை

0: பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல இயக்ககம் சென்னை 5, நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் ஆகிய இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் www.bcw.tn.gov.in இணையதளம் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவி திட்டங்களில் பயன்பெறும் மாணவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவர். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனம் படிப்பு சான்றிதழுடன் பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்ப வேண்டும். புதுப்பிக்கும் விண்ணப்பங்கள் 31/10/2026 புதிய விண்ணப்பங்களை 30/11/2026 அனுப்பப்பட வேண்டும். மேலும் ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் 15/1/2027 அனுப்பப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு 2026-2027 முஸ்லிம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்களுக்கு உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-2027 வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவ மாணவியர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் 2026-2027 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய குவாரட்லி சைமன்ஸ் தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல் மற்றும் நிதி, மனிதநேயம் மற்றும் கலை அறிவியல், சுகாதாரம், பண்பாடு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை பெறுவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க www.bcm.bcmwtn.gov.in/webschemes-minorities.htm என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மகால், பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6/5 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 15/10/2026 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரை பண்பலியோடு நம்ம இணைத்திருப்பது லைக், ஷேர், கமெண்ட்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது. இன்றைக்கி நேர்களை எங்கள் நேரலையில் சந்திக்க இருக்காங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து தாங்க நேரலையாக உலா வர இருக்கு.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்களுடைய செல்போன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, டீச்சரா, ஒரு வெல்விஷரா கைட் பண்றாங்களா, ஒரு கருவியா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. மோனோல் பக்கத்துல போஸ்டரும் பதிவிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நேர்களும் வரிசையில கமெண்ட் கொடுத்துட்டு

இருக்காங்க. அடுத்ததா குத்தாலம் சிவசுப்பிரமணியன், என்னுடைய செல்போன் என்னோட பார்வையில் நண்பனாகவும் ஆசிரியராகவும் எனக்கு செயல்படுதுங்க, எல்லா விஷயமும் அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர்லேருந்து சுரேஷ், என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன் ஒரு வழிகாட்டியாக செயல்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் பொறையார் இல்லாதா, செல்ஃபோன் 24 மணி நேரம் நம்ம கூடவே இருப்பதுனால ஒரு நல்ல நண்பனாக செயல்படுதுங்க, நல்ல தகவல்களும் தருது. ஆசிரியர் போல் நமக்கு எடுத்தும் சொல்லுது இல்லையா, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம், புதுமையான தகவல்களை கற்றுக்க தோன்றதுனால ஒரு வழிகாட்டி, எல்லாமே கலந்த கருவி தாங்க இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவக்கோவில் ரவி. சுரேஷ் ராஜேந்திரன், செல்ஃபோன் எனது பார்வையில் நண்பன் தாங்க, தனிமையை போக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நெமேலி நந்தகுமார், நண்பனாகவும் சில சமயங்களில் வழிகாட்டியாகவும் எனது பார்வையில் செல்ஃபோன் தெரிகிறது, மாலை வணக்கம் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. திட்டச்சேரி அப்துல் ரசாக், எனக்கு இணை பிரியாத நண்பன் தான் செல்ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்லேரி ரஜினிகாந்த், செல்ஃபோன் தொடர்ந்து அதாவது தொடர்பு கொள்றதில் ஒரு நண்பனாகவும் மரியாதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து. அடுத்ததா கும்பகோணம் மதி, மதி தீபா ஸ்ரீனிவாசன், எனக்கு நண்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், செல்ஃபோன் தாங்க என் உயிர் மூச்சு, அதுதான் வியாபாரங்க, அதாவது பொழுதறிவு புதறிவு பொழுதுபோக்கு எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் எனது பார்வையில் ஒரு நல்ல ஆசிரியராக பார்த்துருக்காங்க, பல கேள்விக்கு விடை தெரியுது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது, பல வேலைகளை ஈஸியாக செய்யவும் முடியுதுங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த கமெண்ட். அடுத்தது பல நேரங்களில் நண்பனாகவும் சில நேரங்களில் வழிகாட்டியாகவும் சில நேரங்களில் ஆசிரியராகவும் இருந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல கருவியாக செயல்படுது இந்த செல்ஃபோன் அப்படின்னு எஞ்சிக்குடி மின்சார கண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கரைவட்டம் உஷா, எனக்கு வந்து என்னுடைய செல்ஃபோன் ஒரு வழிகாட்டி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. வனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு வழிகாட்டியாக இருக்குன்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட எல்லாமே தாங்க அப்படின் இருக்காங்க. வள்ளூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா, எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பனுங்க, எனக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் இருக்குன்னா நான் அதை வந்து ஒரு இணையதளத்தில் அதில் போய் படிக்க முடியுதுல, எனக்கு உதவியாக இருக்குல்ல அப்படின்ட்டுருக்காங்க. அன்பு ராணி, இணைந்திருப்பம் காரைக்கால் பண்பலை 100.3 LSE.

எல்எஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய செல்ஃபோன் உங்கள் பார்வையில் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அடுத்ததா சிவபுரி கீர்த்திராஜன், எனக்கு நல்ல நெருங்கின ஃப்ரெண்டுங்க, தேவையானப்போ சந்தேகத்தெல்லாம் தீர்க்குது, வழிகாட்டியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்தன், எனக்கு நண்பன் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்மழை மணிகண்ட, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், செல்ஃபோன் எனக்கு அனைத்தும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், என்னுடைய பார்வையில் என்னுடைய ஒரு தோழிங்க தனிமையை போக்குது, சில நேரத்தில் வழிகாட்டியாக செயல்படுது. நெய்விலக்கு எம்எஸ் தூய மணிகி, என்னுடைய செல்ஃபோன் எப்போதும் நண்பன் தாங்க, கையில் பணமே இல்லைனா உடனே ஒரு அவசர தேவைக்கு பணம் அனுப்பி நம்ம பித்துக்கலாம் இல்லையா, அதனால எனக்கு நண்பன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனோ ஜோதி லக்ஷ்மி, தகவல் தொடர்புக்காகவும் உறவுகளை நட்புகளை தொடர்பு கொள்றதுக்காகவும் அறிவு தேடல்களுக்காகவும் நான் பயன்படுத்தும் ஒரு சிறந்த கருவி தாங்க செல்ஃபோன், ஆக என்னுடைய வந்து பார்வையில் கருவி தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்காங்க. டிஆர் பட்டம் ரமேஷ், எனக்கு செல்ஃபோன் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகை திருக்குவளை வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன், என்னுடைய பார்வையில் கருவி மட்டும்தான், 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் ஒரு சிறந்த ஆசான நண்பனாக ஆக முடியாது, அதுவே கருவி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது செல்போன் எனது வழிகாட்டி அப்படின்னு இருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நண்பன்க செந்தில் கண்ணன் பேரளம், கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஆசிரியராக செயல்படுதுங்க. மாலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்ததா மாலை வணக்கத்தினுடைய சுமதி திருநெல்லி காவல், அவங்க தகவலை சொல்லலை எந்த மாதிரி நமக்கு செல்போன் பார்வையில் இருக்கு அப்படின்னு. திட்டச்சரியாம ஷாகுல் ஹமீது, செல்போன் எனது பார்வையில் ஒரு கருவி அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. அதாவது செல்போன் நன்மைக்கே சில தனிமை இருக்க அனைத்தும் கலந்த கலவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் நிமேலிலேருந்து. அடுத்ததாக கத்திரிபுலம் பாக்கியராஜ், செல்ஃபோன் எனக்கு தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கேங்க, அடுத்து எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஆசிரியராகவும் பயன்படுத்தும் விதத்தில் தான் அமைஞ்சிருக்குன்னு தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், செல்ஃபோன் எனது பார்வையில் நல்ல ஒரு வழிகாட்டியான நண்பன் அப்படின்னு இருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 LSC.

கரைப்பண்பலை 100.3 இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது லைக் ஷேர் கமெண்ட். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி. நேரம் 4 மணி, சிந்தனை துளி. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது நமது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஊரும் உறவும். இன்னைக்கு நம்மளுடைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நேயர்களை வந்து எங்க நேரலையில போய் சந்திக்க இருக்கோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மகாராஜபுரம் இந்த கிராமத்துல இருந்து தாங்க நேயர்களை வந்து நம்ம நேரலையில சந்திச்சு அவங்க பேசுறதெல்லாம் கேட்க போறோம். இங்க வந்து நிகழ்ச்சிக்காக அறிவிப்பாளர் சுகப்பிரியா இருக்க மாதிரி அங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக நேயர்கள் கூட அப்படியே கலந்து பேசுறதுக்கு மகிழ்ச்சியா நம்ம கூட இணைகிறாங்க நம்மளுடைய அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள்.
1: நன்றி சுகப்பிரியா. மாலை வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இயற்கை எழில் சூழ்ந்த அழகான ஒரு கிராமம். இப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா திருமியச்சூர் லலிதாம்பிகா கோயில் வந்து பக்கத்திலே இருக்கிறது. கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு அருகில தான் நாம இப்ப இருக்கிறோம். இப்ப இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் நம்ம காரைக்கால் வானொலியை கேட்கிறார்கள். தொடர்ந்து வானொலி கேட்டு வானொலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நேயர்களை நேரடியாக முகமுகமாக சந்திப்பதற்காக நாம இந்த மகாராஜபுரம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த நேயர் தொடர்ந்து நம்ம வானொலியை கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். எனக்கு வந்து மகாராஜபுரம்ங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என் பேர் வி விஸ்வலிங்கம்.
1: விஸ்வலிங்கம் ஐயா, எத்தனை வருஷமா நீங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் 6-7 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்.
1: சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் கடை வச்சுட்டு இருக்கேன், மளிகை கடை.
1: வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கீங்க?
2: சுமாரா போயிட்டு இருக்கு.
1: சரி, கடையில ரேடியோவும் கேட்டுகிட்டே இருக்கீங்களா?
2: ரேடியோவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு இந்த செய்தி, இந்த ரேடியோ
1: செய்திகள்
2: இந்த தமிழ் பாட்டு எல்லாம் பிடிக்கும்.
1: சரி, உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. உங்க ஊர்ல என்னென்னலாம் இருக்கீங்க?
2: இங்க எங்க ஊர்ல பக்கத்துல நிறைய கோயில் இருக்கு. இப்ப அரினா கோயில், புள்ளியார் கோயில், காளியம்மன் கோயில் எல்லாம் கும்பாசம் பண்ணோம். இப்ப 6 மணிக்கு மண்டபடி அபிஷேகம் பண்ணுவோம்.
1: சரிங்க,
2: பண்ணுவோம். எல்லாரும் கிராமத்துல எல்லாரும் போவோம்.
1: எல்லாத்துல ஒரு மரம் இருக்கையா? அது என்ன மரங்கய்யா?
2: அது புங்க மரம்.
1: புங்க மரம் குளத்துல தண்ணி வருமாங்கய்யா? இப்ப
2: வரும், தண்ணி வரும், குத்து விட்டுருவோம்.
1: நிறைய குளம் இருக்கு அவங்க ஊர்ல?
2: எங்க ஊர்ல 4-5 குளம் இருக்கு.
1: சரிங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க?
2: விவசாயம் எல்லாம் சுமாரா தான் இந்த வருஷம் போயிட்டு இருக்கு.
1: என்ன நடுறாங்க நம்ம பகுதியில?
2: இந்த வந்து நைசி தான் போடுவாங்க. நைசி
1: மட்டும்தான்?
2: நெல்லுதான். பருத்தி,
1: பருத்தியும் போடுறாங்க.
2: பருத்தி இப்ப எல்லாம் பருத்தி. இப்ப பருத்தி இப்ப தண்ணி வந்துட்டுல, இது முடிஞ்சதும் நெல்.
1: எத்தனை போகம் ஏன் விளையுது?
2: 2 போகம் தான் விளையும்.
1: சரி, தண்ணி கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் மட்டும் எப்படிங்க இருக்கு?
2: 55 அடியில இருக்கு.
1: 55 அடியில இருக்கு. உங்க ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னங்கய்யா?
2: எங்க ஊர்ல சரஸ்வதி கோயில் பக்கத்துல இருக்கு.
1: அது குறுக்கால நடந்தே போயிடலாமா?
2: நடந்து போயிடலாம்,
1: நடந்தே போயிடலாம். ஆதி விநாயகர் பக்கத்துல இருக்காருல்ல?
2: இருக்காரு, ஆதி விநாயகர்.
1: அடிக்கடி போவீங்களா கோயிலுக்கு?
2: போவோம்.
1: உங்க ஊர்ல என்ன கோயில் இருக்கு? இஞ்சிக்குடியில?
2: இஞ்சிக்குடி இல்ல, மகாராஜபுரம்.
1: மகாராஜபுரம்
2: மகாராஜபுரத்துல அயனா கோயில் இருக்கு, காளிங்கம் கோயில் இருக்கு, பிடாரி இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, பெத்தாரம் கோயில் இருக்கு, மினிசடம் கோயில் இருக்கு. இது பொங்கா வேம்பு அரசு,
1: ஒரு தெருவுலயும் ஒரு ஒரு கோயில் இருக்கு.
2: ஆமா, வேம்பு அரசு இருக்கு,
1: பக்கத்திலே இருக்கு இல்லையா?
2: பக்கத்திலே இருக்கு. வேம்பு அரசு எல்லாம் இருக்கு.
1: ஸ்கூல் இல்லையா?
2: நாங்க
1: பள்ளிக்கூடம்,
2: பள்ளியோட வந்து ஒண்ணுதான் இருக்கு. இங்க
1: எத்தனாவது வரைக்கும் இருக்கு? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: என்ன
1: வேலைக்கு போலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
3: ஏன்
1: இந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு?
3: ஏன்னா நான் டிவியில பாக்குறப்ப கலெக்டர்லாம், நான் அந்த டிவியில நாடகத்துல எல்லாம் கலெக்டர்லாம் போடுறாங்க, அதை பத்தி எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதுல
1: அந்த ரோல் கேரக்டரை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சா? நிஜமாலே கலெக்டர் ஆயிடணும்
3: அப்படின்ட்டு?
1: சரி, கலெக்டர் ஆனா எந்த ஊருக்கு வருவீங்க? கலெக்டர் ஆகி
3: இந்த ஊருக்கு வருவா? இல்லைன்னா திருவாரூருக்கு போவேன்.
1: திருவாரூருக்கு போயிடுவீங்க? அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறைக்கு போவீங்க இல்லையா? மயிலாடுதுறை மாவட்டம் ஆயிடுச்சு இல்ல இப்ப?
3: ஆமா.
1: சரி, ஓகே. அதுக்காக நீங்க

0: என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க?
1: நான் இப்ப கலெக்டர் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலெக்டருக்காக மேக்ஸ் எல்லாமே படிச்சு ஸ்டெப் எடுக்கணும்.
0: மேக்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. அப்புறம் நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பா
0: டிகே க்வெஸ்சன் எல்லாம் கேட்டா சொல்லுவீங்களா?
1: அது நான் வந்து கொஞ்சம் இப்பக்கி படிக்கல, நான் நியூஸ் பாப்பேன். எங்க அப்பா பாக்குறப்ப நான் பாப்பேன், அப்புறம் படம் அதுக்குமே தான் பாப்பேன்.
0: சரி, என்ன என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு டிராயிங் பண்றதுலாம் பிடிக்கும்.
0: டிராயிங்னா என்ன மாதிரி டிராயிங் பண்ணுவீங்க?
1: நான் இப்ப ஒரு வீடு இதுக்கு மேலாம் வரைவேன், அப்புறம் ஒரு கோயிலு, ஒரு செல்ல பார்த்து வரையினா வரைவேன், ஒரு மனுஷனை வரையினா வரைவேன்.
0: லைன் டிராயிங் வரைவீங்களா?
1: ஆ பண்ணுவேன்.
0: பென்சில்லே வரைஞ்சிருவீங்களா?
1: காரைக்கால் பண்பலை 100.3
0: ஊரும் நிகழ்ச்சியில அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர் அம்மா. வணக்கம்.
2: வணக்கங்க ஐயா.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: மகாராஜபுரத்திலிருந்து தாரா பேசுறேன்.
0: தாராவா?
2: ஆமா.
0: சொல்லுங்க.
2: இந்த ஊரு நல்ல ஊரு, நல்ல கோயில் எல்லாம் இருக்கு.
0: தெரு பேர் என்னங்க? தெரு. இந்த தெரு பேர் என்ன? இப்ப
2: தெற்கு தெருவு.
0: தெற்கு தெருல இருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் எதுங்க?
2: தெற்கு தெரு, மகாராஜபுரம். கடைவாசல்ல நிக்கிறோம்.
0: கடைவாசல்ல நிக்கிறோம். பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல?
2: அங்க நிக்கிறேன். பேரன் அழைக்கிறதுக்கு வந்தேன்.
0: ஸ்கூலுக்கு வந்தீங்களா?
2: ஸ்கூலுக்கு வேணும். ஒரு இங்கதான் அழைக்கிறது, சங்கரா ஸ்கூலு. அது அழைக்கிறதுக்கு வந்தோம். இந்த ஊர் நல்ல ஊரு.
0: உங்க நீங்க பிறந்த ஊர் எதுங்க?
2: பிறந்த ஊர் வந்து நெடுங்காடு.
0: நெடுங்காடா? இந்த ஊர் தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்த ஊர்.
2: இந்த ஊரு.
0: எங்க ஊர்ல இருந்து இங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: எப்பவும் நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன், எனக்கு பிடிக்கும் எப்பவுமே.
0: என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் விரும்பி கேட்பீங்க?
2: பாட்டு ரொம்ப

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்ல வந்து நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் கோபால் பால்பொடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் இன்னு சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
6: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, இன்னைக்கு ஒரு உறவும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்ட மகாராஜபுரத்துல இருந்தாங்க நேர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் செல்லலாம் நம்ம மகாராஜபுரம் கிராமம் நோக்கி நேர்களை சந்திக்க.
11: ஆம் நேர்களே, இன்னைக்கு மகாராஜபுரம் ஊராட்சியில இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அருகில அப்படியே நடந்து வந்துட்டோம். இங்க இருக்கக்கூடியவர்களை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்.
12: வணக்கம் சார்.
11: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
12: என் பெயர் கார் கலைவாணி.
11: சொல்லுங்கம்மா, உங்களுடைய பள்ளி அனுபவங்களை பத்தி சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கூலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
12: இந்த பள்ளி வந்து மிகவும்

0: சிறப்பான பள்ளி, பெஸ்ட் ஸ்கூல், காமராஜர் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். அனைத்து மாணவர்களும் மிகவும் நன்றாக படிப்பார்கள். ஊர் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கே. என்னன்னா எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் பேரண்ட்ஸு, இந்த ஊர் பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி தருவாங்க. அதனால இந்த பிள்ளைங்கள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவார்கள். அது வந்து இந்த ஊருடைய சிறப்பு. அதுக்கு ஆசிரியர்கள் அத்தனை பேரும் நல்ல ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க.
1: நீங்க இந்த பள்ளியில எத்தனை வருஷமா தலைமை ஆசிரியர் பணியில இருக்கீங்க?
0: நான் 15 வருஷமா
1: இருக்கேன். இப்ப எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க?
0: 122 பிள்ளைங்க படிக்கிறாங்க.
1: எல்லாருமே இந்த கல்வியில வந்து மேல மேற்கொண்டு உயர் படிப்பு மேல் படிப்பு எல்லாம் போறதுல இந்த கிராம மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்களா?
0: இருக்காங்க சார், எல்லா குழந்தைகளும் மேல் படிப்பு படிக்கிறாங்க சார. அனைத்து குழந்தைகளும் படிக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் விவசாயம் செய்கிறார்கள், மற்றபடி எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க.
1: மாணவர்களுடைய கலைத்திறமையை வளர்க்கறதுல நம்ம பள்ளி வந்து எப்படி கவனம் செலுத்துதுமா?
0: நாங்க சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அடுத்து இந்த கலை திருவிழா, அரசு நடத்தும் கலை திருவிழா போட்டியில எல்லாம் கலந்துக்கிறோம். அப்போ அதுல எல்லாத்துலயுமே நாங்க ஜெயிச்சிருக்கோம். பிள்ளைங்க பரிசும் வாங்கியிருக்காங்க. மாநில அளவுல கூட குழந்தைகள் போயிட்டு வந்திருக்கிறாங்க போட்டியில, நகைச்சுவை போட்டியில கலந்துகிட்டு எங்கள் பள்ளியில இருந்து மாநில அளவு போட்டிகளை கலந்து ஜெயிச்சிருக்கிறாங்க.
1: எத்தனை மாணவர்கள் இருக்காங்கம்மா?
0: இப்ப 122 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு நேயரை சந்திக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம். அலம்பார் ராமன்.
1: ஆ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், உங்களை பார்க்கணும்னே வந்தேன்.
1: ஆ அலம்பார் ராமன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரபலமான நேயர்.
2: இருந்தாலும் உங்களை பார்க்கணும்னா, ஐயா காத்த துரசாமையா அவர்கள் மூலமா அறிமுகமான நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்கேன். அறிவிப்பாளரை பார்க்கணும்னே 12 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கேன். இதே போல கிராமங்கள் தூரம் வந்து லைன் கிடைக்காதவங்களுக்கு ஒரு தொடர்பு எடுத்து அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பண்பலைக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோடு இல்லை, இது ரேடியோ கேட்டோம் வானொலி கேட்டோம்னு இல்லாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்மார்த்த நண்பனாக, ஆறுதல் சொல்லுகின்ற ஆசனாக அறிவிப்பாளர்கள், பெண் அறிவிப்பாளர்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், எல்லோரும் எங்களுக்கு ஒரு அவ்வப்போது சொல்லுகின்ற ஆலோசனைகள் தான் எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. மனம் சஞ்சலப்படும் நேரத்தில் எங்களுக்கு எஃப்எம் தான் ஆறுதல் தருவது. இதன் பணி சிறக்க வேண்டும். இதில் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர்கள் பணியில் மேன்மேலும் சிறந்து சிறப்படிய எல்லாம் வல்ல இறையருள் என்றென்றும் துணை நிற்க வேண்டுமாய் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. வானொலி நிகழ்ச்சிகள்லாம் இப்போ ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, இப்ப நிகழ்ச்சிகள்லாம் எப்படிங்க இருக்கு? எந்த எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
2: எல்லா நிகழ்ச்சியும், அதாவது பலாச்சோலையில எந்த பக்கம் இன்னைக்கும்னு கேட்கற மாதிரி இருக்கு. அதனால காலையிலேருந்து இரவு வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே நல்ல நிகழ்ச்சியா தான் இருக்கு, எதுவுமே ஒதுக்க முடியாது. அந்த சிறுவர்கள்லேருந்து அடுத்தது இந்த டாக்டர்கள் ஆலோசனை சொல்றது, விவசாய நிகழ்ச்சி, கிசான் வாணி காலையில கேட்கறது, எல்லா நிகழ்ச்சியும். அடுத்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறது வானிலை அறிக்கை தான். டிவியை கூட ஆளுக்கு ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாங்கள் நம்புறது இந்த காரைக்கால் பண்பலை வானிலை நிலையத்தினுடைய வானிலை அறிக்கையை தான் நாங்கள் ஊர்ஜிதமாக நம்புகிறோம். அதனால நிறையா விஞ்ஞானிகள், விவசாய சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள்லாம் வந்து பேசும்போது எங்களுக்கு நல்ல கருத்து கிடைக்கிது, நல்ல ஆலோசனையாகவும் இருக்குது. அதன் மூலம் விவசாயத்தை நாங்கள் மேம்படுத்துகிறோம். இது எங்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதில் பிரபாகரன் சார் சந்ததியில் ரொம்ப மகிழ்ச்சி. 2-3 முறை வானொலி நிலையத்துக்கு வந்து உங்களை சந்திக்க முடியல, இப்ப சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதம்பார் ராமன் அப்படிங்கறது எங்க மனதுல பதிவான ஒரு பெயர், உங்களை நேர்ல பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: கூறு தீஸ்கா.
1: பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
3: கூறு தீஸ்கா.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க கூறு தீஸ்கா? கரெக்டா
3: 8
1: படிக்கிறீங்க. 8 படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க?
3: சாம்பார்.
1: சாம்பார். நல்லா படிப்பீங்களா? என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை உங்களுக்கு?
3: கலெக்டர்.
1: என்ன உங்க ஊர்ல இப்ப ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட கேட்டா அவங்களும் கலெக்டர் தான் சொன்னாங்க. உங்க ஊர்ல நிறைய கலெக்டர் உருவாவாங்க போல இருக்கு. சரி, விளையாட்டுல விளையாடுவீங்களா? என்னென்ன விளையாட்டுல விளையாடுவீங்க?
3: கோ விளையாடுவோம்.
1: ஸ்கூல்ல என்னென்ன விளையாடுவீங்க? பிடி பீரியட் எல்லாம் விடுறாங்களா உங்கள?
3: என்னென்ன
1: விளையாட்டு விளையாடுவீங்க பிடி பீரியட்ல?
3: நொண்டிகோடு.
1: ஹோம்வொர்க் எல்லாம் வீட்டுல கரெக்டா செஞ்சு

0: சரிங்களா?
1: ம்
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: தக்கார் தகுலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சமன் செய்து சீர்த்து கோல் போல் அமைது ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி வலி நிலைமையான் வல்லுறவும் பெற்றோம் புலியின் துன்பத்து மேய்ந்தற்று கனை கொடுதி ஆள்கோடு செவ்வித அவங்க அண்ணா வினைப்படு பாலால் கொளல் உலர் என்னும் ஆத்திரையா அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூர் கற்றாரோடு ஏனையவர் வருமுன்னார் காவாத வாக்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடோ தன் கூற்றும் நீங்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் எனக்கே தொடங்கற்க வினையும் எல்லர்க்கும் முற்றும் இடங்கண்ட பின் அல்லதே கடல் ஓடா கால்வால் என்றே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்தே.
0: சரிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு அதிகாரம் சொல்லிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு மாணவி வர்றாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ ராஜவர்ஷினி. என்ன ஊர் உங்களுக்கு?
3: சின்னாளத்தூர்.
0: சின்னாளத்தூர் எங்க இருக்கு? இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
3: 1 கிலோமீட்டர்.
0: 1 கிலோமீட்டர் இருக்குமா?

0: சரிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு அதிகாரம் சொல்லிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரீ ராஜவர்ஷினி.
0: ஸ்ரீ ராஜவர்ஷினி, என்ன ஊர் உங்களுக்கு?
1: சின்னாளத்தூர்.
0: சின்னாளத்தூர் எங்க இருக்கீங்க? இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
1: 1 கிலோமீட்டர்.
0: 1 கிலோமீட்டர் இருக்குமா? ஸ்கூலுக்கு எப்படி வரீங்க, நடந்து வரீங்களா, எப்படி வரீங்க?
1: நடந்து வருவோம்.
0: நடந்து தான் வருவீங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் உங்க கூட வருவாங்க?
1: என்ன
0: வேலைக்கு போறீங்க படிச்சுட்டு? வேற ஆப்ஷனே இல்ல போல இருக்கு உங்க ஊர்ல. சரி, ஓகே. விளையாட்டுலாம் விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம்.
0: என்னென்ன ஊர்லாம் போயிருக்கீங்க? டூர் எல்லாம் போயிருக்கீங்களா?
1: என்னென்ன
0: ஊர்லாம் போயிருக்கீங்க?
1: திருவாரூர்.
0: திருவாரூர் தான் போயிருக்கீங்களா? சரி. அதை தாண்டி தஞ்சாவூர் எல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? தஞ்சாவூர் போல. திருவாரூர் கோயிலுக்கு மட்டும்தான் போயிருக்கீங்க. நம்ம ஹெச்எம் மிஸ் சொன்னா தஞ்சாவூருக்கு டூர் அழைச்சிட்டு போயிடுவாங்க. சொல்லலாமா? சரி, ஓகே. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

காரைக்கால் பண்பலையோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். நிகழ்ச்சி நேர்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் இங்கேருந்து தான் நேர்களை சந்திச்சு நம்ம அறிவிப்பாளர் நம்ம கூட பேசி நேரலையில நேர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் செல்லலாம் நிகழ்ச்சிக்காக.
2: ஆம் நேர்களே, ஊரும்புறம் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய இணையும் நேயர், வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சுப்பிரமணியன்.
2: என்ன ஊரியா உங்களுக்கு?
3: மகாராஜபுரம் தான். இதே ஊர் தான்.
2: என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
3: நாங்க கோயில் வேலை, சிற்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
2: ஓ, எந்தெந்த ஊர்லாம் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க?
3: நாங்க ஸ்ரீலங்கா,
2: வெளிநாடெல்லாம்
3: போயிருக்கோம். மத்த இந்தியாவில எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கோம்.
2: எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கீங்க. ஸ்ரீலங்கால எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க?
3: யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாரை, வவுனியா,
2: எல்லாத்துக்கும்
3: தரமான ஆளு பூந்தோட்டத்துல நம்ம ஏரியா சுத்தி தான் இருக்காங்க.
2: கலைமகள் கொழுவிட்டு இருக்கும் ஊர் அல்லவா?
3: ஊர் தான் அதிகமா இருக்கிறாங்க. சமீபத்துல மூணு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ண போறாங்க.
2: நீங்க இது வரைக்கும் நிறைய இடம் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத பணி வேலைனா என்ன ஊர்ல செஞ்சதுங்க?
3: ஸ்ரீலங்காவில நல்லா நட்பா, நல்லா அன்பா பாக்கணும், நல்லா இருப்பாங்க அங்க உள்ளவங்க.
2: கத்துக்கிட்டீங்களா?
3: கத்துக்கிறதுக்கு வேலை இல்லாத பார்த்தாலே ஒரு அளவு அவங்க

0: தமிழ்நாட்டுல
1: வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது வேற வேற ஸ்லாங் வரும். இப்ப கோயம்புத்தூர் போனா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தஞ்சாவூர்னா ஒரு பாஷா, மதுரைனா ஒரு பாஷா, அதே மாதிரிதானே ஸ்ரீலங்காலையும்.
0: அப்படி கிடையாது, மத்த இந்த இங்க இருந்து போய் தங்கி வேலை இருந்தாங்களே, இங்க இருந்து இந்த காட்டு வேலை அழிக்க போயிருந்தாங்களே, அவங்க எல்லாம் இந்த இதுல இதுல இருப்பாங்க. தேயிலை தோட்டம் மலையகம்னு சொல்லுவாங்க, அங்க இருப்பாங்க. பூர்வீக குடி வந்து யாழ்ப்பாணத்துல, யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க அவங்க அங்கேயே இருந்தவங்க. அவங்க இது மாதிரி
1: எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க ஸ்ரீலங்கால?
0: ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை
1: செஞ்சோம். சாப்பாடு எல்லாம் எப்படிங்க இருக்கும் அங்க?
0: சாப்பாடு எல்லாம் அங்க உள்ள சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்ல விதமா இருக்கும் சாப்பாடு. நம்ம சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம், இருந்தாலும் மரவள்ளி கிழங்குல எல்லாம் நல்லா செய்வாங்க சாப்பாடு, நல்லா இருக்கும்.
1: நீங்களே போற இடத்துல சமைச்சு சாப்பிடுவீங்களா?
0: நாங்க போற இடத்துல சமைச்சு சில இடத்துல சாப்பிடுவோம், ஒரு சில இடத்துல அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வீடு கொடுப்பாங்க, ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு வீட்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
1: சரி, அதர் ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட் போயிருக்கீங்க?
0: அதர் ஸ்டேட்டு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா,
1: பல ஊர் தண்ணி குடிச்சவரு சொல்லுங்க.
0: எல்லா ஊரும் போயிருக்கோம்.
1: சரிங்க, இப்ப என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
0: இப்ப கொஞ்சம் உடல் நல சரியில்லாத கொஞ்சம் வேலை
1: இருக்கீங்க?
0: ரெஸ்ட்ல இருக்கேன்.
1: லோக்கல்ல ஏதாவது வேலை வந்தா செய்வீங்க?
0: லோக்கல்ல வேலை வந்தா செஞ்சு விட்டோம், வேற எங்கேயும் வெளியில எல்லாம் போறதா இல்ல.
1: இப்ப புது அடுத்தடுத்த இளைஞர்கள்லாம் இந்த துறையில வராங்களா? திருப்பத்தூர்
0: இந்த துறையில ரொம்ப குறைவான ஆளு தான் வராங்க, ஆனா நல்ல சம்பளம் கிடைக்குது, ஆனா குறைவான ஆளு தான் இதுக்கு வர்றாங்க.
1: இப்ப எவ்வளவு சம்பளம் இதுக்கு வேலைக்கு?
0: இப்ப இந்த மட்ட வேலை கொத்து பத்து இதுன்னு ஒரு மூணு விதமானதே இருக்குது. இல்ல இந்த மட்ட வேலை செய்யறவங்களுக்கு 1500, 1400 இப்படி.
1: நீங்க செய்யறது
0: மட்ட வேலைன்னா பிளேன் ஒர்க்,
1: பிளேன் ஒர்க்.
0: அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்றதுக்கு அவங்க 1750 இப்படி. அதுக்கப்புறம் பொம்மை வேலை 6000, 5000 இப்படி, பொம்மையை பொறுத்து.
1: மூணு எப்படி? மூணு நாள் சம்பளமா இல்ல வந்து எப்படி?
0: ஒரு பொம்மையை தீர்த்து கொடுத்துடணும், ஒரு சிற்பம், அதுக்கு வந்து லேபரோட சேர்த்து ஒரு 6000 பேசுவாங்க.
1: நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க?
0: நாங்க எந்த ஸ்டேஜ்னா எல்லாத்தையும் செஞ்சிடறது,
1: எல்லா வேலைக்கும் ரெடியா இருக்கு,
0: வேலைக்கும் ரெடியா செய்யறது. அடிப்படையில இருந்து எல்லாம் தெரியும், பில்டிங் வேலை வரைக்கும் செஞ்சு அதுல இருந்து வந்ததுதான்.
1: இப்ப கும்பாஷன் நடந்த கோயில வேலை செஞ்சீங்களா?
0: நான் எல்லாமே நான் தான் செஞ்சேன், இருக்கிற கும்பாஷன் வேலை எல்லாம் நான் தான் முடிச்சேன்.
1: ரொம்ப அற்புதங்க, நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்கு, நன்றிங்க. நன்றி. அடுத்து காரைக்கால் பண்பலையிலும் நம்ம அன்பு நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: எஸ் ஆலினி.
1: ஆலினி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 7th.
1: சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: தமிழ் புக்ல இருக்கிற பாட்டு
1: பாருங்க.
2: அருள் நெறியாறு வேத்தாரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாத ஆரையும் நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் மிசத்திடும் அன்பருமே. அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம்.
1: நன்றி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. அடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து பாட்டு பாடுறீங்களா? பேர் சொல்லுங்க.
2: ஷாலினி.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஷாலினி?
2: 7th.
1: நீங்க?
2: ஆர்த்தி.
1: ஆர்த்தி என்ன கிளாஸ்?
2: 7th.
1: சரி, ரெண்டு பேர் சேர்ந்து
2: பாட்டு பாட
1: பாடுங்க.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? டீச்சர் பேர் சொல்லுங்க.
1: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி டீச்சரா, ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சஞ்சனா.
0: சஞ்சனா, மூணு பேரா சேர்ந்து பாட்டு பாடுறீங்களா? சரி, இன்னும் உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரீ ராஜவர்ஷன்.
0: ஸ்ரீ ராஜவர்ஷன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: நீங்க?
1: ஸ்ரீ பார்க்கவி 6th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, மூணு பேர் சேர்ந்து பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க.
1: அருளை பேருக்கு அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெல்ல அருந்து வதோம் ஆவிக்கு அருந்தினையாய் இன்பம் கலந்து வதோம் கல்வி என்றே போற்று.
0: சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மோட இணையும் நம் அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: வேலைக்கு போறீங்க?

0: டாக்டர்.
1: டாக்டரா போறீங்களா? சரி, இப்ப என்ன சொல்றீங்க, பாட்டு பாடுறீங்களா?
0: நடிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குடிலில் நீரும் இனியனை என்பேன் என்னும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டு எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ரூபாவதி.
1: ரூபாவதி, என்ன ஊர்மா உங்களுக்கு சொந்த ஊரு?
2: மகாராஜபுரம்.
1: இந்த ஊர்ல என்னம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல?
2: இந்த ஊர்ல பெத்தாரண சுவாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ். கோயில் ரொம்ப பிடிக்கும்.
1: கோயில் தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போவீங்களா?
2: ஆ, போவேன்.
1: அப்புறங்க ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஆ, நல்லா தான் போயிட்டு
1: இருக்கு. பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
2: எங்க பொழுதுபோக்கு பசங்களோட விளையாடுறது. பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்படிதான் பொழுதுபோக்கே.
1: என்ன விளையாடுவீங்க பசங்களோட?
2: அது இந்த நேம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்னன்னு பார்த்து விளையாடுவோம்.
1: எல்லாமே எஜுகேட்டர், எஜுகேஷனாவே விளையாடுறீங்க.
2: ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடல் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் நம்ம மகாராஜபுரம் கிராமத்தில் இருந்து தாங்க நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக மீண்டும் செல்லலாம்.
4: நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சியில மகாராஜபுரம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட இந்த அழகிய கிராமத்திலிருந்து நாம பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோட இணையம் நம்ம அன்பு நேயர் ஐயா. வணக்கம் ஐயா.
5: எங்களுக்கு வந்து கேமரா வச்சு கொடுக்கணும். ஏன்னா இங்க பசங்க நைட்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு அகல பண்றாங்க. அதனால கேமரா மெயினா கேமரா ஃபுல்லா செட் பண்ணணும்.
4: சரி, ஓகே. அதுக்காக நீங்க வந்து துறையில நீங்க அணுகுனீங்கன்னா
5: துறையில அணுகி அந்த முறையான துறையை நாடி எங்களுக்கு ஃபுல்லா கேமரா வச்சு ஏன்னா பசங்களுக்கு இடையே.
4: சரி, ஓகே, ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறட்டும். அடுத்த நேயர் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: கலியம்மாள். மகாராஜபுரம்
4: நடுவு கலையெல்லாம் எடுக்க போனேன்.
6: இப்போ வந்து என்னால முடியல, சுகர் வந்துட்டனால முடியல. கட்டிப்பானை வேலை, கட்டிப்பானை வியாபாரம்.
4: வியாபாரத்துக்கு போயிருங்களா?
6: வியாபாரம், சட்டிப்பானை வியாபாரம். எங்க வீட்டுக்காரன் செத்து போனது, எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்றேன். நம்ம ஊர் கிராமம் வேணுமே.
4: உங்க ஊர்லயே பண்றீங்களா?
6: நான் வாங்கிட்டு வந்து வியாபாரம்
4: பண்றேன். என்னென்ன ஊர்ல வியாபாரம் பண்ணுவீங்க?
6: இந்த ஊர்லயே தாங்க, எங்க ஊர்லயே தான்.
4: முன்னாடி வந்து நீங்க சட்டிப்பானை வந்து செஞ்சுட்டு இருந்தா?
6: எங்க வீட்டுக்காரங்க இருக்கும்போது செஞ்சு கிராமத்தெல்லாம் கொடுத்தோம். விருப்ப வட்டாங்க நாங்க கொடுப்பேன்.
4: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் ஊரும் உறவும் நிகழ்ச்சியில ரொம்ப நேரமா பாத்துட்டு இப்ப பேசலாம்னு முடிவு பண்ணி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை சந்திக்கலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: சக்திவேல்.
4: சக்திவேல், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
7: செவன்.
4: ஏன் இவ்வளவு நேரமா வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருந்தீங்க?
7: எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் பேசி முடிச்சிருந்தேன்.
4: அதனால எல்லாரும் முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி, இப்ப என்ன சொல்ல போற?
7: இங்கிலீஷ் ரைம்
4: சொல்லு.
7: Is there anybody there? Said the traveler, knocking on the moon the door and his horse silence in the jumped in the grass of the forest when he flew and a bear flew apart above the traveler head smooth upon a time in second time.
4: Super. ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசியிருக்க இன்னைக்கு. பாராட்டுக்கள். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சார்?
8: 7th.
4: 7 நல்லா படிப்பீங்களா?
8: படிச்சுட்டு
4: என்ன வேலைக்கு போக போறீங்க?
8: பைலட்.
4: பைலட் ஆக போறீங்களா? பைலட் ஆக எந்த நாட்டுக்கு போக போறீங்க?
8: மலேசியா.
4: மலேசியாக்கு. என்ன முடிவோட இருக்கீங்க போல இருக்கு. ஊரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா?
8: இல்ல.
4: சரி, ஓகே. மலேசியாக்கு போயிட்டு மறுபடியும் வந்துருவீங்கல்ல இந்த ஊருக்கு? திருவாரூருக்கு வந்துருவீங்கல்ல? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
8: தமிழ் பாட்டு
4: பாடுங்க.
8: பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கு எடுக்கும், நச்சர வங்கலங்கும் கிளியே, நரியெல்லாம் மூளையிடும் அடி. நச்சர வங்கலங்கும் கிளியே, நரியெல்லாம் மூளையிடும், அதிமது ரத்தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடும் அடி கிளியே. அதிமது ரத்தலையே யானைகள் தின்றபடி, எங்கு புதிய நடை போடும் அடிக்கிறியே. பூங்குயில் கூவும் அடி, சிங்கம் புலி கரடி

0: சிறுத்தை விளங்கினாங்கள் எங்கும் திரியும்படி இயற்கை விடுதலையே.
1: சூப்பர், அழகா சொன்னீங்க. ஒரு காட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: இந்த
1: ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்க. மகாராஜபுரம்
2: அரசு
1: தொடக்கப்பள்ளியா? சரி, நல்லா படிப்பீங்களா? நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? சரி, இப்ப டாக்டர் என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாடுவேன். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்படுத்தேன். சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராஜன்.
1: அருமை அருமை, அழகா சொன்னீங்க. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
3: ஜீவிதா.
1: ஜீவிதா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஜீவிதா
3: செவன்த்.
1: நல்லா படிப்பீங்களா? சரி, நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்க?
3: டாக்டர்.
1: டாக்டரா? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: பாட்டு
1: பாடுங்க.

தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நானும் நீ பாடு தமிழ்.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. அடுத்த நேயர் நான் பேசுறேன்ட்டு வராங்க. எனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
1: பரிமல்ஸ்ரீ.
0: பரிமல்ஸ்ரீ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 8th படிக்கிறேன்.
0: 8th, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்போம்.
0: என்ன வேலைக்கு போறீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டரா போறீங்களா? சரி, இப்ப என்ன சொல்றீங்க?
1: நான் தமிழ் பாடல் பாட வந்துல.
0: பாடுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்தது அனைத்து மலர்ந்திர வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலகுக வையகமே, தொல்லை வினைந்தர தொல்லை அகன்ற சுதந்த தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்வி தமிழ் மொழியே, வாழ்க நிரந்தரம். இது எழுதியவர் பாரதியார்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து இணையும் நேயர்கள், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தர்ஷினி. எஸ். யாழினி. சஞ்சனா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 7th. 6th.
0: பாடுறீங்களா? பாடுங்க.
2: மாவட்டங்கள். அரியலூர், சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, கோவை, தர்மபுரி, திண்டுக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, கரூர், திருவள்ளூர், மதுரை, நீலகிரி, நாகப்பட்டினம், வேலூர், சிவகங்கை, பெரம்பலூர், ஈரோடு, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாமக்கல், சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தேனி, விழுப்புரம், திருப்பூர், திருச்செல்லி, தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை.
0: சூப்பரா சொல்லிருக்கீங்களே, எப்படி ஆர்டர் மாறம் மூணு பேரும் ஒரே மாதிரியே சொல்றீங்க? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா?
2: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க.
0: டீச்சர் பேர் சொல்லுங்க.
2: கலைவாணி.
0: கலைவாணி டீச்சர், அழகா ஆர்டரா சொல்லி கொடுத்துருக்காங்களே. அடுத்த நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பிரியஸ்ரீ.
0: பிரியஸ்ரீ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 7th.
0: சரி, பாட்டு பாருங்களா? பாடுங்க.
3: அருள்நெறியறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பிற யாரையும் புகழாதே, போற்றாதாரையும் இகழாதே, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசித்திரும் அன்பருமே, அன்பும் மரமும் மூச்சிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொலியுற வானொலியாம், எங்களும் தமிழன் தேன்மொழியாம், எங்களும் தமிழன் தேன்மொழியாம்.
0: ரொம்ப நல்லா இருக்கு, இன்பம் பொங்கும் வானொலின்னு சொன்ன மாதிரி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 5th. தனுஷா.
0: தனுஷா, என்ன கிளாஸ்?
4: 6th.
0: நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களா?
4: அடக்கம் உடைய அறிவில் கடக்க கடல வேண்டாம் அறிவை ஓடு மீன் ஓட உரிமை மரணம் கொசு.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நம்ம இலங்கை சென்று வந்த நம்ம சிற்பி வந்து அங்க வானொலி கேட்ட அனுபவங்களை சொல்றாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்கலாம். ஐயா, நீங்க ஸ்ரீலங்கால இருந்தேன்னு சொன்னீங்க.
5: யாழ்ப்பாணத்துல கீரிமலைன்னு.
0: கீரிமலையில
5: அங்க நம்ம

0: எஃப்எம் வந்து
1: காரைக்கால் எஃப்எம் நல்லா கேக்குதா?
0: நல்லா கேக்கும். அங்க
1: நீங்க காரைக்கால் எஃப்எம் கேப்பீங்களா?
0: கேப்போம், அங்க தான் கேப்போம்.
1: மத்த இடத்துல எல்லாம் கேக்காதா?
0: அது அங்க நம்ம ஊரு மத்த எஃப்எம் இருந்தாலும் நம்ம எஃப்எம்ல அங்க கேக்குறப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும்.
1: 100.3 கீரிமலை
0: நல்லா கேக்கும், அருமையா கேக்கும். அதே மாதிரி நைட்லயும் நல்லா தெளிவா தெளிவா இருக்கும்.
1: சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வெளிநாடு போனாலும் எஃப்எம் ரேடியோ வச்சு கேட்டிருக்கீங்க,
0: ரேடியோ வச்சு
1: ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து நம் நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம், பூந்தோட்டம் மாட்டோ கார்த்திகேயன்.
1: எப்படி போயிட்டு இருக்கு கார்த்திகேயன்?
2: நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கேன் சார். இப்ப இந்த ஊர் முருகன் நிகழ்ச்சியானது நம்ம மகராஜபுரத்துக்கு வருகை தந்திருக்கோம். ஐயா கா பிரபாகரன் அவர்களுக்கும் ஒளிக்கூடத்தில இருந்து உங்களுக்கு உதவி தந்த நம்ம சுதப்பிரியா மேடம் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். மற்றும் இந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி.
1: சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து இஞ்சிக்குடி அப்படின்னாலே ஒரு பேர் ஞாபகத்துக்கு வரும், அந்த நேயரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
1: மின்சார கண்ணன், இந்த ஊரை பத்தி உங்களுடைய பார்வை?
3: அது
1: உங்களுக்கு இந்த ஊரு பக்கத்திலே இருக்கீங்க நீங்க?
3: ஆமா ஆமா, அதுக்காக தான். பசுமையான ஊரு, நல்ல மக்கள், நல்லா பழகுவாங்க எல்லாரும்.
1: அடிக்கடி வருவீங்களா?
3: அடிக்கடி இந்த ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருப்போம், பசுமையா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் பசங்களும் நல்ல விதமான அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்களுடைய திறமையெல்லாம் காட்டினாங்க. இப்போ மகாராஜபுரம் தேடி வந்த காரை பண்பலை அறிவிப்பாளருக்கும் காரை நிறைய ஊழியர்கள் அனைவருக்கும் எனதுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம ஊரும்புறம் நிகழ்ச்சிக்காக நம்ம மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் நம்ம சந்தித்தோம். நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் சூப்பரான பாடல்களை போட்டு அசத்திய செல்வ சுகப்பிரியாவோடு நிலையம் திரும்புவது நெடுங்காடு கா பிரபாகரன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேரலையா உலா வந்தது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
2: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
3: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
4: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
2: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
4: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
2: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
4: மாலை 6
2: இன்னிசையாய் உலாவரும்
4: பன்னிசை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:00.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
6: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
7: 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம்.
6: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
8: சகோதரி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: உங்க 20 வருஷத்துல
8: உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்க என்ன விரும்பி கேட்டிருக்கீங்க? நீங்க கேட்ட உடனே எதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சொல்ல கொடுக்கறது இல்ல.
9: சரி,
8: சரிங்க, உங்களுக்கு தேவையான நீங்களும் பண்ணுவீங்க.
9: அதுக்குதான்
8: நான் கேட்க வந்தேன், காசுக்கு என்ன
9: பண்ணுவீங்கன்னு.
8: சரிப்பா, அவங்க சம்பாதிக்க காசு எல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டா அவருக்கு ஒன்னு பண்ணி கொடுக்க
9: முடியல? அவங்களுக்கு ஒண்ணு நம்ம தான் செய்யணும். திடீர்னு ஓட முடியாம 4-5
8: அதனால உங்களுக்கு உள்ளது நீங்களே பண்ணுவீங்க. நீங்க கல்யாணம் ஆன புதுசுல பீச்சு கழிச்சிட்டு போங்க, இல்ல ஊர் கழிச்சிட்டு போங்க, டூர் கழிச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்கறீங்களா? வேற எதுவும் கோயிலுக்கு போகணும் இல்லையா?
9: என்ன
8: ஊர் கோயிலாம் போயிருக்கீங்க? சிக்கலுக்கு கூட சூரசம்காரம் போனது. சரி, சிக்கல் கோயிலுக்கு வருவீங்க. வேற திருவாரூர் அப்படூர் எல்லாம் எங்க போயிருக்கீங்க? அதான் அனுபவம்
9: நாமக்கல் ஆஞ்சநேயர் கொல்லிமலை.

0: கொல்லிமலை இதெல்லாம் யாரு நீங்க கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போறீங்களா? சாரா வாங்க எல்லாரும் போயிட்டு வரும்
1: அப்படின்னு?
0: ஓ அப்படியா? இது வந்து கல்யாணம் ஆகாதுக்கு மட்டும் போனீங்களா இல்ல கல்யாணம் ஆனவங்க? கல்யாணம் ஆன பிறகு உங்க வீட்டுக்கார விட்டுட்டு தனியா விட்டு கிளம்பிட்டீங்க. உங்க நட்பு வட்டாரத்தை கூட உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 48. உங்களுக்கு எத்தனை பசங்க?
1: ஒரே ஒரு பொண்ணு.
0: பாப்பா மட்டும்தான். சரி, பாப்பாவுக்கு என்ன எதிர்காலத்தில் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்திச்சதுல. சினிமா பாட்டு கேளுங்களேன். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சிவாஜி பாட்டு.
0: சிவாஜி பாட்டா? நன்றிங்க, தேங்க்யூ.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: சார் வணக்கம். சார்
4: வணக்கம். வணக்கம் சார்.
3: உங்க பேருங்க சார்?
4: ராஜசேகர்.
3: ராஜசேகர், ரொம்ப சூப்பரா இருக்கு பேரு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க சார்?
4: எனக்கு வந்து 82 கல்யாணம்.
3: 82?
4: ஆமா.
3: நீங்க
4: அதனால 18-40 வருஷம்.
3: 40 வருடங்கள்.
4: ஆமா.
3: நீங்க எப்படி சார் பொண்ணு பார்க்க வரப்ப எப்படி சார் முதல் முறை பாத்தீங்க?
4: குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பாக்கலாம்னு போனோம்.
3: என்ன ஊர் உங்களுக்கு போய்
4: பாக்கலாம்? அழகா எதிர்பார்க்கலாம். நாங்க சிவகங்கை பக்கத்துல
3: பார்த்தோம். உங்க பூர்வீகம்?
4: சிவகங்கை பக்கம்.
3: சிவகங்கை பக்கம். இங்க மாயவரம் எப்ப சார் வந்தீங்க?
4: மயிலாடுதுறைக்கு 2000 வந்தோம்.
3: 2000? இது என்ன என்ன வேலை விஷயமா?
4: லாரி வச்சிருந்தோம்.
3: அனுபவத்துல அந்த இல்லற வாழ்க்கையில நீங்க என்னென்ன அனுபவம் கிடைச்சிருக்கு சார்?
4: அனுபவங்கிறது வந்து நம்ம உழைப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. உழைப்பு தான் அனுபவம். நேட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
3: ஓகே சார். ஒண்ணு இல்ல, இப்போ டிரைவிங் லைன்ல இருக்கிறீங்க, ரொம்ப தூரம் வண்டி எல்லாம் ஓட்டிட்டு ரொம்ப கலப்பா வந்துட்டு ஏதோ ஒரு வீட்டுல கேக்குறீங்க, அவங்க செய்யலாம் நல்ல கோவப்படுவீங்க, டக்குனு கோவம் வரும். அந்த நேரத்துல உங்க வைப்பு வந்து கண்டுக்காம போயிடுவாங்களா? திருப்பி கோவப்படுவாங்க?
4: கண்டுக்காம போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியும். மோட்டார் லைன்ல அவங்க இருக்கிறதுனால தெரியும்.
3: சார், நீங்க எதுக்கும் வீட்டுல அது சரியில்லை, சமையல் சரியில்லைன்னு சொல்லி அவங்க எதுவும் வருத்தப்பட்டிருக்காங்களா?
4: இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வராது. ஏன்னா நாங்க வந்து வீட்டுக்கு வரதே 4 நாள் 1 வாரம் அப்படி வருவோம்.
3: ஓகே ஓகே ஓகே.
4: ஒரு நாள் மறுநாளே போயிருவோம்.
3: சரி சரி.
4: அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது.
3: சரிங்க சார். இப்போ நீங்க வந்துட்டு மாசம் மாசம் இல்ல வெளியிலே போறீங்க, உங்களுக்கு எப்ப சார் லீவு கிடைக்கும்? எதுவுமே நேரங்கள்ல உங்க வீட்டுல டூரு, ஒரு கோயில் குளம் இதெல்லாம் எங்க அழைச்சிட்டு போற வாய்ப்பு நேரங்கள்?
4: வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சார். மோட்டார்ல அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு நாள் இருந்தாலும் தீபாவளி பொங்கல் டைம்ல லீவு கிடைக்கும்.
3: அப்ப வந்துட்டு ஒரு பிசினஸ் போகணும் ஆசைப்படுவாங்க.
4: கண்டிப்பா அழைச்சிட்டு போவோம்.
3: உங்க பசங்க என்ன சார்?
4: பசங்கள்லாம் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வீடியோ வரைஞ்சு, ஒருத்தர் பண்றாரு, ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் பண்றாரு.
3: இப்போ நிறைய வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சாதிக்கலங்கிறாங்க, சாதிச்சுட்டேங்கிறாங்க. நீங்க அந்த கட்டத்தை நெருங்கிட்டீங்களா? என்ன முடியுமே சார்?
4: இல்ல சார், அந்த
3: சாதனை சாதனை
4: ஏதாவது தவற விட்டுட்டோம்.
3: இளைஞர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல வருங்க?
4: நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்.
3: சரிங்க சார்.
4: பிறருடைய உழைப்பா கலவாங்க கூடாது.
3: இவங்க மாயவரத்துல உங்களுக்கு எந்த ஏரியா சார்?
4: மயிலாடுதுறையில இருந்து நான் திருவனந்தூர்ல, ஏறத்தாழ 25 வருஷம் திருவனந்தூர்ல.

0: ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார்
4: பாஸ்கர்.
3: பாஸ்கர், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்காங்க.
3: சார் உங்களுக்கு சொந்த ஊருங்க?
4: ஆவூர்.
3: ஆவூர்னு என்ன?
4: கும்பகோணம். ஆவூர்.
3: கும்பகோணம். ஆவூர். கும்பகோணம் ஆவூர்ல என்ன வேலை பாக்குறீங்க சார்?
4: விவசாயம்.
3: விவசாயம் தான். நல்லபடியா போயிட்டு இருக்கா?
4: நல்லபடியா.
3: எவ்வளவு நல்லா இருக்கு உங்களுக்கு?
4: ஒரு ஒரு ஏக்கர் இருக்கு.
3: சார் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
4: ஆயிடுச்சு.
3: உங்க வயசு ஊர் என்ன வருங்க?
4: ஆலமங்குறிச்சி.
3: ஆலமங்குறிச்சின்னா அது எங்க சார் இருக்கு?
4: கும்பகோணத்துல இருந்து அசூர்.
3: ஓ, அப்படின்னா எவ்வளவு தூரம் அதுக்கும் இருக்கும்? நிறைய பொண்ணு பார்த்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்களா இல்ல எடுத்தவனே இவங்க?
4: இல்ல, நிறைய பொண்ணு பார்த்துட்டு தான்.
3: ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான்.
4: ஒரு பாப்பா காலேஜ் படிக்கிறேன்.
3: காலேஜ் படிக்கிறாங்க. பாப்பா பேருங்க?
4: பார்க்க. இப்போ வந்து 60 ரூபா சம்பளம் வாங்கும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2006-2008 வரைக்குமா ஒன்றும் பிரச்சனையே. 1000 ரூபா வாங்கினாலும்
3: வருமானம் வந்தாலும் கூட செலவுகள் அதிகமாக. ரொம்ப உங்க வீட்டு ரொம்ப பிடிச்ச பண்ணா அப்படின்னா எப்படி?
4: இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு நீ போவாத, அங்க பசங்க எல்லாம் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை அப்பா வரும் அப்படின்னு
3: சொல்றப்ப அதை நீங்க கேட்டுருவீங்க?
4: ஆமா.
3: என்னைக்கு எதுவும் கேட்காம இருந்துருக்கீங்களா?
4: இல்ல இல்ல, கேட்டுருவேன்.
3: சரி, கேட்காம போயிருங்க. அவங்களே சொல்றாங்க கேட்காம போயிருங்க.
4: நான் மட்டுக்கா போயிட்டு நான் மட்டுக்கா வந்துடுவேன்.
3: மகிழ்ச்சி சார். எது சினிமா பாட்டு வேணுமா?
4: சூரியவம்சத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டு.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி. பரஞ்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% VIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யம், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
4: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
5: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
3: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
5: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
3: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
5: மாலை 6
3: இன்னிசையாய் உலாவரும்
5: பன்னிசை.
6: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15. அலையோசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

இதுவரை வலம் வந்தது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

0: நேயர்கள் கேட்டுவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாட்சி, மணி அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா கிருஷ்ணன் பாடியது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியிருக்கிறார் பாணி ஜெயராம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் அங்கலர் மங்கள் தங்கமாளியை வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் இனி சிந்து பாடியது

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நாகை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியின் நிறைவாக உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்கமாளிகை வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் என கேட்கலாம் பண்டிசை நிகழ்ச்சியில். உரித்தது என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

பண்ணிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: and we'll have the next round of NFA in the selected tourist destination.
1: Addressing the film fraternity, President Draupadi Murmu today highlighted the cultural strength and diversity of Indian cinema. The president emphasized the important role of cinema in reflecting India's varied languages, traditions and social experiences. She said that films not only entertain audiences, but also connect people across regions and help showcase India's rich cultural heritage. Vice President C.P. Radhakrishnan today said water is the foundation of life and civilizations and stressed the need for its judicious use, conservation and effective management. Mr. Radhakrishnan made the remarks while inaugurating the 9th India International Water Week in New Delhi. He said no single institution, sector or state can address the challenges related to water in isolation and call upon a greater cooperation and coordinated approach. 21 states and union territories have signed memorandums of understanding MOU with the Civil Aviation Ministry under the next phase of the Uran Ure Desh Ka Aam Nagarik scheme in New Delhi today. Speaking on the occasion, Civil Aviation Minister Ram Mohan Naidu highlighted the vision for the next phase. The minister noted that following the extension of the scheme for another 10 years, the government aims to construct 100 new airports and 200 modern airports or helipads across the country. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today said that India will remain an important driver of global energy demand in the decades ahead. The minister co-chaired the 7th high-level meeting of the Organization of the Petroleum Exporting Countries, OPEC, India Energy Dialogue with OPEC Secretary-General Haitham Al-Gas in New Delhi. Indian Air Force and Japan Air Self-Defense Force today concluded the bilateral air exercise Veer Guardian 2026 at Air Force Station Jodhpur. The Indian women's cricket team reasserted its continental dominance by clinching a second successive gold medal at the Asian Games, thrashing Sri Lanka by 147 runs in the final at Nishin in Japan today. This is India's first gold medal at the ongoing Asiad and overall 7th medal. Prime Minister Narendra Modi congratulated the women's cricket team on the feat. Indian men's badminton team defeated host Japan in the quarterfinals and assured itself of a medal at the Asian Games. Indian boxer Jadumani Singh marched into the pre-quarters in the men's 55-kilogram preliminary round. And that is the end of this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவின்போது திரைப்பட துறைக்கான மிக உயரிய தாதா சாஹேப் பால்கே விருது முதுபெரும் கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது மம்மூட்டி, கார்த்திக் ஆரியன் ஆகியோருக்கும், சிறந்த நடிகை விருது நடிகை யாமி கௌதமிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட விருது ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கும், சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது கல்கி 2898 AD திரைப்படத்திற்கும், சிறந்த இயக்குனர் விருது ராஜ்குமார் பெரியசாமிக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது ராயன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. விழாவில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏக்தா நகரைப் போலவே இனி நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு வைஷ்ணவ் விழாவில் பேசுகையில் தெரிவித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும், நீர்வள பாதுகாப்பை மேம்படுத்த வலுவான அமைப்பு முறைகள், அறிவியல் தீர்வுகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பருவநிலை மாற்றங்களை சமாளிக்கும் திறனுடன் கூடிய நீடித்த நீர்வள

0: மேம்பாட்டு வசதிகளை கட்டமைக்க ஜல்ஜீவன் இயக்கம், நமாமி கங்கே திட்டம் மற்றும் தொழில் ரீதியான பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதை அமைச்சர் திரு பாட்டீல் தமது கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இந்த முதலாவது தங்கப்பதக்கம் இந்திய கிரிக்கெட் உலகிற்கே அற்புதமான வெற்றி என்று சமூக ஊடகத்தில் அவர் கூறியுள்ளார். திறமை, நம்பிக்கை மற்றும் அணியினரின் அபாரமான கூட்டு முயற்சியே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும், நாட்டிற்கே பெருமையான இந்த வெற்றியினால் நாட்டின் இளம் கிரிக்கெட் வீரர்கள் பெருமளவில் ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி 147 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்தது. அடுத்து ஆடிய இலங்கை அணி 69 ரன் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் 16வது ஓவரிலேயே ஆட்டமிழந்து தோல்வி அடைந்தது. இந்தியாவின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கு தரமே அடிப்படையாக அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் அகில இந்திய நிர்வாகவியல் சங்கத்தின் 23வது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு ஆலை, நிர்வாக குழு, சேவை மையம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பிலும் தரக்குறைபாடுகளை களைந்து உயர்தரத்தை எட்ட முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார். தொழில்முறை நிர்வாகிகளும் கார்ப்பரேட் தலைவர்களும் தரம் பற்றிய உணர்வை அனைத்து நிலைகளிலும் பரப்ப வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தற்போது உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையினால் உலக வர்த்தகம் மற்றும் பொருள் விநியோக சங்கிலியிலும் பல மாற்றங்கள் உருவாகி வருவதை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சூழ்நிலைகளை சமாளிக்க நெகிழ்வுத்தன்மை அவசியம் என்றாலும் மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதை நெகிழ்வுத்தன்மையாக கருத முடியாது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரித்து நிதி நிலவரத்தை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே உலக பொருளாதார அதிர்வுகளிலிருந்து நம் நாட்டின் வளர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி 3% கீழாக குறைந்துவிட்ட நிலையிலும் இந்திய பொருளாதாரம் சுமார் 8% அளவில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக நிதியமைச்சர் கூறினார். உலக நாடுகளின் கடன் தீர்ப்பு திறனை மதிப்பிடும் ஜப்பானிய நிறுவனம் அண்மையில் இந்தியா குறித்த மதிப்பீட்டை உயர்த்தியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பரும பொருளாதார ரீதியில் இத்தகைய வலுவான நாடாக இந்தியா திகழ்வதன் காரணமாகவே உலக நாடுகள் இந்தியாவுடனான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு கழகத்தின் புதிய இணையதளத்தையும் போதை எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு விளம்பர படங்களையும் அவர் வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான மேக் இன் இந்தியா இயக்கத்தினால் உள்நாட்டு உற்பத்தி துறை ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
1: 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம் சிவப்பு நாடா நடைமுறைகளை குறைத்து வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதன் மூலமாகவும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து உள்நாட்டு உற்பத்தி வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலமாகவும், உலக நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனிப்பட்ட உற்பத்தி ஆலைகள் முதல் முழு விநியோக சங்கிலியும் பயன்பெறும் வகையிலான அணுகுமுறை அடிப்படையில் நாட்டில் தொழில் நெடும்பாதைகள் அமைக்கப்பட்டு தேசிய அளவிலான ஒற்றைச்சாளர முறையில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. தொழில்துறைக்கு ஆதரவாக போக்குவரத்து துறையிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் மற்றும் உதிரி பாகங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க தனி திட்டங்களும், பல்வேறு உற்பத்தி துறைகளுக்கு ஆதரவாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்களும் அமல்படுத்தப்படுகின்றன. இத்திட்டங்களால் நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 2014-15 ஆண்டில் 1.9 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து கடந்த நிதியாண்டில் 13.11 லட்சம்

0: கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 4.24 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மொபைல் தொலைபேசிகளின் ஏற்றுமதி பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. மின்னணு பொருட்களின் இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா தற்போது நிகர ஏற்றுமதி நாடாக மேம்பட்டிருப்பதற்கும் மேக் இன் இந்தியா திட்டமே காரணமாகும். 14 துறைகளுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தினால் இத்துறைகளில் முதலீடுகள் 2.40 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை இத்துறைகள் உருவாக்கியுள்ளன. இந்தியாவில் தற்போது மக்கள் பயன்படுத்தும் மொபைல் தொலைபேசிகளில் 99.2% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக நிலைமை மாறியுள்ளது. நாட்டில் 300க்கும் மேற்பட்ட மொபைல் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருவதும் இத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களில் சுமார் 70% பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேக் இன் இந்தியா திட்டத்தினால் மேட் இன் இந்தியா முத்திரை உலக அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பதில் ஐயமில்லை.
1: காசநோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் முருங்கப்பாக்கம் ஆயுஷ் ஆரோக்கிய மந்திர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பைகளை வழங்கினார். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களை துணைநிலை ஆளுநர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன், சுகாதாரத்துறை செயலர் திரு எல் குமார், துறையின் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு அல்லது 23ஆம் தேதி அதிகாலை வாக்கில் விசாகப்பட்டினம் மற்றும் போபால்பூர் இடையே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பைகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
6: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
6: மற்றும் தி நகர் சென்னை.
8: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
9: வணக்கம். மனதில் உறுதி வேண்டும். நாம் எடுக்கும் எந்த செயலிலும் வெற்றியடைய வேண்டுமென்றால் நமக்கு தேவையானது முதலில் மன உறுதி, கொள்கையில் வைராக்கியம், வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இதனோடு கடின உழைப்பு. இவை அனைத்தும் நிச்சயம் நம்மிடம் இருக்க வேண்டும். இவை நம்மிடம் இருந்தால் வெற்றி நிச்சயம். உதாரணமாக, ஒரு மாணவன் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதன்மை இடத்தை அடைந்திருக்கான்னு வச்சுப்போம். அதற்காக அவன் என்னவெல்லாம் செய்திருப்பான்? எப்படியும் நம் இலக்கை அடைய வேண்டும் என்று தன் கொள்கையில் உறுதியாக நின்றிருப்பான்.

இருப்பான். விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்திருப்பான். இறுதியாக நாம் சாதிப்போம்ங்கிற நம்பிக்கை குரல் எந்த நேரமும் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கும். அப்படி மன உறுதியும் இல்லாமல் தொடர் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனமுடையவர்கள் காரியத்தில் வெற்றி பெறுவது இல்லை. தொடர் முயற்சிகள் எடுக்காமல் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாதவன் ஒருவனுக்கும் அவன் செய்யும் தொழிலில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதை பற்றிய சிந்தனை அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கான ஆலோசனையை பெறலாம் என்று நல்ல அறிவுரை சொல்லும் ஆலோசகர் ஒருவரை தேடிச் சென்றான். அவரும் அவனை கண்டதும், பாப்பா என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயா, நான் துணி வியாபாரம் தான் செய்கிறேன். எனக்கு அந்த தொழிலில் சரியான வருமானம் இல்லை. முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆலோசனை ஏதாவது சொல்லுங்கயா என்றான். நீ தினமும் துணி மூட்டையுடன் வியாபாரத்துக்கு கிளம்புவியா என்று கேட்டார். எங்கெங்க தினமும் வியாபாரத்துக்கு போறது? அப்பப்ப சோர்வாயிட்டுனா பிரேக் அடிச்சிருவேன்னு சொன்னான். அந்த பெரியவர் அவன் மன உறுதியும் தொடர் முயற்சியும் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் அவனிடம், நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்.

0: என்றான். நீ தினமும் துணி மூட்டையுடன் வியாபாரத்துக்கு கிளம்புவியா என்று கேட்டார். எங்கங்க தினமும் வியாபாரத்துக்கு போறது, அப்பப்ப சோர்வாயிட்டுனா பிரேக் அடிச்சிருவேன்னு சொன்னான். அந்த பெரியவர் அவன் மன உறுதியும் தொடர் முயற்சியும் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் அவனிடம், நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்கிறியான்னார். பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க, எளிமையா சொல்லுங்க, செஞ்சு பாக்குறேன்னு சொன்னான். அவரும், சரிப்பா, ஒரு எளிய பரிகாரம்தான். தினமும் காலையில் 6 மணிக்குள் எழுந்து முகம் கழுவிக்கிட்டு ஒரு பூவை கையில் வச்சுக்கிட்டு 1 நிமிடம் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சூரிய பகவான் கிட்ட சொல்லி அந்த பூவை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு வா என்றார். எவ்வளவு நாள் செய்யணும் கேட்டான். 1 மாசம் செய்யேன் என்றார். இது ரொம்ப எளிய பரிகாரம்தான், நான் செஞ்சிடுவேன்னு உறுதியா சொல்லிட்டு போனவன் 1 சில தினங்கள் தான் செய்கிறான். பிறகு தூக்கம் மறதி என அவனால் அந்த பரிகாரத்தை தொடர முடியலைன்னு அவரிடம் வந்து சொன்னான். அவர் அவனிடம், நீ ஒரு சின்ன விஷயத்தையே உன்னால தொடர்ந்து செய்ய முடியலைங்கும் போது நீ எப்படி உன் தொழிலில் சாதிக்க முடியும்? அவர் கேட்பது சரிதான் என்பதை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிந்து நின்றான். நம் வள்ளுவரும், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார். விடாமுயற்சி வெற்றி தரும் என்றெல்லாம் வாயால் சொல்வது யாருக்கும் எளிது, சொல்லிய வண்ணம் செய்தல்தான் அரிது. பல தடைகளை தாண்டி முயற்சியை தொடர்பவனே வெற்றிக்கனியை எட்டி பறிக்கிறான் என்பதை இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்கள் ஆச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் தலைமை வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறுவியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி, வேதாரண்யம் கத்திரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை கோபால் பல்படி. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சக்கு எண்ணெய், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.

நாளை காலை மணி 8:45 நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும் திருமாலின் திருவுழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ நாரையூர் நம்பி கோவில். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும், ஜல் ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள

0: 27,000 பேரில் 2,708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3,000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9,000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறை பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்ப்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரோம். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். 6 மாசம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரோம்.
0: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க. அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளை கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு. இப்ப 8 மந்த்ஸ் கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போக்கில அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க. பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
0: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா

0: மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காண மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அன்ஷுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டி பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
4: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi सरकार की प्राथमिकता है.
3: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.
5: आकाशवाणी காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:41.
6: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா என்ன நம்புறது?
7: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
6: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
5: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன். மென்சஸ் அப்படின்னா இயற்கையாக உடலில் ஏற்படுற மாற்றம், அதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுகாதாரமாகவும் தன்னம்பிக்கையோடும் கையாள வேணும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன, என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சில விஷயம் டிப்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் ப்ரிப்பேர்ட்னஸ், எப்போ மென்சஸ் வரப்போகுது, மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங்னு சொல்லுவோம், நம்மளுக்கு பீரியட்ஸ் எப்போ வருதுங்கிறத வந்து நம்ம ரெகுலராக வந்து கேலண்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு முன்கூட்டியே பீரியட்ஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ், தேவைப்படுற பேட், டிஷ்யூஸ், வாட் எவர் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கேரி பண்ணிக்க முடியும். பிகாஸ் சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இல்லைங்கிறத வந்து நம்ம கஷ்டப்படாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாதவிலாய் காலத்தில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேட் யூஸ் பண்ணலாம், மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணலாம், பீரியட் அண்டர்வேர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்ரி 4 to 6 hours ஒன்ஸ் பேடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேடை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண கற்றுக்கணும். நல்லா பேப்பரில் ரேப் பண்ணி, இதுக்கெல்லாம் கூச்சப்படவே கூடாது, ரேப் பண்ணி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் எவ்ரி டைம் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸை வந்து சுத்தமாக வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒர்க் பிளேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் க்ராஸ் ஆனோடனே பேடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இன்னொன்று வந்து, கப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ராப்பர் சைஸ் கப்பை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஸ்டெரிலைசேஷன், அதை வந்து ப்ராப்பராக எவ்வளோ க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு அதை எடுத்து திருப்பியும் ஏர் ட்ரை பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த ஜெனிட்டல் பார்ட்ஸை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது. சுத்தமாக வச்சுக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது, இல்லை என்னது ஆன்டிசெப்டிக் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுறது, இல்லை இன்டி வாஷ், அந்த மாதிரி இருக்கிற ஆட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே வந்து க்ளீனான வாட்டரில் அந்த வெளிப்புற ஏரியாவை வந்து சுத்தம் பண்ணிங்கன்னா இதுவே போதும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களோட டெய்லி இதில் வந்து இன்கார்பரேட் ஆகிடும். மாதவிடாய் இயற்கையானது, சரியான சுகாதாரம் நம் ஆரோக்கியத்திற்கான பாதுகாப்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நிகழ்ச்சியில் இனி இதயம் முரளி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
7: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
6: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
0: நிகழ்ச்சியில் இனி ஜனநாயகன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நிகழ்ச்சிகள் இனி

0: இதுவரை வலம் வந்தது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார்.
2: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
1: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
2: The award for the best music direction for background score is being given to music director Shri G V Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
1: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக்கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய

0: கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைதம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் புரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது.

இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறி

0: நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்,
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: ரேவதிகா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா?
7: என்னமா சுபா?
6: நம்ம கமலாக்கா வீட்டு ஆட்டுக்கு கால்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல?
7: ஆமா, அன்னைக்கு பேசிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சு?
6: பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டு போல இருக்கு. சரி, எப்படிதான் இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஆட்டோட காலு பொறையோடி போய் கிடக்குக்கா.
7: அடப்பாவமே. சரி சுபா, இப்ப நீ அதுக்கு என்ன சொல்லிட்டு வந்த?
6: நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இதோ இருங்க, ரேவதிய கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன்ட்டு வந்தேன்.
7: நல்லா சொல்லிட்டு வந்திருக்க சுபா. அது கூடவே நீனு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கலாம்.
6: என்னக்கா?
7: ஒரு நல்ல கால்நடை மருத்துவர்கிட்ட போய் அழைச்சிட்டு போங்கன்னு.
6: ஏங்கா, உங்களுக்கு தான் கால்நடைங்களுக்குள்ள முக்காவாசி கை வைத்தியம் தெரியுமே, அப்புறம் ஏன் கால்நடை மருத்துவர்கிட்ட போக சொல்றீங்க?
7: என்ன சுபா விவரம் இல்லாம பேசுற? நான் ஆட்டை வந்து பார்க்கல, அது என்ன மாதிரியான நிலைமையில இருக்குன்னு தெரியல. நீயே சொல்ற அந்த ஆட்டோட காலு பொறையோடி போயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நிலைமையில கை வைத்தியம் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா சுபா? இதுக்கு கால்நடை மருத்துவர்கிட்ட போறதுதான் சிறந்தது சுபா.
6: ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களாக்கா? சரிக்கா சரிக்கா, நான் அவங்கள்ட்ட போய் சொல்றேன். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்கும்ல, அது தெரிஞ்சா சொல்லுங்களேன்.
7: சுபா, முதல்ல ஆடுங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம மேய்ச்சலுக்கு விடும்போது முள்ளு, கிளாஸ், ஆணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த குத்திட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
6: இந்த மாதிரி ஆடுங்கெல்லாம் குத்திட்டு வந்துருச்சுன்னா அதுங்க காலை நொண்டு

0: போதே என்ன ஏதுன்னு பார்த்து கிடுக்கி வச்சு எடுத்துருக்கணும். அவங்க விட்டுட்டாங்க பாருங்க.
1: அது மட்டும் இல்ல சுபா, கிடிக்க வச்சு எடுத்துட்டு அதுல களிம்பு மருந்து ஏதாவது தடவணும். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த புடுங்கின வாயில சீழு புடிச்சு இப்ப கமலா வீட்டு ஆடு நிக்குது பாரு, அந்த மாதிரி ஆயிடும் நிலைமை.
0: ஆமாக்கா, நீங்க சரியா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ரவியண்ண வீட்டு மாட்டுக்கு கூட ஒரு தடவை கால் குழம்புல இப்படிதான் ஏதோ ஒரு கூர்மையான பொருள் குத்திருச்சு. அப்ப அதை எடுத்துட்டு டர்பண்டைன் ஆயில வச்சு தடவிட்டு இருந்தாங்க. அது சரிதானக்கா?
1: மிக சரிதான் சுபா. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது குத்தி அது செப்டிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுல புழுகிழு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி டர்பண்டைன் ஆயிலையோ, அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருக்குது பாரு, நல்லா தொடச்சிட்டு அதை வச்சு விட்டா கூட ஈ மூலமோ கொசு மூலமோ அது மேல மேல செப்டிக் ஆகாம புழு வராம புண்ண குணப்படுத்தும். இன்னொரு வேலையும் செய்யணும் சுபா.
0: அதையும் சொல்லிடுங்கக்கா.
1: ஆடுக்கோ மாடுக்கோ உடம்புல ஏதாவது வீக்கம் வருதுன்னு வச்சுக்கோ, ஏன்
0: வீக்கத்துக்கு என்னக்கா பண்ண முடியும்?
1: இருக்குதே அயோடின் களிம்பு மருந்து இல்ல, அதை நல்லா மேல தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் வீங்கின இடம் பழுத்துரும்.
0: சரி, பழுத்து
1: அந்த மாதிரி பழுத்துச்சுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட ஓட்டிட்டு போய் காமிச்சோம்னா சீழ நீக்கிட்டு அதுக்கான சிகிச்சையும் பண்ணுவாங்க. இப்போ சில ஆடுங்கெல்லாம் கூட காலுகளு முறிஞ்சி பிசகி நடக்கிறத நம்ம கவனிப்போம்.
0: ஆமாமா.
1: அந்த மாதிரி பிசகி நடக்கும்போது ஒரு பழைய துணியை எடுத்து அந்த இடத்த நல்லா தொடச்சு விட்டு அயோடின் மருந்த லேசா தடவி விட்டு நீவி விட்டாலே அந்த பிரச்சனை சரியாயிடும்.
0: அது சரியாயிடும்க்கா. இதுவே காலுகளு முறிஞ்சிருந்துச்சுன்னா அது அயோடின் மருந்துல சரியாகுமா?
1: எப்படி ஆகும்? காலு முறிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது காலை அசைக்காம ஒரு சிறிய அளவுல ஒரு கட்டைய வச்சு அந்த காலையும் கட்டையும் சேத்தாப்புல கட்டி மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு போயிடணும்.
0: கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் கமலாக்கா கிட்ட சொல்லிடுறேன்க்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா,
3: பென்ஷன்,

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஏமாக்கா, ஆடிப்பட்டத்துக்கு காய்கறி விதைய வாங்கி குமிச்சிங்களே, அறுவடெல்லாம் எப்படி இருந்துச்சு?
2: நல்லா கேட்டப்போ, இந்த வருஷம் சாகுபடியே சரியில்லை, ஒரே பூச்சி பூங்கடி.
1: சரி, ஏன் உமாக்கா, பூச்சினா வரதா செய்யும் செடிக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க முதல்ல.
2: அது தெரிஞ்சிருந்தா நானே பண்ணிருப்பேன்ல, இப்ப ஏன் உன்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க போறேன்?
1: நாங்கெல்லாம் எங்க பட்டணத்துக்கு போயிட்டோம், உங்க கூட தானே இருக்கோம், எங்க கிட்ட எல்லாம் கேட்டா என்ன?
2: சரி, இப்பதான் கேக்குறேன், சொல்ல, காய்கறியில பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு.
1: நான் சொல்றதை விட இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலத்துல இருந்து எஸ் செல்வராசன் அப்படின்றவங்க அவங்க பண்ணிட்டு வர காய்கறி சாகுபடியை பத்தி பேச போறாங்களாம்.
2: ஓஹோ, அத சொல்றதுக்குதான் காய்கறி சாகுபடியை பத்தி கேட்டியாக்கும்.

0: இங்க ரொம்ப லேட்டுக்கா.
1: அது சரி, ரேடியோ ஆன் பண்ணு, நிகழ்ச்சியை கேட்போம்.
2: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில விவசாய பெருமக்களை தேடி வந்து அவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு காய்கறி சாகுபடி, ஆடு மாடு வளர்ப்பு இது குறித்து பேசுவதற்காக ஐயா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: அவங்க பேர் சொல்லுங்க.
3: செல்வராசன், கத்திரிபுரம் கோயில் குத்தகை வடக்கு.
2: நீங்க வந்து விவசாயம் எத்தனை வயசு வந்து பண்ணிட்டு
3: இருக்கீங்க? 33 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்.
2: 33 வருஷமா பண்ற. உங்களோட குடும்ப தொழிலே வந்து அப்பா எல்லாருமே விவசாயம் தான்.
3: எல்லாமே விவசாயம்.
2: எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? என்னென்ன பயிர்கள் செய்யறீங்க?
3: 2.5 ஏக்கர் இருக்கு.
2: சரி, 2.5 ஏக்கர்ல என்ன பண்றீங்க?
3: சவுக்கு எண்ணெய் தயாரிக்கிறோம்.
2: சரி, சவுக்கு போடுறீங்க, சவுக்கு பண்ணி விக்கிறீங்க?
3: விக்கிறேங்க, கண்ணு விக்கிறேங்க.
2: சரி,
3: அடுத்தது காய்கறி சாவடி பண்றேங்க.
2: சரி, ஓகே. என்னென்ன காய்கறி சாகுது?
3: காய்கறி, வெண்டி, கத்திரி, புடலை, பாவை, வெள்ளரி, பரங்கி, கொத்தரை எல்லாம் போடுறோங்க.
2: ஓ சூப்பர். எல்லா வகை காய்கறி, நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து?
3: நாட்டு காய்கறி எல்லாமே.
2: சரி, இப்ப வந்து வெண்டைக்காய் வந்து என்னென்ன மாதிரியான, எப்படி பயிரிடுறீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க, ஒவ்வொரு காய்கறியா சொல்லுங்க.
3: வெண்டை வந்து ஏற்கனவே நம்ம சின்ன டிராக்டர் இருக்கு, உழுதுட்டு ஆள் விட்டு வெட்டினா கூடுதலா செலவாயிடும்னு சின்ன டிராக்டர் இருக்கு, உழுதுட்டு குழி வெட்டி விட்டு சாணி வச்சு வெண்டை வரை போட்டு போட்டுருவாங்க.
2: இப்பதான் எப்படி பராமரிக்கிறீங்க? வெண்டை விதை போடுறீங்க,
3: தண்ணி ஊத்தணும். ஒரு 15-20 நாளைக்கு தண்ணி மேல தண்ணி ஊத்தினாதான் கொஞ்சம் கண்ணு வளர்ந்தது போறதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மோட்டர் வச்சு பிடிக்க முடியும். அதுக்கு இடையில பிடிக்க முடியாது, பிடிச்சிங்கன்னா சாஞ்சி அது வீணா போடும், ஒடிஞ்சு போடும் கண்ணு. அதுக்கு மேல
2: கொஞ்சம் வளர்ந்து ஒரு தின்னா ஒரு ஒரு இது வரணும்.
3: ஒரு 5-6 இல வந்ததுக்கு போறதான் உங்களுக்கு ஒரு மோட்டர் வச்சு பிடிக்கலாம். அதுக்கு இடையில பிடிச்சிங்கன்னா ஒடிஞ்சு போயிடும் கண்ணு, சாஞ்சி போயிடும்.
2: சரி சரி.
3: அதுக்கு மேல ஒரு 20-25-30 நாள் ஆனோடனே வெட்டி கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி உரம் போட்டு மேலால புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு சாணியோட கலந்து போட்டு
2: இயற்கையா பண்ணிட்டு இருக்காங்க.
3: பூச்சி பிடிச்சதுன்னா முட்டை அமிலம், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதுதான் அடிச்சு கொடுக்கறது.
2: கத்திரியில வந்து என்ன வகை கத்திரி எல்லாம் போட்டிருக்கேன்?
3: கத்திரி நாட்டு கத்திரி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்ப வந்து ஒட்டு எண்ணெய் கத்திரி கேட்டிருக்கிறேன், 50 செடி இப்ப திடல்ல வைக்கிறதுக்காக. மழை காலத்துல இந்த நாட்டு கத்திரி காய்க்க
2: மாட்டேங்குதுன்னு,
3: அது இன்னும் கண்ணு அந்த வெயில்னால உற்பத்தி ஆக மாட்டேங்குதான், ஒட்டு பிடிக்க
2: மாட்டேங்குதான்.
3: அதனால இன்னும் ஒரு மாசம் தாமதிக்கணும்னு சொல்றாரு.
2: சரி, இப்ப கத்திரி வந்து அந்த நாட்டு கத்திரி மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க, அதை எப்படி என்னென்ன மாதிரி பராமரிக்கிறீங்க?
3: நாட்டு கத்திரிக்கு வந்து ஏற்கனவே வந்து கொல்லை வெட்டி விட்டு மம்பட்டியால வெட்டணும், இல்லைன்னா டாய்ட்டு வச்சு உழுவணும். உழுதுட்டு குழி வெட்டி விட்டு பொங்கந்தழை கழிச்சு வச்சு உங்களுக்கு புதைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம சாணி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல், பூச்சி கண்ட்ரோல் கொடுக்காது உங்களுக்கு. அதுக்கு திதிப்பு சத்து அதிகமாக இருக்கும் பொருக்கு சாணியில், அதனால உங்களுக்கு வந்து அந்த கசப்பு சத்து அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால பூச்சி அதிகமாக இருக்கும். அதனால பொங்கந்தழை வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் சாணி போட்டு அதுக்கப்புறம் போட்டு தான் உற்பத்தி ஆகும், நல்லா இருக்கும். பூச்சி அதிகம் வராது பொங்கந்தழை வச்சு வச்சிங்கன்னா. சாணி போட்டு வச்சிங்கன்னா பூச்சி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பாவை, பாவைக்கும் பொங்கந்தழை.
2: பாவைக்கா வந்து என்ன பாவைக்கா? கொடி குட்டியா இருக்குமே?
3: குட்டி இல்லை,
2: மிதிப்பாவை பெருசு தான்.
3: வேறதான் வாங்கி போடுறாங்க, ஏன்னா நாட்டு ரகம் வந்து காய்ப்பு கிடையாது. இப்போ நாட்டு ரகம் வந்து காய்ப்பு குறைஞ்சி விட்டு அதனால கடையில் வாங்கி தான் வேற போடுறாங்க. அது காய் நல்லா காய்க்கும், அதுவும் பொங்கந்தழை வச்சு தான் வைக்கணும்.
2: எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பராமரிப்பு தான்,
3: எல்லாம் ஒரே மாதிரி பராமரிப்பு
2: தான். தனிப்பா இதெல்லாம் கிடையாது.
3: பாவை காய்க்குது,
2: தண்ணி பாய்ச்சல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான்.
3: ஒரே மாதிரி
2: கத்திரிக்காய், வெண்டைக்காய்
3: எல்லாமே ஒரே மாதிரி தான். புடலை, பாவை எல்லாமே
2: வந்து கொடியில இருக்கும். புடலங்க
3: கொடியில பந்தல் பின்னி விடும், பாவை எல்லாம் பந்தல்.
2: வெள்ளரிக்காய் வந்து வெள்ளரி பழம் மட்டுமா, வெள்ளரிக்காய்
3: காய் மட்டும்? காய் மட்டும், பழத்துக்கு.
2: அது எப்படி அது வெள்ளரிக்காய் அது தனியா நீங்க பண்ற மாதிரி இருக்கும்? ரொம்ப நாள் எடுக்குமோ?
3: வெள்ளரி பழம், வெள்ளரி பழம் வந்து ஒரு 3 மாசம் ஆகும். அது போட்டீங்கன்னா மறுபடியும் காய்க்காது. வெள்ளரி பழத்தை போட்டீங்கன்னா அந்த செடி மறுபடியும்
2: காய்க்கும்,
3: முடிஞ்சு போச்சு. அதோட
2: காயோட பறிச்சிட்டீங்கன்னா மீண்டும்
3: காயோட பறிச்சுட்டா மீண்டும் மீண்டும் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்.
2: சரி, விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க?
3: விதையெல்லாம் இது ஊர் வேற வெள்ளரி இருக்கு, கடையிலயும் வாங்கிக்கலாம். கடையில வாங்குறது சிலது கசப்பா இருக்கும், சிலது நல்லதா இருக்கும், அது ஒத்து வராது. அதனால ஊர்லயே வாங்கிட்டீங்கன்னா, நாட்டு ரகமா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை.
2: இந்த விதை அப்படின்னு போய் வாங்குவீங்களா? கேவிக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவீங்களா? அங்கெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்களா? உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்க இடத்தை பார்த்துட்டு
3: அதெல்லாம் ஒண்ணும் வந்து பாக்குறதில்ல யாரும்.
2: நீங்களும் அந்த மாதிரி எதுவும் ஆலோசனை எல்லாம் கேட்டு போறது இல்லையா?
3: ஆலோசனை ஒரு பாலனை
2: கேட்டுக்க தெரிஞ்சுக்கீங்க. சரி, அவர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாருன்னா அதுல போய் கலந்துகிட்டு
3: கலந்துகிட்டு போறது, எப்பயாவது அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கு எப்பயாவது போறது.
2: அரசு சம்பந்தமா ஏதாச்சும்
3: ஏதாவது வச்சா போறதா? போறதா
2: லோனுக்குன்னு வாங்கி அந்த மாதிரி
3: லோன் எல்லாம் எதுவுமே நான் வாங்க.
2: இப்ப இந்த பி

0: கிசான் மூலமா உங்களுக்கு பணம்லாம் ரெண்டு ஒரு அந்த வருஷத்துக்கு போடுறாங்க, அதெல்லாம் வருது.
1: அது வருது,
0: அந்த அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. மத்தபடி இப்ப உங்க தோட்டத்துல எப்படி மோட்டர் வச்சிருக்கீங்களா? தண்ணி அடிக்க
1: மோட்டர் இருக்கு.
0: சரி, அந்த மோட்டர் எப்படி நீங்க வந்து மானியம் அந்த மாதிரி வாங்குனீங்களா?
1: இல்ல இல்ல, மானியம் சொந்த செலவுல.
0: ஆனா குடுக்குறாங்களே, அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? அது மாதிரி மோட்டர் போறதுக்கெல்லாம் குடுக்குறாங்களே மானியம், அதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா?
1: மானியம் எல்லாம் குடுக்கலையே.
0: இல்ல இல்ல, நீங்க போய் லோன் கேக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வச்சு நீங்க பாத்துக்கிறீங்க.
1: இருக்கிறத வச்சு பாத்துக்கிறீங்க.
0: வந்து நீங்க மட்டும் தான் பண்றீங்களா, உங்க பிள்ளைகளும் இதுல ஆர்வமா இருக்காங்க?
1: பிள்ளை எல்லாம் ஆர்வமா இல்ல,
0: அவங்க எல்லாம் வேற ஒரு தொழில் போயிட்டாங்க. நீங்க உங்க மனைவி?
1: ரெண்டு பேரும் தான்.
0: சரி, ஓகே. இப்ப எப்படி விற்பனை பண்றீங்க நீங்க இந்த காய்கறிகளை?
1: விற்பனை வந்து நான் நேரடியா கொண்டு விற்பனும், லைன்ல வீட்டுக்கு வீடு கொண்டு விற்றுருவேன்.
0: ஓ, அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்க? சாக்குலயோ இல்ல கூடையிலயோ வச்சு காலையில எடுத்துட்டு போய்
1: காலையில எடுத்துட்டு போய் விற்றுருவோம்.
0: மொத்தமா வியாபாரம் பண்ணல?
1: மொத்தமா இல்ல, சில்லறை வியாபாரம்.
0: நீங்க எங்க எங்க போறீங்களோ உங்க ஊர்லயே சொல்லி போய் வித்துறீங்க. சரி, இப்ப அது எப்படி எப்படி சொல்றாங்க உங்க காய்கறிகளை வாங்குற மக்கள்?
1: காய்கறி வாங்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நல்லா இருக்கு, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, சொத்தகத்தை இல்ல, அந்த மாதிரி
1: சொத்தையும் வரல. ரெண்டாவது வந்து டேஸ்டும் இருக்கும். நாங்க கள்ளப்பினாக்கு போட்டு போடுறதுனால டேஸ்ட் இருக்கும்.
0: அதுதான் கேக்குறதுக்காக தான் நான்
1: டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ரசாயன உரம் நாங்க அதிகம் போடுறது கிடையாது. ரெண்டாவது மருந்தும் அதிகம் அடிக்கிறது கிடையாது. கம்மியா அடிச்சுதான் ஆகணும், அடிக்காம முடியாது. சில சில நோய்க்கு அடிச்சுதான் ஆகணும். எல்லா நோயும் நாட்டு மருந்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: இப்ப நீங்க கடலை புண்ணாக்கு எப்படி வைக்கிறீங்க? எல்லா இதுக்கும் அதே தான் வைக்கிறீங்க?
1: எல்லாத்துக்கும் அதுதான்.
0: என்ன மாதிரி முறையை பின்பற்றி வைக்கிறீங்க சொல்லுங்க.
1: ஊற வச்சு சாணியோட கலந்துதான் அஞ்சாறு நாளைக்கு வச்சிருந்து அதுக்கப்புறம் அள்ளி போட்டு.
0: இந்த கத்தரி வெண்டை இதை கூட விடும்போது உங்களுக்கு எது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து மற்ற காயெல்லாம் நல்லா விளைஞ்சிருது, இந்த ஒரு காய் கிட்ட தான் நமக்கு சில பிரச்சனை வருதுன்னு எந்த காயை நினைப்பீங்க?
1: வெள்ளரி மட்டும்தான் இந்த வெயிலுக்கு பிரச்சனை பண்ணுது. வெள்ளரியும் பாவையும் வெயிலுக்கு தாக்கு பிடிக்கல. இந்த வருஷம் வெயிலுக்கு
0: வரவே இல்லையா? இல்ல
1: வருது, வருது. காய்ப்பு குறைவா இருக்கு.
0: ஆனா கொஞ்சம் குளிர்காலத்துக்கான பயிர்கள்
1: குளிர் அதுக்கு ஒரு கிலோமீட்டர் இந்த வருஷம் இதா இருக்குறதுனால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு.
0: சரி, காய்கறி சாகுபடி இப்ப வேற என்ன உங்க எதிர்காலத்துல வேற ஏதாச்சும் காய்கறி சாகுபடி பண்ணணும்? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா போன தடவை ஒரு விவசாயி அரியலூர் மாவட்டத்துல எடுக்கும் போது அவர் வந்து கேரட்டு அந்த மாதிரி அதெல்லாம் காய்க்க வைக்க.
1: கேரட் எல்லாம் நம்ம மண்ணுக்கு வராது,
0: வராது.
1: முள்ளங்கி மட்டும் வரும்.
0: முள்ளங்கி வரும்,
1: முள்ளங்கி வரும்.
0: அது போட்டிருக்கீங்க?
1: அது வந்து இப்ப போட முடியும், மழை காலத்துல மட்டும்தான் என்ன போடலாம்.
0: வேற என்ன ஐடியா வச்சிருக்கீங்க?
1: வேற திடல்லையும் உங்களுக்கு திடலும் இருக்கு, திடல்லையும் உங்களுக்கு பொள்ளவா போடலாம், கத்திரி வைக்கலாம்.
0: கீரை? என்ன கீரை?
1: கீரை வந்து முளைக்கீரை,
0: வெறும் முளைக்கீரை மட்டும் தான் போடுவீங்க? சரி, ஓகே. அது எவ்வளவு ஏக்கர்ல வச்சிருக்கீங்க?
1: அது வந்து ஒரு 25 வீடு நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விற்கிறதுக்கு மட்டும்.
0: அது டெய்லி அறுவடை பண்ணி எல்லாரும்
1: ஒண்ணு விட்டு ஒண்ணுதான் வியாபாரத்துக்கு போவேன், டெய்லி எல்லாம் போக
0: மாட்டேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க?
1: வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மருந்தெல்லாம் அடிக்கிற கிடையாது.
0: விதை போட்டுருவீங்க, வளர்ந்துரும்.
1: வளர்ந்துரும். சாணி போடுவாங்க, நிறைய புண்ணாக்கு போடுவாங்க.
0: எல்லாமே இயற்கை தான். தேவைப்படும் போது பூச்சி மருந்து மட்டும் தெளிச்சுக்குவீங்க.
1: புண்ணாக்கு அதுக்கு கீரைக்கு எல்லாம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டியில்ல. மீன் அமிலம், முட்டை அமிலம் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டா உங்களுக்கு மூணு இலையில அடிச்சு கொடுக்கணும். ரொம்ப இதா லேட்டா ஆனீங்கன்னா உங்களுக்கு மீன் கவிச்சு அடிக்கும். உங்களுக்கு
0: கண்டிப்பா அந்த இலை மேல
1: கவிச்சு அடிக்கும். மூணு இலை வந்தது ஒரு, நாலு இலை வந்தது ஒரு அடிச்சீங்கன்னா அது கவிச்சு வராது.
0: ஒரு ரெண்டு இலை, ஒரு இலை வரும்போது போட்டு கவிச்சு வருமா?
1: ரொம்ப வளர்ந்தது ஒரு அடிச்சீங்கன்னா கவிச்சு வரும்.
0: அப்புறம் அடிச்சா ஓகே, ஓகே.
1: அடிச்சு கொடுக்கணும், நோயும் வராது.
0: கீரைகள்ல வந்து ஒரு வாசனை வரும் தான்,
1: நோயும் வராது. ஆனா அந்த கவிச்சு வர்ற கீரை நல்ல டேஸ்டா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
0: கழுவிட்டு அலசிட்டு நம்ம செய்யும் போது
1: ஒன்னு ஒண்ணுதான் லேசா பூச்சி எங்கேயாவது ஒன்னு ஒண்ணு வருமே தவிர நிறைய பூச்சி இருக்காது. பூச்சி இருக்கணும் கீரையில.
0: ஆமா, இருந்தாதான்,
1: பூச்சி இருந்தாதான் உங்களுக்கு அதுல விஷம் இல்லைன்னு அர்த்தம். மாப்பிள ஜம்பா போடுங்க, சாப்பாட்டுக்காக சொந்தமா இயற்கையா பண்றது. நெல் வந்து இயற்கை கிடையாது, விக்கிறதுக்கு வந்து இயற்கை பண்ணி உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது.
0: சொந்ததுக்கு இயற்கை பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. இப்ப இருக்கிற இந்த கருப்பு கவுனி நிறைய சொல்றாங்க இல்லைங்களா,
1: மாப்பிள சம்பா வச்சிருக்கோங்க. அது நாங்க சொந்தத்துக்கு
0: வச்சுக்கிறோங்க.
1: இயற்கையா பண்ணி உங்களுக்கு காய்கறி நான் இயற்கையா பண்ண எந்தமான ரசாயன உரமும் போடாம பண்ணி யாரும் அதை ஏந்துக்க மாட்டேங்கிறாங்க. இது நல்ல பொருளாச்சே, காசி கூடுதலா கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது.
0: காசு கூடுதலா வரதான் பிரச்சனை இப்ப எல்லாருக்கும். கெட்ட பொருளா இருந்தா கூட
1: அது கெட்ட பொருளா இருந்தாலும் கம்மியா இருக்கா காசி அப்படின்னா பாக்குறாங்க மக்கள். வேற நல்ல பொருளை காசி கொடுத்து வாங்குவோம் நல்லா இருக்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பஞ்சகாவியம் எல்லாம் அடிச்சு நீங்க தயார் பண்ணீங்கன்னா கத்திரி எல்லாம் புண்ணாக்கு போட்டு அது கிலோ வந்து இது 25 ரூபா வைக்கணும்னா அது 50 ரூபா தான் கட்டுப்படி ஆகும்.

0: குறைச்சிக்கிட்டு கட்டுப்படி ஆவார். அந்த மாதிரி யாரும் விருப்பப்படுறதில்ல, எது சல்லிதா இருக்கோ மக்களோ அதை தான் விருப்பப்படுது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பூங்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம் கத்தரிப்புலத்திலிருந்து எஸ் செல்வராஜன் அப்படின்றவங்க காய்கறி சாகுபடியை 33 வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்களாம். எவ்வளவு அனுபவம் இருக்கும் இவங்க கிட்ட. அதுலயும் நாட்டு காய்கறிகளை தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்றாங்களாம்.
3: என்னதான் இவங்களுக்கு பல கால அனுபவம் இருந்தாலுமே காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க ரசாயன முறையில விவசாயம் பண்ணிட்டு வரல. இந்த காய்கறி சாகுபடிய பாரம்பரியமா இயற்கை முறையில விவசாயம் பண்றதுனால இவங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்குது. இயற்கை முறையில விளைஞ்ச காய்கறியை தரதுனால மன திருப்தியும் தருது இவங்களுக்கு.
2: அது மட்டும் இல்ல பூங்குடி, சவுக்க கண்ணை இவங்களே உற்பத்தி பண்ணி விற்பனையும் செய்யறாங்களாம். பூங்குடி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளரிக்காய வந்து காயா பறிச்சோம்னா திரும்ப திரும்ப காய்க்குமா, ஆனா அதுவே பழமா பறிக்கணும்னு நினைச்சு விட்டுட்டோம்னா அந்த செடி அதுக்கு மேல காய்க்காதான்.
3: புதுசா இருக்குக்கா. சரி சரி, வாங்க அடுத்த பகுதியில இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: உங்களுக்கு வருஷத்துக்கு 3 குட்டி போட்டதுன்னா உங்களுக்கு 30-30,000 ரூபாய் கிடா குட்டியா இருந்தா வித்துப்படும்.
3: நாட்டாடுதான்
4: சாவடி பண்றதுல பில்லு உற்பத்தி ஆகும் நிறைய, அதனால பில்லு இருக்கும். மாடு 3 மாடு இருக்கு.
3: நாட்டு மாடு தான் நாங்க போட்டதே கிடையாது இது வரைக்கும்.
4: கண்ணூட்டி போட்டோம்னா மட்டும் தடுப்பூசி போட்டுருவாங்க, அதோட சரி. கோமாரி பூஜை நாங்க இது வரைக்கும் போட்டதே கிடையாது. கோமாரி நோயும் வந்ததும் இல்லை.
5: சந்தோஷம். இப்ப மத்தபடி என்னென்ன மாதிரியான இந்த இப்ப சொல்லுவாங்க மாடுகளுக்கு வந்து இந்த மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு குளியல் செய்வாங்க, அதனால அந்த மாதிரி நீங்க மாடு
4: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கோமாரி நோய் பக்கத்துல வந்துட்டுனா நாங்க சாம்பிராணி போட்டு போச்சுறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சுத்த பத்தமா கை காலெல்லாம் நல்லா அலசிட்டு சுத்த பத்தமா டெட்டாயில் போட்டு கட்டுத்தரையெல்லாம் பிரிச்சு போடுற தெளிச்சு சுத்தமா வச்சிருப்பாங்க. அதனால எந்த மான பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் நோய்ங்கிறது இந்த கூடுமானம் வரைக்கும் வராது.
5: சரி சரி சரி. இரவுல எல்லாம் கொசு தொல்லை அதெல்லாம் இருக்குமே?
4: கொசு தொல்லைக்கெல்லாம் வந்து இது கொசு ஒருத்தி கொளுத்தி வைக்கிறாங்க. பராமரிப்பு இல்லாமே ரெண்டாவது சேர்ந்து சேத்துல கிடக்கு பாருங்க. சில ஏரியாவில களிமண் ஏரியாவெல்லாம் உங்களுக்கு அது நீர் விடுறதுல சேராயிடும், அதனால உங்களுக்கு வந்து நோய் வந்துடும். ரெண்டாவது காத்துல அந்த கொசு வரதுலயும் அதுலயும் நோய் வரும் உங்களுக்கு.

0: கோமாரி நோயெல்லாம்.
1: இப்போ நீங்கள் ஒரு மாடு வந்து உங்கள் மாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை ஒரு உடம்பு சரியில்லைன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு மாடுக்கு?
0: நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தெரியும்ல, அது சுணக்கமாக இருக்குது, இல்லை சாப்பிடல, தண்ணி சாப்பிடல, இப்போ வைக்கிறீங்களே அப்படின்னா தெரியும்ல, அப்படி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்.
1: கோமாரி
0: நோய் வராம இருக்கிறனா கட்டுதரையெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், கொசு கடிக்காம வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்படி அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு வருதுன்னா நேரத்துக்கு மாட்டுக்கு சாம்பிராணி போட்டு போச்சு, நீங்க எதிர்ப்பு சக்தி, அடுத்தது பிழிச்சு போடுறதெல்லாம் கட்டுத்தரையில போட்டு கட்டி விட்டீங்கன்னா அந்த நோயே வராது. அடுத்தது ஈரத்துல சதபதன்னு தண்ணியில ஈரத்துல இந்த மாதிரி உள்ள இடத்துல கட்டப்படாது, அதிகம் மாட்டையும் நனைய விடப்படாது, ஓரளவு பக்கமா இருக்கணும். நம்மளும் பொழுதனைக்கு நனைஞ்சோம்னா நமக்கு சீக்கு வரதானே செய்யும், அதே மாதிரி செத்த நேரம் நனையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொழுதனைக்கும் அதுக்காக நனைஞ்சுக்கிட்டு ராத்திரியும் விடிய விடிய நனைஞ்சிங்கன்னா சீக்கு நாலு நாள்ல வந்துடும்.
1: மேய்ச்சல்
0: கொண்டு போக மாட்டாங்க நாங்க,
1: எப்படி
0: எங்க உள்ற இடத்துல
1: கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ ஒரு மாடு குட்டி போடுது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு தடவை எங்கள் கோட்ரஸில் வந்து ஒரு மாடு குட்டி போட்டுருச்சு, அப்புறம் நாங்கள் தான் வந்து நைட்டெல்லாம் முடிச்சு முடிச்சு அதுக்கு தண்ணி, ஏன்னா தண்ணி நிறைய வேணும்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருந்தவங்க அந்த இதெல்லாம் எடுத்து அதோட வயிற்றுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை க்ளீன் பண்ணாங்க, மரணம்லாம் அது போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பராமரிப்புன்றது வந்து அதுவும் அந்த அது வந்து ஒரு நிறை மாதமாக இருக்குன்னும் போது அதை வெளியே விடுறது, அதேமாதிரி கண்ணுக்குட்டிகளை வெளியே விடுது, அதெல்லாம் வந்து தவறான விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள். மாடு வளர்க்குறவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள்.
0: மாடு வளர்க்குறவங்க பக்குவமாக வச்சுக்கணும், கண்டது கிடையாது தின்னுதுன்னா சீக்கு வரதான் செய்யும். ரெண்டாவது வந்து புதுசாக ஏதாவது ஒரு பொருள் ருசியாக இருக்குன்னா அது கூட குறைச்சி சாப்பிட்றோம், மாடுக்கு ஒன்றும் கண்ட்ரோல் தெரியாது, இதை சாப்பிட்டா சரிக்கும் இதை சாப்பிட்டா சரிக்காதுன்னு, அதனால அதுக்கு நோய் வரதான் செய்யும். வயிறு பிரச்சனை வந்ததுன்னா வயிறு உப்பிவிடும், அளவுக்கு மீறி சாப்பிட்டு தின்னா அதுக்கு செரிமானம் ஆகாது, செரிமானம் ஆகிற பொருள் மட்டும்தான் செரிமானம் ஆகும், செரிமானம் ஆகிற பொருள் செரிமானம் ஆகாது,
1: நோய் தான் ஏற்படும். இப்ப பால் வந்து மாட்டுக்கு பால் வந்து நீங்க மட்டுமா குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா?
0: குடும்பத்துக்கு மட்டும் தான் வச்சுக்கிறேங்க.
1: பெரும்பாலும் மாடு
0: வந்து பால், நாட்டு மாடு ரொம்ப பால் கறக்காது, முக்கால் லிட்டர் ஒரு லிட்டருக்குள்ளதான் கறக்கும், அதனால அதிகம் விற்கிறதுக்கு இருக்காது.
1: நீங்க வந்து வழி வழியா மாடு வளர்க்கறதுனால அது வந்து ஒரு வியாபாரமா பார்க்காம,
0: வியாபாரமா பார்க்காம நம்ம வந்து அந்த பாலை சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் இருக்காது, நம்ம வயலுக்கும் சாணி ஆயிடும், உரத்துக்கும் பஞ்சம் இல்ல. ரெண்டாவது வந்து வியாதிங்கிறது நீங்க கூடுமான வரைக்கும் வராது. நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டீங்கன்னா வியாதிங்கிற வராது. நாட்டு மாட்டு பால் யாரும் வாங்கணும்னா காசு கம்மியாக அந்த சர்ச்சி மாட்டு பால் ரேட்டுக்கே பாப்பாவோ, அதனால நாங்கள் கொடுக்கறதே கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் கூடுதலாக கொடுத்து வாங்கிட்டு போவார் நாட்டு மாட்டு பால்னா, அவருக்கு மட்டும் கொடுப்பாங்க.
1: எங்க குடும்பத்துக்கு
0: தான் பயன்படுத்துவாங்க, விற்கிறது கிடையாது.
1: வேற என்ன சார் நீங்க பண்றீங்க, வேற என்ன விவசாயத்துல வேற என்ன பண்றீங்க?
0: அதுக்கப்புறம் அது பில்லு புடுங்கி அது நிறைய வேலை இருக்கு. வேலைன்னா அதுக்கு சொல்லிக்க முடியாத வேலை. இப்ப இந்த கஜா புயலுக்கு பிறகு பில்லு அதிகமா காத்துல பறந்து நிறையா உற்பத்தி பண்றதுக்கும் அதுக்கும் செலவுக்கும் கரெக்டா தான் இருக்கும். இப்ப அதுக்கு மின்னுக்கெல்லாம் சவுக்கண்ணில் லாபம் கிடைச்சது, இப்ப வந்து இப்ப ஒரு கஜா புயலுக்கு வருவு லாபம் கிடையாது. பில்லு எல்லாம் காடு கரை மண்டி எங்க பார்த்தாலும் காத்துல பறந்து பில்லு வரையெல்லாம் மண்ணுல அதிகமா இருக்கு.
1: அதனால
0: கண்ணெல்லாம் வருது, அதுலெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அது பில்லு புடுங்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். புடுங்கிட்டு 6 வளர்த்து அதுக்கு மேலே புடுங்கி கொண்டு விற்று, புடுங்கி விற்கிற வரைக்குமே பில்லு இப்போ குறைய மாட்டேங்குது. அதில் களைக்கொல்லி போக்குவரத்து எதுவுமே அடிக்க முடியாது. இப்போ நெல் மாதிரி களைக்கொல்லியெல்லாம் அதுக்கு அடிக்க முடியாது, கையாலே தான் புடுங்கி ஆகணும், ஆள் விட்டு தான் புடுங்கணும். இப்போ ஆள் பிரச்சனை, இப்போ ஆள் வந்து இப்போ கிடையாது. இன்னொரு 5 போயிட்டுன்னா உங்களுக்கு ஆள் இருக்கிறதே கஷ்டம்தான். இப்போ இழந்த வயசு பிள்ளைங்க எந்த பிள்ளைகளும் இப்போ கொல்ல வெட்டுறது கிடையாது, கொல்லையில் இறங்கி வேலை பார்க்கறதில்ல. சாவடி விவசாயம் கொஞ்சம் மத்துவமாக தான் இருக்கும்.
1: வேற ஏதாச்சும் உங்கள் காய்கறி என்ன போடுறீங்க? எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி மரம் வச்சு
0: எலுமிச்சம்பழம் வந்து இப்போ தான் போட்டிருக்கு.

0: கஜா வயல்ல மின்னுக்கு போட்டது, கஜா வயலுக்கு மின்னுக்கு ரெண்டு மரம் இருந்தது, அது வருஷத்துக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு காய்க்கும். கொய்யா மரம் ஒண்ணு இருக்கு, அது சில வருஷம் 3000 ரூபாய்க்கு காய்க்கும் ஒரு போகத்துக்கு.
1: நாட்டு கொய்யா
0: இந்த வருஷம் காய்ச்சது. இப்ப இந்த வெயில் தாங்க முடியாம அப்படியே சின்ன சின்னதா போட்டு, நல்ல பெரிய கொய்யா இருந்து சின்ன சின்ன கொய்யா, அது எலுமிச்ச போனது ஒரு இப்பதான் ஒரு கண்ணு போட்டு உற்பத்தி பண்ணி இருக்குங்க. அது என்ன 2 வருஷம் அவங்க காய்க்கிற நாட்டு கண்ணு.
1: இப்ப வந்து நீங்க விவசாயிகள் வந்து உங்ககிட்ட வந்து காய்கறி பயிரிடணும்னு ஆசைப்படுற விவசாயிகள் வந்து உங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆலோசனை சொல்வீங்க?
0: ஆலோசனை வந்து நம்ம செய்யற முறையப்படி சொல்லுவேன். இப்படி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி இப்படி செய்யும்.
1: சில பேர் வந்து ஒரு சின்னதா ஒரு போடுறாங்க, உடனே சுணக்கம் ஆயிடுறாங்க, இது வேஸ்ட் பண்றது அப்படின்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
0: கல்லை எல்லாம் போட்டீங்கன்னா, மருந்து அடிக்காம நீங்க முட்டை மேல அடிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இலப்புள்ளி நோய் போக்குவரத்து எதுவுமே வராது. லாஸ்டா தழை கொட்டுறது எதுவுமே இருக்காது, நல்லா வளர்ச்சியும் கிடைக்கும், நல்லா கருகருன்னு அந்த செடியும் நல்லா வளரும், நல்லாவும் இருக்கும், நல்லா தழையும் நல்லா இருக்கும் ஆட்டுக்கு கொடுக்கறதுக்கு.
1: கடலை
0: விஷமும் கிடையாது தூருக்கு, அந்த தூரு நல்லா ஆடு மாடும் நல்லா திங்கும். ரெண்டாவது, இந்த வருஷம் ஒரு கட்டு யாரும் வாங்கினாங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் தூருக்கு இருக்கா கள்ள தூருன்னு கேட்பாங்க. அதனால இப்போ 2-3 வருஷமாக நல்லா பரபரப்பாக தூர் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் விற்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட எங்களுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு சென்ன மாட்டுக்கு போட மாட்டாங்க, கள்ள தூர் ஆட்டுக்கு மட்டும்தான். அதனால இந்த வருஷம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பாய்க்கெல்லாம் விற்று விட்டாங்க கள்ள தூர்.
1: கடலையில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு?
0: கடலையில் சில எங்களுக்கு பரவாயில்ல இந்த வருஷம்.
1: உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது வந்து கொய்யா தான் வந்து இந்த வெயில்.
0: எங்களுக்கு வந்து இந்த கரண்ட் வசதி இல்லாதனால தண்ணி அரைக்கிறதுக்கு தான் அது காசு கூடுதலாக, மண்ணெண்ணெய் தளவு அதிகமாகிடுதா தவிர
1: மோட்டரில் போட்டு
0: மோட்டர் அங்கே கிடையாது. அதனால இன்ஜின் வச்சு அரைக்கிறதுனால மண்ணெண்ணெய் செலவு அதிகமாகிடுது, அதனால கம்மியான லாபம் தான் கிடைக்கும்.
1: அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கத்தில் கரண்ட் கம்மியாக வருதுன்றீங்க?
0: கம்மி கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்டில் இடங்கிறதுனால.
1: கட்டில் இடம்னா புரியல எனக்கு.
0: கோயில் இடம் சொல்லுவாங்களே.
1: ஓ,
0: அது
1: கோயில் இடத்துல வந்து நிலம் இருக்கிறதுனால மற்ற இதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கு,
0: கரண்ட் கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும்
1: உங்களுடைய. அப்போ வந்து நீங்கள் போடுறதோ அதுவும் சரியாக இருக்கும்,
0: சரியாக
1: இருக்கிறது ஒரு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வரும்.
0: ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும்,
1: ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க
0: அதிகமாக லாபம் இருக்காது.
1: இந்த விவசாய லாபம் மட்டும்தான் நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு வச்சுக்கணும்.
0: விவசாயம் மட்டும்தான்,
1: பசங்க படிப்புலேருந்து எல்லாமே அதுக்கு தான்
0: பண்ணிக்கிறேன். எல்லாமே தான்.
1: சரி, உங்களுக்கு வந்து உங்கள் கூட உங்கள் ஒய்ஃபும் வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க?
0: எல்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி, இப்போ எதிர்காலத்தில் வேறு ஏதாச்சும் திட்டம் வச்சுருக்கீங்களா? நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க,
0: சின்ன குளம் கிடக்கு, சின்ன குளமா, அதெல்லாம் வந்து அவ்வளவு சூட் ஆகாது.
1: உங்களோட தொலைபேசி எண்களை சொல்லிட்டு உங்க பேரும் தொலைபேசி எண்களை சொல்லுங்க, சந்தேகம்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க.
0: சரி, பேரு செல்வராசன், கத்திரிப்பாளம் கோயில் குத்தகை வடக்கு, 80-98-75-71-34.
1: ஐயா, இப்ப நீங்க நல்ல சிறப்பா பேசுறீங்க. நான் நேர்கள் சார்பும் விவசாயிகள் சார்பும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோ.
0: நன்றி,
1: வணக்கம்.
2: உமாக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் எஸ் செல்வராசன் அவங்க அவங்க பண்ணிட்டு வர காய்கறி சாகுபடி பத்தி சொல்லி முடிச்சதுல, காய்கறி தான் வளர்க்கறாங்கன்னு பார்த்தா கால்நடையும் இவங்க விட்டு வைக்கல போலயே. ஆடு மாடுன்னு தான் வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க.
3: ஆமாம் பூங்குடி, அதுலயும் இவங்க வீட்டு மாட்டுக்கெல்லாம் கோமாரி நோயே வந்தது இல்லையா? ஏன்னா கொட்டகைய அவ்வளவு சுத்தமா வச்சுப்பாங்களாம், கூடவே தடுப்பூசியும் நேர நேரத்துக்கு போட்டுருவாங்க போல.
2: நீங்க சொல்றது சரிதான் உமாக்கா, இப்படி பாத்து பாத்து குடுக்கறதுனாலதான் இயற்கை உங்களுக்கு பல வளங்களை தந்துட்டு இருக்கு.
3: சரியா சொன்ன புங்குடி, நான் காய்கறி சாகுபடிய அடுத்த வருஷம் எப்படி பண்றேன் பாரு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

நாளை இரவு மணி 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். கோழிகள் வளர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி எம் முகமது காமில் சுல்தான் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழிவிருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழிவிருப்ப கானங்கள். நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் இன்று உங்களிடம் நாம் கேட்கப்பட்டிருப்பது, உங்களின் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் கதாநாயகன் யார், கதாநாயகி யார்? இதற்கான விடையை நீங்கள் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ +4368231 அல்லது 2994840 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சோழர்.
0: வணக்கம்.
7: சங்கரி.
0: சங்கரி மேடம், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
7: மேடம், வல்லமை தாராயோ காரை பண்பலை 100.3 பாடல் உன்னைத்தான் உன்னைத்தான்.
0: சரிங்க, பாடல் வருது கேட்போம். நன்றி
7: சோழர்.

0: புரட்டாசி பெருமாளின் புகழ் பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் இடம்பெறும்.
0: நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில்,
2: சுத்தம் சுவை நம்பிக்கை நல்ல சிவம் பிராண்ட், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்.
3: காற்றில் வரும் காரணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் சார்.
3: முருகன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
4: இங்கே வரும் காவேரி படத்துல இருந்து வெள்ளி கொலுசு மணி பாடல் சார்.
3: சரிங்க, பாடல் கேட்போமா?
4: நன்றி சார். வாய்ப்பு
3: நன்றி.

0: நேரம் 8:14. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைய பாடல்களை கேட்டு மகிழும் நம் நேயர்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: நல்லுயர் எண்ணம் கொண்ட பழந்தாமன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: வணக்கம் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
5: என்றும் வாழ்க வளமுடன், கும்பகோணம் டிஎஸ் பாலு. பாரதிபட்டிலிருந்து நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா, பாடல் வரும் கேட்போம்.
5: நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் சார்.
0: ஜார்ஜ் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு என் ஆசை மச்சான் என்ற படத்துல கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்குங்க சார்.
0: சரிங்க ஐயா, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் முகமநூல் பக்கத்தில் நாம் பதிவிட்டிருந்தது உங்களின் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் கதாநாயகன் யார், கதாநாயகி யார், இப்படி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. வேற யாரு, நான் தான். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கதையையும் எளிதாக இருக்கும், திரைப்படமும் சீக்கிரம் முடித்து விடலாம். அந்த கேரக்டருக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் தெரியும். இது முதல் பாட்டு, பள்ளி படிப்பு அடிதடி பாடல்கள், அப்பா அம்மாவிடம் திட்டு வாங்குவது. இரண்டாவது பாட்டில் பொறுப்பு மற்றும் கதாநாயகி என்னுடைய படம், இரண்டாவது பாட்டில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ். தொடர்ந்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து கதாநாயகன் அஜித்குமார், கதாநாயகி ஸ்னேகான்னு குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்பு தோழருக்கு வணக்கம். எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, ரூம் போட்டு யோசிப்பீங்களா? சத்தமாக படிங்க, மெதுவாக படிக்காதீங்க, வடிவேல் கோவி சார்லா மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி எனது வாழ்க்கை திரைப்படம் ஆக்கினால் விஜயகாந்த் ராதா, இது ஒரு நீ நன்றாக நடிப்பார்கள், எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும், அதனால் விஜயகாந்த் ராதாவும் அந்த கேரக்டர் பிடிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கதாநாயகன் நான் தான், கதாநாயகி என் மனைவி தான். அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து மேலவாஞ்சூர் யூர் ஃபாத்திமா, காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் அனுப்பியிருக்காங்க, கதாநாயகன் நான், கதாநாயகி என் மனைவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து, என் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் நானே ஹீரோவாக நடிக்கிறேன் சார், நாயகி மட்டும் பாலிவுட் இல்லைன்னா ஹாலிவுட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் அனுப்பியிருக்காங்க, இரவு நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. பொறையார் லதா அனுப்பிச்சிருக்காங்க, ரஜினி ஜெயபிரதா நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. மயிலாடுதுறை உதயா ரம்யா அனுப்பிச்சிருக்காங்க, கதாநாயகன் நான், கதாநாயகி நிமிஷா சஜ்ஜயன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்கினால் ரஜினி கதாநாயகன், மீனா கதாநாயகி, குற்றாலம் KVS நகர், கிருஷ்ணமூர்த்தி, இப்படி நம்முடைய நேயர்கள் அதிகமாக தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பெருஞ்சேரி ஜார்ஜ் அவங்க கேட்ட பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து படிப்போம்.

0: வணக்கம் வணக்கம்
1: ஹலோ ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பேருந்து கமலக்கண்ணன் பேசுறேன்.
0: கமலக்கண்ணன் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: மனிதன் படத்துல சார், மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் அந்த பாடல ஒளிபரப்புங்க.
0: சரிங்க ஐயா, பாட்டு வருது கேட்போம்.
1: நன்றிங்கம்மா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பரத்த மிச்சப்படுத்தப்பட்டா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் காரம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823131 அல்லது 2994840 அல்லது 2995850 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
5: நான் திருக்கடையில இருந்து சுபாய் எழுப்பு பேசுறேன் சார்.
0: என்ன பாடல்மா கேட்க விரும்புறீங்க?
5: என்ன
0: சொல்லுங்க, உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி
5: சார்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: கத்திரிப்பள்ளத்திலிருந்து பாக்யராஜ் பேசுறேன் சார்.
0: பாக்யராஜ் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த நிலவத்தான் கையில பிடிச்சேன் பாட்டு போடுங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வரும், கேட்போம். நன்றி. நேர்களே, நாளை காலை மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தபார்மாவின் பெங்களூரு எண்ணெய்

0: சங்கம் இன் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாம முகநூல் பக்கத்துல நாம கேட்டிருந்தோம், உங்களின் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் யார் கதாநாயகன், யார் கதாநாயகி? நம்முடைய நேயர்கள் ஏராளமான அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கதாநாயகன் கமல், கதாநாயகி ஸ்னேகான்னு குறிப்பிட்டிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன், கதாநாயகன் முரளி, கதாநாயகி மீனா அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து கதாநாயகன் மோகன், கதாநாயகி நதியா, இவர்கள் இருவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் கதாநாயகி நடித்த படம் இன்னைக்கு இரவு 9:30 ஒளிபரப்பாகும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் உயிரே உனக்காக திரைப்பட பாடல்கள் ஒருபட பாடலாக கேட்கலாம். அடுத்து புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் கதாநாயகன் விமல், கதாநாயகி பிந்து மாதவி, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. நான் குழந்தை குரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், எனது வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் கதாநாயகன் யார் என்றால் எனக்குள் இருக்கும் கற்பனை மனிதனே ஒருவன் இருக்கிறான், அவனை திரைப்படத்தில் காட்டுவேன், பல ரூபங்களில் இருக்கும் கதாநாயகனாக காமிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சண்முகம் மஞ்சக்கொள்ளியில் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டி மடம் கார்த்திகேயன், என் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் கதாநாயகனாக நானே இருப்பேன், கதாநாயகியாக படக்குழுவினருடன் கலந்து பேசி உலக அழகிய ஐஸ்வர்ய ராயை நடிக்க செய்வேன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆண்டி மடம் கார்த்திகேயன். அடுத்து காட்டூர் எஸ் சிவகுமார், மை ஒய்ஃப்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பி ரகுபதி, என் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் நான் கதாநாயகன், என்னுடைய மனைவி கதாநாயகி, என் வாழ்க்கையில் நடந்த சுவரேசமான சம்பவங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், காமெடி கலந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகள், சண்டை காட்சிகள் அனைத்தும் உள்ளன. மிகவும் சுவைபட ஒரு கலகலப்பான திரைப்படமாக இருக்கும் பவித்ர மாணிக்கம் ரகுபதி. தங்களுக்கு இரவு வணக்கம். கதாபாத்திரத்தில் கதாநாயகன் எஸ், சேப்பு விஜயராகவன், கதாநாயகி என் துணைவியார். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளோதாங்க. காரைக்கால் மேலவிடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் மேலவிடுதுறை அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நம்முடைய நேயர்கள் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம படிப்பும் நேயர்களே, இப்போ கத்திரிப்புலம் பாக்கியராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும்
1: திருமாலி திருவிழா புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
0: நாளை கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் இடம்பெறும்.
1: என் நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில்
2: சுத்தம் சுவை நம்பிக்கை நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்.
3: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
4: நான் மேனாமலை எம்கே முருகேஷ் பேசுறேன்
3: ஐயா. பேசுங்க ஐயா.
4: எனக்கு இக்ஷா மாமா வந்து தங்க நிலவுக்கு நிலவுன்ற அந்த பாட்டு கொடுங்க.
3: சரிங்க ஐயா, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்போம். நன்றி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
6: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்களின் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் கதாநாயகன் யார், கதாநாயகி யார்? இதற்கு அனுப்பிச்சிருக்காங்க மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். எங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக்கினால் கதாநாயகன் வேற யாரும் இல்லைங்க, நான் தான் கதாநாயகி, என் மனைவி தான், வேறு யாரு கூடவும் நான் ஜோடி சேர விரும்பவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் இரவு வணக்கம் சொல்லிட்டு காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, என் வாழ்க்கையை படமாக எடுத்தால் ஹீரோ சூர்யா ஜோதிகா, என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு நினச்சிருக்காங்க. திருவாரூர் குடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அனுப்பியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் நான் தேர்வு செய்யும் கதாநாயகன் சேரன் அவர்களை குறிப்பிட்டிருக்காங்க. குடும்ப பின்னணி

கொண்ட கதாபாத்திரம் என்றாலே சேரன் அவர்களின் இயல்பான நடிப்பு தான் எனக்கு பிடிக்கும். குடும்ப உறவுகள் நம்முடைய வாழ்க்கை போலவே உணர முடியும். நாயகியாக யார் இருந்தாலும் சரி, என்னுடைய ஒரே தேர்வு சேரன் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நாயகன் நான், நாயகி ஸ்ரத்தா ஸ்ரீநாத். நான் என் வாழ்க்கையை படமாக எடுத்தால் அதற்கு படம் பெயர் கூட வைத்து விட்டேன், மாராட்டு அப்படின்னு அணிச்சிருக்காங்க. இன்ப இலக்கியா அணிச்சிருக்காங்க. அடுத்து கத்திரிப்புலம் பாக்கியராஜ். எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கதாநாயகி எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா நடித்த படங்கள் பிடிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி கதாநாயகன் கார்த்திக், கதாநாயகி ரேவதி குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்கூர் மடப்படம் நாச்சியா மன்சூர். நண்பருக்கு வணக்கம். கதாநாயகன் அர்ஜுன் சார், கதாநாயகி ரோஜா மேடம்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரத்குமார் தேவயானி தான் சார், சூரியவம்சம் படம் போல் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜெயங்குண்டம் ரித்விகா. திருமணஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. விஜய்காந்த் ராதிகா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எம்என் நச்சுப்பிள்ளை குடும்பம் அவங்க நினச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சூர்யா ஜோதிகா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கதாநாயகன் விஜய், கதாநாயகி ஸ்னேகா. அடுத்து அல்லு அர்ஜுனா அண்ட் சாய் பல்லவி, இவர்கள் இருவரும் நடித்தால் நன்றாக இருக்கும். நெம்மேலி ஆர் நந்தகுமார் குறிப்பிட்டிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கதாநாயகி ஸ்ரீதேவி அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. சத்யா மணக்குடி, ஹீரோ என்னுடைய கணவர், ஹீரோயின் நானே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நானும் என் மனைவியும் தான் சார் கதாநாயகன் கதாநாயகி, அப்போ தான் படம் தத்ரூபமாக இருக்கும் அப்படின்னு கோ ஞானசேகரன் நாச்சியார் கோவிலிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. கதாநாயகன் நானே, கதாநாயகி என் மனைவி, படம் அட்டகாசம். செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இனிய இரவு வணக்கம். இளவரசி பிரபா, திருவாரூர் கூடூர். கதாநாயகன் விக்ரம், கதாநாயகி என் ஆளு தேவயானி, செமஹிட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்கூர் மடப்புடம் மன்சூர் அலி அனுப்பிச்சிருக்காங்க. கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி சரண்யா அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டணம் நளினி சங்கர், அஜித் ஷாலினியை குறிப்பிட்டிருக்காங்க. நாகை பாபு, சத்யபாமா, கிட்டத்தட்ட ஒருதலை ராகம் சந்திரசேகர் என்னை மாதிரி தான் இருப்பார். நோட் பண்ணுங்க, நானும் அவரை மாதிரி தான் இருப்பேன். அப்புறம் கதாநாயகி எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்ச் வேண்டாம், அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நாகை பாபு சத்யபாமா சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் திருக்குவளை வடுவூர் தென்பாதி பா வீரபாண்டியன் குறிப்பிட்டிருக்காங்க. கதாநாயகன் தங்கர் பச்சான், கதாநாயகி ஸ்னேகா. நவரச நாயகன் கார்த்திக் சிம்ரன், வட்சி படம் எடுப்பேன். பாபா கோவில் ரவி அனுப்பியிருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி திரைப்படமாக கரகாட்டக்காரன், கதாநாயகன் ராமராஜன் சார், நடிகை கனகா மேடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து பாடல் கேட்போம் நேயர்களே.

0: பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான்ஸ் குனார் அண்ட் பக்திகா ப்ராவின்சஸ். ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா கால்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் அண்ட் டிசைசிவ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் நார்கோட்டிக்ஸ். சேஸ் கவர்மெண்ட் வில் அப்ரூவ் ட்ரக் ட்ரேட் ஃப்ரம் இந்தியா பை 2029. சென்டர் இங்க்ஸ் டீல்ஸ் வித் 21 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் உடான் ஸ்கீம். ரெட் அலர்ட் இஷ்யூட் ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஓவர் சத்தீஸ்கர், ஒடிஷா, கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா ஃபார் த நெக்ஸ்ட் டூ டேஸ். அண்ட் ஏஷியன் கேம்ஸ், இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீம் டெலிவர்ஸ் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் கோல்ட் இன் ஜப்பான், டேக்கிங் மெடல்ஸ் டேலி டு 7. அண்ட் தட் இஸ் ஆல் இன் த நியூஸ் அட் 9. குட் நைட்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஆதித்த கரிகாலன், நந்தினி, வந்தியத்தேவன் ஆகியோர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நந்தினி தேவியின் தோளிலே பட்ட காயம் புலியினால் ஏற்பட்ட காயத்திற்கு மணிமேகலை அஞ்சனம் தடவியிருக்கிறாள். வெளிப்புற காயத்துக்கு அஞ்சனம் தடவ முடியும், அதாவது நெஞ்சிலே பட்ட காயத்திற்கு என்ன அஞ்சனம் என்பது பற்றிய ஆராய்ச்சி தொடர்கிறது. நீங்களே சொல்லுங்கள் என்று நந்தினியிடம் விட்டுவிடுகிறான் வந்தியத்தேவன்.
1: அதற்கென்ன? சொல்லுகிறேன் தங்காய். நீ குறிப்பிடும் அஞ்சனம் செவியின் மூலமாக நெஞ்சுக்குப் போவதல்லவா? யாழிலும் குடலிலும் இனிய குரலிலும் எழும் இன்னிசையைத்தானே நெஞ்சின் காயத்துக்கு அஞ்சனம் என்று சொல்லுகிறாய் என்றாள் நந்தினி.
2: ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது
0: என்று மணிமேகலை கேட்டாள்.
1: நான் தான் மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே, பிறர் மனதில் உள்ளதை அறியும் சக்தி எனக்கு உண்டு. ஐயா, நீங்கள் இருவரும் இன்னிசையின் இந்த அபூர்வ சக்தியை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று நந்தினி கேட்டாள்.
3: ஆமாம், அதை ஊகிக்க முடியாமற் போனது எங்கள் தவறு என்பதையும் ஒப்புக்கொள்ளுகிறேன். மணிமேகலை இசைக்கலையில் தேர்ந்தவள் என்றும் நன்றாக யாழ் வாசிப்பாள் என்றும் கந்தமாறன் கூறியது நினைவுக்கு வருகிறது என்றார் கரிகாலர்.
1: தமையன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? தங்கையின் புகழை யாரிடமாவது சொல்லாத நாளெல்லாம் கடம்பூர் இளவரசருக்கு பிறவாத நாள் போலிருக்கிறது. மணிமேகலையின் இசைத்திறனை பற்றி அவர் கூறியது உண்மைதான். மணிமேகலை யாழை கூட எடுத்து வந்திருக்கிறாள். கான வித்தையின் மகிமை அறியாத என்னை மட்டும் வைத்துக்கொண்டு பாட வேண்டிய நிர்பந்தம் நல்ல வேளையாக அவளுக்கு இன்று இல்லை. ஐயா, பேதை பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல் காப்பாற்றினீர்கள், அதற்கு நன்றி நாங்கள் செலுத்த வேண்டாமா? எங்களுடன் உணவருந்திவிட்டு மணிமேகலையின் இசையமுதையும் அறிந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் நந்தினி.
0: வந்தியத்தேவன் அதற்கு இணங்க வேண்டாம் என்று இளவரசருக்கு சமிக்ஞை செய்தான். அதை அவர் கவனிக்கவே இல்லை.
3: இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் என்றார் கரிகாலர்.
1: மணிமேகலை, உன் மனோரதம் நிறைவேறிவிட்டது. சமையல் ஆகிவிட்டதா என்று போய்ப்பார், இல்லாவிடில் சற்று துரிதப்படுத்து என்று ஏவினாள் நந்தினி.
0: மணிமேகலை உடனே எழுந்து சமையல் நடந்த இடத்தை நோக்கிச் சென்றாள். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் எழுந்து நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அதை நந்தினி கவனித்துவிட்டு,
1: சற்று முன் பிறருடைய மனத்தில் உள்ளதை அறியும் மந்திர சக்தி எனக்கு உண்டு என்று சொன்னேன் அல்லவா, அதை இப்போது பரீட்சை செய்து பார்க்க விரும்புகிறேன். வல்லத்து இளவரசரின் மனதில் இப்போதுள்ள எண்ணத்தை சொல்லட்டுமா என்று கேட்டாள்.
3: கரிகாலர் சிரித்து கொண்டே, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார்.
1: அந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றியது பெருந்தவறு என்று பச்சாதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் அந்த புலியின் வயிற்றுக்குள் போயிருந்தால் மிக்க நன்றாயிருக்கும் என்று எண்ணமிடுகிறார்.
3: கரிகாலர் மேலும் சிரித்து கொண்டே, நண்பா, நீ இப்படி எண்ணமிடுகிறாயா
0: என்று கேட்டார்.
1: ஐயா, இல்லை ஐயா,
0: அப்படி நான் எண்ணவில்லை. ஆனால் புலியை பற்றியும் இவர்களை பற்றியும் எண்ணியது உண்மைதான். இவர்களிடம் அகப்பட்டு கொண்ட புலி எப்படி உயிரோடு தப்பி பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றான்.
3: என்னதம்

0: உளறுகிறாய். புலி தப்பி பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின் உடல் தண்ணீரில் மிதந்தது, அது எங்கே என்று இளவரசரும் எழுந்து நின்று கேட்டார். அதோ பாருங்கள் என்று வந்தியத்தேவன் சுட்டிக்காட்டினான். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் மரக்கிளைகளின் இடையில் தண்ணீர் கரை தெரிந்தது. அங்கே இளவரசிகள் வந்த படகு கட்டி போட்டிருந்தது. அந்த படகின் முனையை முன்னங்கால்களினால் பற்றி கொண்டு சிறுத்தை படகில் ஏற முயன்று கொண்டிருந்தது.
1: ஆஹா, இந்த புலியின் உயிர் வெகு கெட்டி என்றார் கரிகாலர்.
2: ஐயா வாருங்கள், போய் அதை கொன்றுவிட்டு வரலாம். காயம்பட்ட புலியை உயிரோடு விடுவது தவறு என்றான் வல்லவரையன்.
3: வானர் குலத்து வீரரே, நீங்கள் இரண்டு வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்பட வேண்டும்? மணிமேகலையை கூப்பிடுகிறேன், அவள் தன் கையில் உள்ள சிறிய கத்தியினால் புலியை கொன்றுவிட்டு வருவாள் என்றாள் நந்தினி.
1: பார்த்தாயா நண்பா, பழுவூர் ராணி நமது வீரதீரத்தை குறித்து அவ்வளவு பெருமதிப்பு வைத்திருக்கிறார். நானும் வர வேண்டுமா, நீ மட்டும் போய் வருகிறாயா
2: என்றார் கரிகாலர்.
3: அல்லது மணிமேகலையை அனுப்பலாமா என்றாள் நந்தினி.
1: மணிமேகலை அனுப்பலாம், ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் அஞ்சனம் தடவி பிழைக்க வைத்துவிட்டு இங்கே வந்தால் என்ன செய்கிறது
2: என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான்.
1: என்ன யோசிக்கிறாய் என்றார் இளவரசர். இல்லை, காயம்பட்ட புலியின் தலையை வெட்டி கொண்டு வந்து பழுவூர் அரசியின் காலடியில் சமர்ப்பிக்கலாமா என்று யோசிக்கிறேன். அப்போதாவது அவர் திருப்தி அடைகிறாரா பார்க்கலாம்
2: என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன் விடுவிடுவென்று நடந்தான்.
1: அந்த மூடன் சொன்னதை கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின் தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேண்டுமா?
0: நந்தினியின் முகத்தை பார்த்துவிட்டு பாதியில் சிரிப்பை நிறுத்தினார்.
3: அதை பற்றி தாங்கள் அல்லவோ அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்றாள் நந்தினி.
0: கரிகாலர் தேகமெல்லாம் சிலிர்த்தது. தழதழத்த குரலில்,
1: நந்தினி, கந்தமாறனிடம் நீ ஓலை கொடுத்து அனுப்பினாய், அதனாலேதான் நான் இவ்விடம் வந்தேன், இல்லாவிட்டால் வந்திருக்க மாட்டேன் என்றார்.
3: என் வேண்டுகோளுக்கு இத்தனை காலம் கழித்தாவது மதிப்பு கொடுத்தீர்களே, மிக்க வந்தனம் என்றாள் நந்தினி.
1: சென்று போனதையெல்லாம் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன், அதனாலேதான் ஓலை அனுப்பினாய் என்று கருதினேன்.
3: சென்றதையெல்லாம் மறக்க முடியுமா ஐயா? நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா?
1: மறக்க முடியாதுதான், என்னாலும் மறக்க முடியவில்லை. நீ கண்ணும் கண்ணீருமாக நின்று என்னிடம் ஒரு வரம் கேட்டாய், அதை நான் கொடுக்கவில்லை. அந்த சமயம் ஏதோ வெறி கொண்டிருந்தேன், அதையெல்லாம் நான் இன்னமும் மறக்கவில்லைதான். ஆனால் எதற்காக ஓலை கொடுத்தனுப்பினாய்? எதற்காக என்னை இவ்விடம் வரச் சொன்னாய்
0: என்று கேட்டார் இளவரசர்.
3: ஐயா, தஞ்சாவூருக்கு தாங்கள் 3 ஆண்டுகளாக வரவில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் தங்கள் தந்தையை பார்க்கவும் வரவில்லை.
1: அவர் எனக்கு மட்டும் தந்தை அல்ல நந்தினி.
3: ஆம், இளைய பிராட்டிக்கும் தந்தைதான், பொன்னியின் செல்வருக்கும் தந்தைதான். ஆயினும் தங்களை பார்க்காததுதான் தங்கள் தந்தைக்கு பெரும் குறையாக இருக்கிறது. தாங்கள் வராமைக்கு காரணம் நான் என்று சக்கரவர்த்தியிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவர் என்னை பார்ப்பதே கிடையாது. ஐயா, எனக்கு ஏற்கனவே தாங்கள் செய்த தீங்கெல்லாம் போதாதா? இந்த பழி வேறு எனக்கு ஏற்பட வேண்டுமா?
1: ஆனால் அது உண்மைதானே. உன் காரணமாகத்தான் தஞ்சைக்கு நான் வரவில்லை.
3: அப்படியானால் நான் தஞ்சையை விட்டு போய்விடுகிறேன். தாங்கள் தஞ்சைக்கு வந்து தங்கள் தந்தையின் சிம்மாசனத்தில் ஏறி மணிமுகுடம் சூட்டிக்கொண்டு.
1: நந்தினி, அது ஒரு நாளும் நடவாத காரியம். எனக்கு சிம்மாசனத்தில் இப்போது ஆசையில்லை. மதுராந்தகத்தேவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யத்தின் மணிமுகுடத்தை சூட்டிக்கொண்டு ராஜ்யம் ஆளட்டும்.
3: ஐயா, மதுராந்தகரை தங்களுக்கு நன்றாக தெரியும். அவரால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாளேனும் ஆள முடியுமா?
1: அவனால் ஆள முடியாவிட்டால் அவனுக்கு உதவி செய்ய பழுவேட்டரையர்கள் இருக்கிறார்கள், நீயும் இருக்கிறாய்.
3: ஐயா, தங்கள் விருப்பம் இப்போது நன்றாய் எனக்கு தெரிகிறது.
1: நான் தஞ்சையிலிருந்து பழுவூர் அரண்மனையிலிருந்து போய்விடுகிறேன்.
3: தாங்கள் தஞ்சைக்கு வந்து.
1: இல்லை இல்லை, நீ தவறாக எண்ணுகிறாய். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. உனக்கு நான் முன்னம் செய்த குற்றமெல்லாம் போதும். பழுவோர் அரண்மனையிலிருந்து உன்னை துரத்திய பாதகத்தையும் நான் சேர்த்து கட்டி கொள்ள வேண்டாம்.
3: ஐயா, நாம் இருவரும் தஞ்சையில் இருக்க முடியாதா? அந்த பெரிய நகரில் நாம் இரண்டு பேரும் இருக்க இடம் இல்லையா? ஒருவரவிருவர் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே.
1: பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனத்தில் நினைக்காமல் இருக்க முடியுமா? சற்றுமுன் நீதான்

0: சொன்னாய், சென்று போனதை எல்லாம் மறக்க முடியாது என்று. உன் நெஞ்சத்தில் உள்ள காயத்தை பற்றியும் சொன்னாய். என் நெஞ்சத்திலும் காயம் பட்டிருக்கிறது. என்னாலும் மறக்க முடியவில்லை.
1: மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாதா? நான் செய்த குற்றங்களை இத்தனை காலம் கழித்த பிறகும் மன்னிக்க முடியாதா?
0: நந்தினி, நான் மன்னிக்கும்படியாக நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவன் நான். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு பெறலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினேன். ஆனால் வழியில் நான் அறிந்த ஒரு செய்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவே எனக்கு நான் தகுதியற்றவன் என்றாகிவிட்டது.
1: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
0: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.

0: யாக நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றம் செய்தவன் நான். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது கூட உன்னிடம் மன்னிப்பு கேட்டு பெறலாம் என்ற எண்ணத்துடன் கிளம்பினேன். ஆனால் வழியில் நான் அறிந்த ஒரு செய்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கவே எனக்கு நான் தகுதியற்றவன் என்றாகிவிட்டது.
1: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
0: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: கடம்பூருக்கு வந்ததிலிருந்து இப்ப வரை ஆதித்த கரிகாலனிடம் எதுவும் பேசவில்லை நந்தினி என்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். இந்த நீராழி மண்டபத்து படித்துறையில அவனுக்கு தந்த முதல் மறுமொழி, அந்த புலியும் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை. இதுல தொடங்கி அவ பேசி வந்ததெல்லாம் இரு பொருள் படுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அந்த ரெண்டு பேருடைய உணர்ச்சி மோதல்ல சிக்கி இருக்கிற வந்தியத்தேவனும் மணிமேகலையும் தம் பங்குக்கு என்னதான் பேசலான்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பதை பார்க்கிறோம். புலியின் தலையை கொண்டு வர்றதாக இயல்பா வந்தியத்தேவன் சொன்னது விபரீதமான விளைவை ஏற்படுத்துமா? செவியின் மூலம் நெஞ்சுக்கு போகும் அஞ்சனம் பற்றி செவிக்கினிய சொல்லையும் கானத்தையும் செவிநுகர் கனிகள்னு நயத்தோட சொல்லுவாங்க. கொடிய விலங்கையும் மயக்கும் அபார ஆற்றல் கொண்டது இசை அல்லவா? கொடிய புலி பாஞ்சதால கணவன் மார்பில ஏற்பட்ட புண்ணின் வேதனையை தணிக்கவும் ஆற்றவும் முடியும் இசையால. கொடுவரி பாய்ந்தன கொழுநர் மார்பின் நெடுவசி விழுப்புண் தனிமார் காப்பின அரல்வாழ் கூந்தர் கொடிச்சியர் பாடல்னு வரும் மலைபடுகடாம் பகுதியில பார்க்கிறோம். கொடிச்சிங்கிற குறிஞ்சி நில பெண்ணின் காப்பு பாடல் அத்தகைய ஆற்றல் கொண்டது. பரீட்சை பெரும்பாலும் தேர்வு என்பதை குறிப்பதாக கொண்டாலும் இதன் வேர்ச்சொல் ஈக்ஷ என்பது, பார்த்தல் ஆராய்தல் கவனித்தல் இதையெல்லாம் உள்ளடக்கியது. ஈக்ஷணம் பார்வை, பரி என்கிற முன்னோட்டு பரீட்சை என்ற சொல்லுக்கு முழுசா ஆராய்தல்ங்கிற பொருளை தருது. பாரத போர்ல அஸ்வத்தாமன் ஏவின பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கருவில் இருந்த சிசுவை தாக்காம கிருஷ்ணர் காப்பாத்திட்டார். அபிமன்யுவின் மனைவி உத்தரை பிறக்கு முன்பே கடும் சோதனைக்கு உள்ளானதாலும் பிறந்தப்புறம் தன்னை காத்த தெய்வீக புருஷரை ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேடி ஆராய்ஞ்சதாலும் அர்ஜுனனின் அந்த பேரன் பரீட்சித்துன்னு குறிப்பிடப்படுறான். கெட்டி என்ற சொல், இதன் பொருள் உறுதி, அழுத்தம், சாமர்த்தியம். கிட்டு என்பது நெருக்குன்னு பொருள் கொண்டது. இதிலிருந்து வந்தது தான் கெட்டி. பண விஷயத்தில் அவர் ரொம்ப கெட்டின்னு சொல்வது உண்டு அல்லவா? கெட்டி என்ற சொல் லோபகுணம் என்கிற கஞ்சத்தனத்தையும் குறிக்கும். இந்த புலியின் உயிர் ரொம்ப கெட்டின்னு கரிகாலன் சொன்னதும் வேற அர்த்தத்தில் மணிமேகலையை கூப்பிட்டா சின்ன கத்தியால கொன்னுட்டு வந்துடுவான்னு நந்தினி விடுக்குன்னு பேசினதையும் கவனிச்சோம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
6: சிந்தனை துளி. உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று ஒருபட பாடலாக

உயிரே உனக்காக. நாயகனாக மோகன், நாயகியாக நதியா ஆகியோர் நடித்திருந்தார்கள். விஜயகுமார், சுஜாதா, சிண்டி ஜெயின், சார்லி, கோவை சரளா மற்றும் பலர் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய ஒரு திரைப்படம் உயிரே உனக்காக.

0: வெறுக்குமே, ஆஹா படுக்கையும் வெறுக்குமே.
1: I want to be a big man, I want to be a very rich

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும்
5: திருமாலி திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர்
4: நாளை கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் இடம்பெறும்.
5: நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில்.
6: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்

0: பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
0: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் 9:45, காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று விருபட பாடலாக 1986 லட்சுமிகாந்த் பியாரிலால் இசையில் வெளிவந்த உயிரே உனக்காக திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

உயிரே உனக்காக. இயற்கை அழகையும் குடும்ப குதூகூலங்களையும் காதல் நினைவுகளையும் கவிதை வடிவில் தந்தவர்கள் கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து, கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் எம் ஜி வல்லவன் ஆகியோர். பாடல்களை பாடியிருக்கிறார்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, தினேஷ் பாபு, எஸ் வி பொன்னுசாமி பத்மா. அழகான குடும்பக்கதை அமைப்பை கொண்ட உயிரே உனக்காக திரைப்படத்தை இயக்கியிருந்தார் கே ரங்கராஜ். மைசூர், மங்களூர், மகாபலிபுரம், கன்னியாகுமரி என பல்வேறு இடங்களில் படமாக்கப்பட்ட திரைப்படத்தை கோவை தம்பி தயாரித்திருந்தார். உயிரே உனக்காக.

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இன்று 1986 லட்சுமிகாந்த் பியாரிலால் இசையில் வெளிவந்த உயிரை உனக்காக திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். மனதில் உறுதி வேண்டும். நாம் எடுக்கும் எந்த செயலிலும் வெற்றியடைய வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது முதலில் மன உறுதி, கொள்கையில் வைராக்கியம், வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இதனோடு கடின உழைப்பு. இவை அனைத்தும் நிச்சயம் நம்மிடம் இருக்க வேண்டும். இவை நம்மிடம் இருந்தால் வெற்றி நிச்சயம். உதாரணமாக, ஒரு மாணவன் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதன்மை இடத்தை அடைந்திருக்கான்னு வச்சுப்போம். அதற்காக அவன் என்னவெல்லாம் செய்திருப்பான்? எப்படியும் நம் இலக்கை அடைய வேண்டும் என்று தன் கொள்கையில் உறுதியாக நின்றிருப்பான். விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்திருப்பான். இறுதியாக நாம் சாதிப்போம்ங்கிற நம்பிக்கை குரல் எந்த நேரமும் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கும். அப்படி மன உறுதியும் இல்லாமல், தொடர் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனமுடையவர்கள் காரியத்தில் வெற்றி பெறுவது இல்லை. தொடர் முயற்சிகள் எடுக்காமல் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாதவன் ஒருவனுக்கும் அவன் செய்யும் தொழிலில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதை பற்றிய சிந்தனை அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது. இதற்கான ஆலோசனையை பெறலாம் என்று நல்ல அறிவுரை சொல்லும் ஆலோசகர் ஒருவரை தேடிச் சென்றான். அவரும் அவனை கண்டதும், பாப்பா என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயா, நான் துணி வியாபாரம் தான் செய்கிறேன். எனக்கு அந்த தொழிலில் சரியான வருமானம் இல்லை. முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆலோசனை ஏதாவது சொல்லுங்கய்யா என்றான். நீ தினமும் துணி மூட்டையுடன் வியாபாரத்துக்கு கிளம்புவியா என்று கேட்டார். எங்கெங்க தினமும் வியாபாரத்துக்கு போறது? அப்பப்ப சோர்வாயிட்டுனா பிரேக் அடிச்சிருவேன்னு சொன்னான். அந்த பெரியவர் அவன் மன உறுதியும் தொடர் முயற்சியும் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் அவனிடம், நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்கிறியான்னார். பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க, எளிமையா சொல்லுங்க, செஞ்சு பாக்குறேன்னு சொன்னான். அவரும், சரிப்பா, ஒரு எளிய பரிகாரம்தான். தினமும் காலையில் 6 மணிக்குள் எழுந்து முகம் கழுவிக்கிட்டு ஒரு பூவை கையில் வச்சுக்கிட்டு 1 நிமிடம் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சூரிய பகவான் கிட்ட சொல்லி அந்த பூவை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு வா என்றார். எவ்வளவு நாள் செய்யணும் கேட்டான். 1 மாசம் செய்யேன் என்றார். இது ரொம்ப எளிய பரிகாரம்தான், நான் செஞ்சிடுவேன்னு உறுதியா சொல்லிட்டு போனவன் ஒரு சில தினங்கள் தான் செய்கிறான். பிறகு தூக்கம், மறதி என அவனால் அந்த பரிகாரத்தை தொடர முடியலைன்னு அவரிடம் வந்து சொன்னான். அவர் அவனிடம், நீ ஒரு சின்ன விஷயத்தையே உன்னால தொடர்

0: செய்ய முடியலைங்கும்போது நீ எப்படி உன் தொழிலில் சாதிக்க முடியும்? அவர் கேட்பது சரிதான் என்பதை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிந்து நின்றான். நம் வள்ளுவரும் சொல்லுதலை யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார். விடாமுயற்சி வெற்றி தரும் என்றெல்லாம் வாயால் சொல்வது யாருக்கும் எளிது, சொல்லிய வண்ணம் செய்ததான் அரிது. பல தடைகளை தாண்டி முயற்சியை தொடர்பவனே வெற்றிக்கனியை எட்டி பறிக்கிறான் என்பதை இதிலிருந்து நாம் பெறும் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்லும்போது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ரோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நேரம் 10 மணி. அகிலமெங்கும் இசை மீட்டும் இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இரவு மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கவிஞர் வாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பணம், நாளை நமதி.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியில் இனி பி. சுசீலா மற்றும் குழுவினர் பாடியது கே. வி. மகாதேவன் இசையில் திருவிளையாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும்
3: திருமாலி திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: நாளை கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் இடம்பெறும்.
3: நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில்
4: சுத்தம் சுவை நம்பிக்கை நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்.

நிகழ்ச்சியில் இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடியது. படம் புதிய பூமி.

தங்கிறது.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நிகழ்ச்சியில் இனி கண்ணன் என் காதலன்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி கண்ணதாசன் பாடலுக்கு எம் எஸ் சுசுநாதன் இசை, பி சுசீலா பாடியது. படம் ஊட்டி வரை உறவு.
5: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும் திருமாலின் திருவிழா.
3: புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர்
2: நாளை கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில் இடம்பெறும்.
3: நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில்.
4: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்.
5: நிகழ்ச்சியில் இனி பி. சுசீலா பாடியது படம் ஒலிவிளக்கு.

நிகழ்ச்சியின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன், சங்கர் கணேஷ் இசையில் கண்ணன் வருவான்.

0: காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் அங்கடன் மங்கள் தங்க மாளிகை, கோபால் பல்படி. நாளை காலை மணி 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை நைன், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். மணி 8:45 நாச்சியார் கோவில் நல்ல சிவம் ஆயில் வழங்கும் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீத்தாபார்மாவின் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள். மணி 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடியாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் கீர்த்தியா. 7:00 திரைப்பட பாடல்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நீரம். மணி 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும். 8:05 கோபால் பல்படி பைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் ஏமாற்றத்தின் எதிர்வினைகள் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 திருச்சி மற்றும் சில மங்களர் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் எஸ் கீர்த்தனா. 12:55 பன்னிசை ஆடிய என தொடங்கும் பாடல் பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர். 1:00 கரங்களின் குரல் காது கேளாதோர் மற்றும் பேச இயலாதோருக்கான செய்கை மொழிபெயர்ப்பாளர் ஆர் சுரேந்தர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியில் அச்சானி கடலில் மீன்பிடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சத்திரபாடி கே அபிமன்யு அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 கோபால் பல்படி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உணவும் நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் வளாகம் அருகில் இருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். மணி 4:30 ஊரும் உணவும். 5:15 திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது திருநாரையூர் நம்பி கோவில் நாச்சியார் கோவில். 5:30 திருச்சி மற்றும் சில மங்களர் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கு ஏற்றும் வேளை. 6:00 பன்னிசை 7 கடல் என தொடங்கும் சுதா ரகுநாதன் பாடிய பாடல். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். இதுவரை கேட்டது காற்றலை. நாளை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akash Vani, the news shared by Aparajita Nair. President Draupadi Murmu conferred the 72nd National Film Awards for the year 2024 on top talents of Indian cinema at a ceremony held at Ekta Nagar in Gujarat today. Addressing the film fraternity, President Murmu said, "Cinema reflects India's rich cultural diversity and acts as